0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
3: இங்க நான் தான் king. நான் போடுறது தான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4 ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழை ஒளியே.

தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
3: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. கருப்பா

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நலம் தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். நாம் வெளிச்சத்தை நோக்கி நிற்கும் பொழுது அதற்கு எதிர் திசையிலே நம்முடைய நிழல் விழும் இல்லையா. வெளிச்சத்தை நோக்கி நாம் செல்ல செல்ல அந்த நிழலும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கௌதம புத்தர் சொல்கிறார், அப்படித்தான், எப்படி பிரகாசத்தின் திசையை நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது நிழல் உங்கள் பின்னாலேயே வருவது போல, தூய்மையான மனதோடு ஒழுக்கமான வாழ்வியலை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ அவரை பெரும் மகிழ்ச்சி என்கிற நிழல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பம் என்றால் நீங்கள் நேரடியாக அந்த மகிழ்ச்சியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனதளவிலே நல்ல எண்ணங்கள், அதை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள், அதன் வடிவமாக இருக்கக்கூடிய நல்ல நல்ல செயல்கள், எங்கும் தீமையின் பக்கம் சாராத நன்மையை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய இது போன்ற வாழ்வியலை நீங்கள் கடைபிடித்தாலே போதும், மகிழ்ச்சி என்பது இயல்பாக உங்களை நாடி வந்து நிற்கும். நீங்கள் உங்கள் நிழலை பிடிக்க வேண்டும் என்று ஓடினால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதுபோலத்தான் நீங்கள் மகிழ்ச்சியை நேரடியாக தேடி உங்கள் பயணத்தை மேற்கொண்டால் அந்த பயணம் உங்களை மகிழ்ச்சியிடம் கொண்டு போய் சேர்க்காது. மகிழ்ச்சி என்பது விளைவு. அந்த விளைவை தருகின்ற நல்ல நல்ல செயல்களை வாழ்க்கையாக்கிக் கொள்வதுதான் நாம் மகிழ்ச்சியை அடைவதற்கான ஒரே வழி என்கிறார் கௌதம புத்தர். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த துவங்குகின்ற, அதன் மூலமாக மகிழ்ச்சியை நாம் தினம் தினம் எதிர்கொள்வதற்கான ஆரம்பமாக அமைகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. முகநூல் பகிர்வுகளிலே திரு நியாண்டர் செல்வன் என்கின்ற ஒருவருடைய பதிவை சமீபத்திலே பார்க்க முடிந்தது. அதிலே அவர் ஆச்சரியகரமான ஒரு விஷயத்தை பதிவிட்டிருந்தார். பார் டெய்ல்டு காட்விட் என்ற ஒரு பறவை. இந்த பறவையினுடைய சிறப்பு என்னவென்றால், அலாஸ்காவிலிருந்து நியூசிலாந்து வரை சுமார் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட தூரத்தை எங்கும் இடை நிற்காமல், உணவோ தண்ணீரோ அருந்தாமல், சற்றேறக்குரிய 8 நாட்கள் தொடர்ச்சியாக பறந்து அந்த தூரத்தை அது கடக்கிறதாம். இது எப்படி சாத்தியம்? ஒரு பறவை 8 நாட்கள் தொடர்ச்சியாக பறக்கிறது, 11,000 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது, இடையிலே நிற்கவில்லை, உணவருந்தவில்லை. பொதுவாக பறவைகள் கடல் கடப்பதை பற்றி பேசும் பொழுது வாயிலே ஒரு மரக்குச்சியை சுமந்து சென்று ஓய்வு தேவைப்படும் போது அதை கடல் பரப்பிலே போட்டு அதன் மீது ஓய்வெடுக்கும் என்றெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி கூட எங்கும் இடை நிற்காமல், ஓய்வை பற்றியோ உணவை பற்றியோ சிந்திக்காமல் எப்படி அது அவ்வளவு தூரம் பறக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலும் அந்த பதிவிலேயே இருக்கிறது. இப்படி அது பயணப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய உடல் அமைப்பையே அது மாற்றிக்கொள்ளுகிறதாம். பல வாரங்களுக்கு அதிகமாக உணவை உட்கொண்டு அதை கொழுப்பாக தன்னுடைய உடலிலே அது சேமித்து வைத்துக் கொள்ளுமாம். அப்படி அந்த கொழுப்பு உடலுக்குள்ளே சேமிக்கின்ற அளவிற்கு இடவசதி தேவைப்படும் இல்லையா? அதற்காக இந்த பயணத்திலே அதிகம் பயன்படாத செரிமான மண்டலம், வயிற்றுப்பகுதி, கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் எல்லாம் தற்காலிகமாக சுருக்கமடையுமாம். அப்படி ஒரு உடல் அமைப்பு அந்த பறவைக்கு அமைந்திருக்கிறதாகவே இந்த கொழுப்பை அதிகமாக உடலிலே சேமித்துக் கொண்டு அந்த கொழுப்பை எரித்து பெறுகின்ற ஆற்றலின் துணை கொண்டு அது பறக்குமாம். மீண்டும் தர இறங்கிய பிறகு அதனுடைய உடல் உறுப்புகள் பழைய நிலைமைக்கு மாறிவிடும் என்கிறார்களாம் ஆராய்ச்சியாளர்கள். கொழுப்பை உடலிலே சேமித்துக் கொள்ளுகிறது, அதனாலே அதற்கு பசி எடுப்பதில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். உடலுக்கு தேவையான ஆற்றலும் அங்கே கிடைத்து விடுகிறது. தூக்கத்தை எப்படி சமாளிக்கிறது என்றால், மூளையினுடைய இடது பகுதி ஓய்வெடுக்கும், அப்போது மூளையினுடைய வலது பகுதி செயல்படுமாம். அந்த வலது பகுதி ஓய்வெடுத்து உறங்கும் போது இடது பகுதி செயல்படுமாம். எத்தனை ஆச்சரியமான ஒரு படைப்பு இல்லையா? அந்த பறவையை பற்றிய பதிவிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், செய்தே தீர வேண்டும் என்கிற முடிவிலே நாம் தீர்மானமாக இருந்தால் அதற்கு ஏற்றபடி நம்முடைய உடலையும் மனதையும் நம்மாலே தகவமைத்துக் கொள்ள முடியும். நம்மை சிறப்பான முறையிலே நாம் தயார்படுத்தி கொண்டு விட்டால் அதன் துணை கொண்டு எப்பேற்பட்ட சாதனையும் நம்மாலே படைக்க முடியும். இங்கே தேவை என்ன தெரியுமா? செய்து முடிக்கின்ற தீர்மானத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: சுட சுட புத்தம்புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by
6: Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. நம்பிக்கை மனிதர்கள் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக மிகச்சிறப்பான வாழ்வியல் அணுகுமுறைகளாலே உயர்ந்த மனிதர்களாக வரலாற்றில் தங்களை பதிவு செய்து கொண்டவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது நாமும் அவர்களை பின்பற்றி அவர்கள் அடைந்த அந்த உயர்ந்த நிலை எட்டுவதற்கு நமக்கு அது ஒரு வாய்ப்பாக, வழிகாட்டுதலாக அமையக்கூடும். அந்த வகையிலே வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த பகுதியில் நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு வரோம். நம்முடைய பாரத தேசம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக அப்போது சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட பகுதி, இன்றைக்கு நாம் தமிழ்நாடு என்று சொல்கிறோம் இல்லையா, அப்போது அது சென்னை மாகாணம். அதனுடைய முதலமைச்சராக 1947 மார்ச் மாதத்திலே பதவியேற்றவர் ஓமந்தூர் திரு ராமசாமி ரெட்டியார் அவர்கள் பல சிறப்பான சட்டங்களை மிகுந்த துணிச்சலோடு நிறைவேற்றியவர். ஊழலுக்கு எதிராக மிக உறுதியான கொள்கைகளை கடைபிடித்தவர். ஒரு முறை அவர் பன்ருட்டி வரை வேலை நிமித்தமாக சென்று வருகிறார். அப்போது அவருடைய கார் ஓட்டுநரிடத்திலே ஓமந்தூரார் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்த ஒரு விவசாயி ஒருவர் அங்கே அதிகம் விளையக்கூடிய சுவைமிக்க பலாப்பழம் ஒன்றினை தன்னுடைய அன்பு பரிசாக ஓமந்தூரார் இடத்திலே சேர்ப்பித்து விடும்படியாக கொடுத்து அனுப்புகிறார். இந்த விஷயம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு தெரியாது. சென்னை வந்த பிறகு ஓமந்தூரார் இடத்திலே அந்த கார் டிரைவர் விவசாயி கொடுத்த பழத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு எடுத்துக் கொடுக்கிறார். அதை பார்த்த உடனே ஓமந்தூராருக்கு கடுமையான கோபம் வருகிறது. என்னை கேட்காமல் எப்படி இந்த பழத்தை நீ வாங்கலாம்? அந்த விவசாயி உட்பட அத்தனை பேருக்கும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நன்மை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமையை செய்வதற்கு பிரதிபலனாக எதையும் நான் வாங்க கூடாது என்பது என்னுடைய கொள்கை. அன்பின் அடிப்படையிலோ மரியாதையின் அடிப்படையிலோ கூட இந்த பதவியில் இருக்கின்ற காலகட்டத்தில் எதையும் நான் வாங்குவது என்பது இந்த பதவிக்கு நான் செய்கின்ற ஒரு பெரும் இழுக்காக மாறிவிடும். எனக்கு ஒவ்வாத இது போன்ற செயல்களை என் ஒப்புதல் இல்லாமல் நீ செய்தது மிகப்பெரிய தவறு. ஆகவே நீ உடனடியாக பன்ருட்டி வரை போய் இந்த பழத்தை அந்த விவசாயியிடத்திலேயே திரும்ப கொடுத்து விட்டு வர வேண்டும். அதுவும் இப்படி காரில் அல்ல, நீ தனியாக பேருந்திலே ஏறி சென்று இந்த பழத்தை விவசாயியிடத்திலே ஒப்படைத்து விட்டு விரைவாக திரும்பி வா என்று அந்த ஓட்டுநரை அனுப்பி வைத்தாராம். எந்த அளவிற்கு மிக நேர்மையானவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு சம்பவத்தை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லிவிட முடியாது. அவர் ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தார் என்றால் அதற்குண்டான அத்தனை தகுதிகளும் அவரிடத்திலே இருந்ததற்கு இந்த ஒரு சம்பவமே மிகப்பெரிய சான்றாக விளங்குகிறது. பொது வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நேர்மையை, தன்னலம் இல்லாத தன்மையை எவர் ஒருவர் தனதாக கொண்டிருக்கிறாரோ அவரை வரலாறு தனக்குள்ளே பதிய வைத்துக் கொண்டு காலத்திற்கும் அவர் புகழை பாடிக்கொண்டிருக்கும் என்பதற்கு ஓமந்தூரார் ஒரு மிகப்பெரிய உதாரணம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நல்ல விழுமியங்களை எல்லாம் நம்முடைய குணாதிசயங்களாக போற்றத் தொடங்கினார் நிச்சயம் நம்முடைய புகழும் வரலாற்றிலே பதிவாகும் என்பதிலே சந்தேகமில்லை. இதை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியுடன் நான் உங்கள் விஸ்வா விடைபெறுகிறேன். இந்த தினம் அனைத்து விதங்களிலும் அற்புதங்களை நம் வாழ்க்கைக்குள்ளே அழைத்து வருகின்ற ஆகச்சிறந்த தினமாக நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. மற்றவர்களால் வெல்லவே முடியாத ஒரு திறமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று நம் எல்லோருக்குமே ஒரு விருப்பம் உண்டு. அதாவது, நான் ஒரு திறமையை முன்வைக்கிறேன் என்றால் அதை எவராலும் வெல்ல முடியாத ஒரு நிலை வேண்டும். இப்படி நாம் விரும்புகிறோமா இல்லையா? ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு என்பதுதான் நிதர்சனம். நாம் எவ்வளவு கற்றிருந்தாலும் நாம் கல்லாத ஒரு விஷயத்தை கற்ற ஒருவன், நம்மை விட கூடுதலாக அறிந்த ஒருவன் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடும். நமக்கு ஒரு திறமை உண்டென்றால் அதை நம்மை விட சிறப்பாக பிரயோகப்படுத்த வல்லவன் இந்த உலகத்திலே இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுடைய குணாதிசயமாக, உங்களினுடைய அணுகுமுறையாக இருக்குமேயானால் அதை எவராலும் வெல்ல முடியாது என்கிறார் ரூசோ அவர்கள். அது என்ன? உங்களுடைய கல்வி அறிவை மற்றவர்களால் வெல்ல முடியும். உங்களுடைய உடல் ஆற்றலை மற்றவர்களால் வெல்ல முடியும். உங்களுடைய பணபலத்தை, உங்களுடைய அதிகாரத்தை மற்றவர்களால் விஞ்சி நிற்க முடியும். ஆனால் நீங்கள் கருணை செய்கிறீர்கள் என்றால், மற்றவர்கள் மீது பேரன்பை பொழிகிறீர்கள் என்றால், அதுவும் ஒருவர் வருந்தி நிற்கிற சமயத்திலே நீங்கள் அவர் மீது காட்டுகின்ற அன்பும் அக்கறையும் தான் கருணை என்று மதிக்கப்படுகின்றது. அந்த கருணை உங்களிடமிருந்து வெளிப்படும் போது அதை எவராலும் வெல்ல முடியாது, விஞ்சி நிற்க முடியாது, வேண்டாம் என்று சொல்ல முடியாது, மறுக்கவோ தவிர்க்கவோ முடியவே முடியாது. அப்படி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வகையிலும், எவர் ஒருவராலும் வெல்ல முடியாத வகையிலும் நம்மிடம் இருந்து ஒன்று வெளிப்பட முடியும் என்றால் அது நம்முடைய கருணைதான். ஆகவே சக மனிதர்கள் மீது மட்டுமல்ல, எல்லா உயிர்களின் மீதும் கருணை செலுத்துகின்ற பண்பினை, வாழ்வியல் அணுகுமுறையினை நாம் வளர்த்து கொண்டாலே போதும், எல்லோரும் விரும்பும் ஒருவராக, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவராக, எவராலும் வெல்ல முடியாத ஒருவராக நிச்சயம் நம்மாலே இருக்க முடியும். ஆகவே சிந்தனை, செயல், சொல் அனைத்திலும் கருணை ததும்புகின்ற வகையிலே நம்மை நாம் அந்த பெரும் குணத்தாலே நிரப்பிக் கொள்ளுகின்ற ஒரு நல்ல நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த அற்புதமான திருநாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: Coming up next.
1: அடுத்து வருவது Marisol Morning.
0: 89.4 Tamil FM. Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ராஜா உனது தலையே உனது கிரீடம் தோழாத்தியாய் எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.

That's it. We're done. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக். நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? July 29th மெல்ல மெல்ல மெல்ல இந்த மாசமும் வந்து அப்படியே முடியுது. இந்த கப்பல் ஆஃப் டேஸ் முடிந்துவிடும். வீக்கெண்டை ஒட்டி இந்த மாசம் முடிஞ்சு மண்டே நம்ம வரும்பொழுது புது மாசத்தோடு ஒரு புது வாரத்தை ஆரம்பிப்போம் இல்லையா? நேத்துக்கு என்ன ஆச்சுங்க நம்ம UAE-ல? ஒரு மாதிரி நம்ம உள்ளிருந்து பார்க்கும்பொழுது, உள்ளிருந்துனா சரி காருக்குள்ள இருந்தோ இல்லை வீட்டுக்குள்ள இருந்தோ பார்க்கும்பொழுது ஓகே பரவாயில்ல, எதுவும் மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு தோணும். ஆனால் வெளியில் போய் பார்த்தா தான் அவ்வளோ சூடு, அவ்வளோ ஹியூமிடிட்டி, ப்ளஸ் பயங்கர ஒரு டஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு சாண்ட் ஸ்டார்ம் மாதிரி இருந்தது நேற்றுக்கு இங்கே UAE-லலாம். ஐ மீன் துபாயில் எஸ்பெஷலி நம்ம பார்த்தோன்னா, துபாய் எங்கே எக்ஸாக்ட்லினா நம்ம துபாய் லேண்ட் அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் சிட்டி, துபாய் லைன் ரோடு, இங்கெல்லாம் தான் வந்து இந்த சாண்ட் ஸ்டார்ம் ஃபீல் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. நான் இந்த ஏரியாஸில் தான் சுற்றிட்டு இருந்தேன் வைங்களேன், அதனால இங்கே அப்படி தோணுச்சு. வேறு எங்கேயாவது அப்படி இருந்ததா? யூஸ்வலி இந்த வெதர் ட்ரான்சிஷன் ஆகும்பொழுது சாண்ட் ஸ்டார்ம் வரும், சம்மர் டு விண்டர் ட்ரான்சிஷன் ஆர் விண்டர் டு சம்மர் ட்ரான்சிஷன்ங்கும்பொழுது. ஸோ ஒரு சாண்ட் ஸ்டார்ம் வந்துட்டு போச்சுனாலே அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம் சம்மருக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம் இல்லையா? பிகாஸ் September 21st சம்மர் ஒஃபிஷியலி முடிய போகுது. அண்ட் September 21st ஆட வேண்டிய ஆட்டம் எல்லாம் ஆடணும் சம்மர் இல்லையா? அதனால இன்னிலிருந்து ஐ திங்க் சம்மர் கொஞ்சம் நல்லா நம்மளை போட்டு தாக்க ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட இருந்துக்குவோம் சரியா? நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது இயற்கை, அது வாட்டுக்கு அப்படி இருக்கும். அதுக்கு ஏற்றாற் போல நம்மளை நாம அட்ஜஸ்ட் பண்ணி வளைஞ்சு கொடுத்து என்னெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்க பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சரியா? அதே தான் லைஃப்லேயும் நம்ம பண்ண வேண்டியது. எனிவே இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்க போறேன் மெரிசல் மார்னிங்ல நிறைய பாட்டு அப்டேட்ஸ். பிளஸ் இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால லீகல் ஹவர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணுவாரு. ஸோ போன வாரம் லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், அது சார்ந்து இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறது தான் இந்த வாரம் நம்ம தொடர்ந்து பேச போறோம் சரியா? ஸோ போன வாரம் நீங்க ஷோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் மறக்காம நீங்க கேளுங்க. ஒரு குட்டி பிரஷ்அப் போட சேர்த்து இந்த ரெகுலேஷன்ஸ் அபவுட் லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ் இந்த UAE பத்தி தான் பேச போறோம் சரியா? இதுதான் இன்னைக்கு பிளான். உங்க பிளான் என்ன? ஹவு டஸ் யுவர் டே லுக் லைக்? பயங்கர பிஸியான ஒரு டே கீர்த்தனா அப்படியா, இல்லைனா அப்பா ஒரு பிஸியான நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் தான், இன்னைக்கு தான் வந்து கொஞ்சமாவது மூச்சு விடுறதுக்கு எனக்கு இடம் இருக்கு, நேரம் இருக்குங்கிற மாதிரி ஒரு டேவா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே பேசுகிறது தான் நம்ம நாள் போயிட்டு இருக்குன்ற மாதிரி டைப்பா, இல்லை வேற என்ன டைப் இருக்கு? இருந்தால் எனக்கு சொல்லுங்க. RJ கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் அனுப்புங்க. KIRTHANA இதுதான் வந்து என்னோட ஸ்பெல்லிங். ஸோ இன்பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க எப்படி போச்சு உங்களுடைய, எப்படி போக போகுது இந்த டே, ஆர் ஹவுஸ் இட் கோயிங் ஃபார் யூ, எப்படி ஃபீல் பண்றீங்கங்கறத டைம் இருந்ததுன்னா எனக்கு நல்லா எலாபரேட்டா டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க சரியா? அண்ட் வழக்கம் போல எங்க இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, உலகத்தின் எந்த பகுதியில இருந்து எந்த மூலையில இருந்து இப்ப நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கீங்கங்கறதையும் சேர்த்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வழியாக தெரிவிப்பீங்களா? ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கண்மணி படத்துல இருந்து தீரா உலா, உத்தமபுத்திரன்ல இருந்து இடிச்சா பச்சரிசின்னு ரெண்டு பாட்டு, கமிங் யுவர் வே. குட் மார்னிங்.
1: Back to back.
2: I'll start the ring to part. Ring to part.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய்.
6: கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். திஸ் ஆர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் யூ பை ஜாய் அலுகாசின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0% டிடக்ஷன்.

0: ஒரு நாளும் டிராஃபிக் அப்டேட் சொல்லும்பொழுதே இல்லை, எப்போவுமே வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு நம்ம பார்த்தோம்னா இந்த ராசல் கோர் ரோட் டு அல்கேல் அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கடந்த சில நாட்களாக டிராஃபிக் அங்கே அவ்வளோவா இல்லாத மாதிரி தோணுச்சேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான பதில் கிடைத்து விட்டது, மேபி அதுதான் நினைக்கிறேன். இல்லை இப்போது அகெயின் ஸ்கூல் ஹாலிடேஸுங்கிறதுனாலே என்னன்னு தெரியல. ஸ்டில் பீ காரில் எப்பவும் இருக்கிற டிராஃபிக்கை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்தேன். அதுக்கான காரணம் என்னென்னா, துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி பல இடங்களில் ரோட் என்ஹென்ஸ்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ராசல்கோர் ரோட் அண்ட் அல்கேல் ரோடை கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல வந்து சில என்ஹென்ஸ்மெண்ட் ஒர்க் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோங்கிறதுனால தான் பீக் ஹவர்ஸில் உங்களால் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக பார்க்க முடியுது அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ புது லேன்ஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு ரோட்ஸ்லையும் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எக்ஸாக்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராசல்கோர் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் அல்கேல் போகுது இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு புது லேன் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் தி ஃபினான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் டு தி அல்கேல் ரோட் சவுத் பவுண்ட், யா டு திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ரெச் ஆஃப் அல்கேல் ரோட் சவுத் பவுண்டில். அண்ட் தென் இன்னும் ஒரு ரோடை வந்து வைடன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 lanes-ல் இருந்து 4 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து 33% கெப்பாசிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட்லேருந்து டுவர்ட்ஸ் மைதான் போகக்கூடிய இடத்துல இருக்கிற எக்ஸிட்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராசல்கோர் ரோட்லேருந்து ஃபினான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட்க்கு போகக்கூடிய அந்த என்ட்ரி பாயிண்ட்டையும் பெட்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 15 minutes-ஆக இருந்த ஜேர்னி வந்து இப்போ 12 minutes-ஆக கம்மியாகுதுங்கிறதையும், ஒரு டைம் வந்து அப்ராக்சிமேட்லி இவ்வளோ கம்மியாகுதுங்கிறதையும் நம்ம ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo-வின் கூரியர் No. 1 NGCC. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply. Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
3: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 056364 3646.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: ஓகே, டிராஃபிக் E11ல பயங்கரமாக இருக்குது, 311லையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் தேங்க்ஃபுல்லி என்னென்னா எனக்கு எங்கேயும் இங்கே கிராஷ் எல்லாம் தெரியல, பரவாயில்ல, அதுவே வந்து ஒரு குட் சைன் தான். 611ல கவுனீஸ்க்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. ஆனால் 7:40 வந்து இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் டமஸ்க ஸ்ட்ரீட்லேயும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் வழக்கத்தை விட இன்றைக்கி கொஞ்சம், அதுவும் இந்த நேரத்தில் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதை தவிர்த்து ஷாஜானுடைய இன்டர்னல் ரோட்ஸ் அண்ட் கிசேஸ் நாதா சைடினுடைய இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே பிஸியாக இருக்கிறத பார்க்க முடியுது. E44 அல்கேல், எஸ் அல்கேல் ஸ்ட்ரெச்லேயும் வந்து, அல்கேலோடு எந்த ஸ்ட்ரெச் இது, அல்கூஸில், யா அல்கூஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அல்கேல் கேட்ஸ் ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம பார்த்தோம்னா டிராஃபிக் கன்ஜெஷன் சொல்ல முடியாது, ஸ்லோ மூவிங் டிராஃபிக் வந்து பார்க்க முடியுது. இட்ஸ் ஸ்டில் இன் எல்லோ, பட் கிராஷ் ஆர் அன்யூஷுவல்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நானும் மேப்பை வந்து நாலா பக்கம் திருப்பி ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ கிராஷ்னு சொல்கிற மாதிரி இல்லை. பட் யா, நிறையா இடங்களில் மேஜர் ரோட்ஸ்லையும் சரி, குட்டி குட்டி இன்டர்னல் ரோட்ஸ்லையும் சரி சரி டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. டிரைவ் சேஃப்.
0: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: நாட் ஜஸ்ட் நேற்றுக்கு ஈவினிங், இன்னைக்கு காலையிலேயும் வந்து நம்ம பார்த்தோம்னா சன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் இல்லையா. பொதுவாக வந்து என்னோட வீட்டில் எப்படின்னா இந்த விண்டோ வழியாக ஒரு சைடு ஃபுல்லாக கிளாஸாக தான் இருக்கும், சன் ரைஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக பார்க்க முடியும். நம்மளே வந்து எக்ஸ்ட்ரா தூங்கணும்னு நினச்சோம்னா மற்ற நாட்களில் தட்டி எழுப்பிடுவார் சூரியன், மூஞ்சிலே வந்து அடிக்கும் சன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் பார்த்தா சன் ரைஸ் ஆக வேண்டிய நேரத்தில் ஆவலை ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஜஸ்ட்டு அந்த ஒரு கார்மேகங்களுக்கு நடுவில், இதுவும் ஒரு அழகு தான் வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி டார்க் கிளவுட்ஸ்க்கு நடுவில் அப்படி யாரோ ஒரு கீறி விட்டா மாதிரி அதுக்கு பின்னாலேருந்து லேசாக பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு ஆரஞ்சு சன் ரேஸ் வரது பார்த்தேன், நல்லா இருந்தது. ஆஹா, பரவாயில்லையே, இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்க போது நினச்சிட்டு நான் வந்தேன். அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா பிரைட்டாலாம் இன்னும் ஆக ஆரம்பிக்கல, பர்துபாய் சைடில் லேசாக வந்து எட்டி பார்த்தாரே போயிட்டாரு சன். அண்ட் அதுதான் வந்து நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜியும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பல இடங்களில் பார்ட்லி க்ளவுடி ஸ்கைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் த்ரூ அவுட் த டே வந்து பிளசண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் க்ளவுட் டெவலப்மெண்ட்டும் வந்து ஜாஸ்தி ஆக போகுதான் மதியத்துக்கு மேலே. அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து மழை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்கோர்ஸ் சிட்டிக்குள்ளே கிடையாது, இன்டர்னல் ஏரியாஸில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி நிறைய இடங்களில் கோடை மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நேற்றுக்கு 48.4°C வந்து அலேனுடைய அல்ஃபாக்கால பதிவாகி இருக்கு. அண்ட் இன்னைக்கும் வந்து சிமிலர் ரேஞ்சில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து வெதரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அப்டேட். சரியா, அடுத்ததா யாருக்கு என்ன பாட்டு வேணும், அதை வந்து சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்லேயே அழகாக உங்களுக்காக நல்ல ஒரு பாட்டை வந்து பிளே பண்ணுவேன். ஸோ நல்ல பாட்டை வந்து நீங்கள் எனக்கு கேட்பீங்களாம். சரியா, 800-8940 கால் பண்ணி கேளுங்க. ஹலோ
2: ஹலோ,
1: ஹாய், குட் மார்னிங்.
2: ஹாய், குட் மார்னிங்.
1: யார் பேசுறீங்க?
2: வரதராஜன் பேசுறேன்.
1: வரதராஜன், பின்னால ஆல்ரெடி பாட்டு சத்தம் லவுடா இருக்கு, எங்க இருக்கீங்க?
2: என்ன
1: பண்றீங்க? பிரிவோம் சந்திப்போம்ல இருந்து கண்டேன் கண்டேன் காதலை, நல்ல ஒரு பாட்டு. இந்த படமும் வந்து நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பாட்டு கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கே நான் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த நேரத்தில் சில பேர் எனக்கு கேட்டிங்க மெசேஜே படிக்கலையே அப்படின்ட்டு. ஸோ குயிக்காக பார்க்கணுன்னா ஜவஹீர் மொய்தீன் பிரைட் அண்ட் சன்னியின் ராசல் ஹைமா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அப்படியா, பரவாயில்லையே. ஓகே, பொதுவாக ராசல் ஹைமாவில் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், வெதர் வந்து ஃபேவரபுளாக இருக்கும், இல்லை சில்னஸும் சரி இல்லை ப்ளசண்டான வெதரும் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள்லாம் வந்து கஷ்டப்படுவோம். பட் இன்றைக்கி அங்கே பிரைட் அண்ட் சன்னியா இருக்கு. நைஸ். ராஜா கிருஷ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், ஐம் டிரைவிங் டு அபுதாபி, பிளசண்டா இருக்கு இன்னைக்கு, ஜென்டில்மேன்ல இருந்து சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் பிளே பண்றேன். சரியா பாலகிருஷ்ணா, குட் மார்னிங். யோகராஜா உங்களுக்கும் காலை வணக்கம். குமார், மகிழ்ச்சியான ஒரு நாளா உங்களுக்கும் இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ரெண்டு நாட்கள் பிஸியான நாட்களாக இருந்தது, நான் கொஞ்சம் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட்டி புலி, குட் மார்னிங். ஷாஹுல், குட் மார்னிங். மீ அண்ட் சூரஜ் கோயிங் ஐ மீன் ட்ராவலிங் ஃப்ரம் உமல் கோயின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குமரன் சுப்பிரமணியம் வந்து, வி ஆர் இன் நியூசிலாந்து ஆக்லாந்து, ஃப்ரீசர் கண்ட்ரி நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஓ மை காட், அப்படியா? சரி சரி சரி. முகமது அர்ஷத் வந்து, அகைன் நான் சொன்ன அந்த வெளியில் ஒரு மாதிரி மேகமூட்டமாக அழகாக இப்போ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு நல்ல ஒரு பிக்சராக வந்து கேப்சர் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங், குட் வைப்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் மொரிஷியஸ்லேருந்து பிரகாஷ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ரவிசங்கர் ஃப்ரம் கத்தர், குட் மார்னிங் டு யூ டு. முகமது ஃபர்ஹான், எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி சீலா போகிறேன், அபுதாபி சவுதி பார்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, டிரைவ் சேஃப். அண்ட் சங்கர், குட் மார்னிங் டு யூ டூ. வேறு யார்? ஃபைரூஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங் டியர் ஃப்ரம் மலேசியா, யூ ஹாவ் அ லவ்லி வாய்ஸ், வெதர் இஸ் பியூட்டிஃபுல் இன் மலேசியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமேசிங், அமேசிங். அரசமணி, உங்களுக்கும் காலை வணக்கம். ராஜ்குமார், குட் மார்னிங் டு யூ டூ. சுலைமான், உங்களுக்கும் காலை வணக்கம். வீக்கெண்டுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்னு அவர் எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்காரு. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் மெசேஜஸ். இப்போ நம்ம வரதராஜ் கிட்ட பாட்டு பிரிவோம் சந்திப்போம் படத்திலிருந்து நான் அப்ளை பண்ண போறேன், பட் ஒரு குட்டி பிரேக்கு அப்புறமா. சரியா? அதுக்கப்புறம் சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர் வரும், அப்புறம் டைம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு பாட்டு, அப்புறம் நம்ம கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகள்லாம் என்ன ஏதுன்னு சொல்றதுக்காக. அதுக்கப்புறம் திருப்பியும் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுவேன் ஆன் மெரிசல் மார்னிங்.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாய் தானா?
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஆலன் சாரி exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari exchange app now.
7: மேடம், ஒரு நிமிஷம்.
8: எஸ்,
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
8: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார வர?
7: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. மசாலா கஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல diamond jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction.

0: கமர்ஷியல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: Virivana seidhigal.
0: Was brought to you by Divya Auto Spare Parts Trading. Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஜோர்தான் நாட்டை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த விரோத தாக்குதல்

0: ஜோர்தானின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜோர்தானுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஒற்றுமையையும் ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது. ஜோர்தானின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தாங்கள் முழு ஆதரவளிப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஹோர்முஸ் நீரிணையை தற்காலிகமாக மீண்டும் திறப்பதற்கான புதிய ஏற்பாட்டை ஈரான் ஓமானிடம் முன்மொழிந்துள்ளதாக அந்நாட்டு துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் காசிம் கரிபாபாதி தெரிவித்தார். அந்த முன்மொழிவின்படி கப்பல் போக்குவரத்து ஒரு திசையில் முழுமையாக ஈரானின் கடல் எல்லை வழியாகவும் எதிர்திசையில் செல்லும் பாதையின் ஒரு பகுதியும் ஈரானின் கடல் எல்லை வழியாகவும் அமைய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களை ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய இரு நாடுகளுக்கும் சமமாக பிரிக்க வேண்டும் என்று ஓமானின் யோசனையை தெஹ்ரான் நிராகரித்ததாக கரிபாபாதி கூறினார். நீண்டகால பிராந்திய நிலைத்தன்மை ஏற்படும் வரை அந்த திட்டம் ஈரானின் பாதுகாப்பு கவலைகளுக்கு தீர்வு வழங்காது என்று அவர் விளக்கினார். ஓமான் ஈரானின் இந்த முன்மொழிவை நிராகரித்தால் ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டே இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் ஓமான் கடற்கரையை ஒட்டியுள்ள தெற்கு கடல் வழித்தடத்தை ஈரான் ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
1: தமிழக செய்திகள்.
0: முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களின் இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இன்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சொந்த ஊரான ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அவரது வீட்டில் இன்று காலை 7 மணியில் இருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் அவரது பெற்றோரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சுப்பிரமணியன் மூர்த்திப்பாளையத்தில் உள்ள வீடு, கோயம்பள்ளியில் உள்ள திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் வீடு, கோதை நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கார்த்திக் மற்றும் ரமேஷ் என்பவர்களது வீடு, தொழில்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பின்னர் நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இதனிடையே தற்போது ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவிகா அரசை கவிழ்க்க தாவிகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தியதாக செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் மீது புகார் எழுந்துள்ள நிலையில் அந்த வழக்கில் இருவரும் முன்ஜாமீன் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இந்திய செய்திகள்.
0: யுக்ரைனின் ஒரு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள சரக்கு கப்பலில் 13 இந்திய மாலுமிகள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பகுதியில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் அவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலை அதிகரித்துள்ளது. யுக்ரைனின் சோர்னோமோஸ்க் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள MV அமீர் 1 என்ற சரக்கு கப்பலில் சிக்கி தவிக்கும் 15 பணியாளர்களில் 13 பேர் இந்திய மாலுமிகள் என இந்திய முன்னணி மாலுமிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் அவர்களின் உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்பட்டுள்ளதாக அச்சங்கம் கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அவசர வேண்டுகோளில் சுற்றுவட்டார பகுதியில் போர் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதால் MV அமீர் 1 கப்பல் இன்னும் சோர்னோமோஸ் துறைமுகத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் தற்போது 9% என்ற அளவில் உள்ள மீண்டெழும் செலவினங்களை குறைத்து 4% உள்ள மூலதன செலவினங்களை உயர்த்தும் நோக்கில் எதிர்வரும் ஆண்டுக்கான பொருளாதார திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். 2027 மூலதன செலவினமாக 2 டிரில்லியன் ரூபாயை ஒதுக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் இது சுமார் 40% அதிகரிப்பாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். காலி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். இதேவேளை நிறுவனங்களுக்கிடையே முறையான ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தால் சில திட்டங்கள் தாமதமடைந்துள்ளமை தொடர்பிலும் ஜனாதிபதி கவனம் திரும்பியுள்ளது. மேலும் சிறுவர் காப்பகங்கள், தடுப்பு முகாம்களில் இருந்து வெளியேறும் சிறுவர்களின் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலை திட்டத்தை விரைவுபடுத்தி அதன் நன்மைகளை அவர்களுக்கு வழங்குவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. 211 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய பாகிஸ்தான் அணி 120 ஓட்டங்களுக்குள் சுருண்ட நிலையில் இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் 311 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 282 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. மேற்கிந்திய தீவுகள் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 181 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழக்க பாகிஸ்தான் அணிக்கு 211 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதை நோக்கி பதிலளித்தாடிய பாகிஸ்தான் 120 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அந்த அணி சார்பில் நேற்றைய தினத்தில் பாபர் அசாம் 58 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். முகமது அபாஸ் 23 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டார். அணியின் ஏனைய வீரர்கள் 10 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். மேற்கிந்திய தீவுகளின் பந்துவீச்சில் ஜெய்டன் சோல்ஸ் 5 விக்கெட்டுகளையும், கெமார் ரோச் மற்றும் ஜஸ்டின் கிரீவ்ஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், ஷாமர் ஜோசப் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இந்த வெற்றியுடன் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக மேற்கிந்திய தீவுகளின் ஜஸ்டின் கிரீவ்ஸ் தேர்வானார்.
2: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். பல பகுதிகளில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகும் வாய்ப்பிருப்பதால் கிழக்கு பிராந்தியத்திலும் மேற்கு பகுதிகளிலும் சில உள்ளக பகுதிகளிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சில பகுதிகளில் புழுதி புயல் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்த புழுதி புயல் காரணமாக நேற்று மாலை நாட்டின் பல பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஓமான் கடற்பிராந்தியங்கள் மற்றும் அரேபிய வளைகுடா என்பன ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் இன்று 42 முதல் 37 டிகிரி செல்சியஸ் கிடையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 31 முதல் 37 டிகிரி செல்சியஸ் கிடையிலும், உள்ளக பகுதிகளில் 43 முதல் 48 டிகிரி செல்சியஸ் கிடையிலும் இன்று வெப்பநிலை பதிவாகும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 9 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: I need this, Daddy. I need this. Back now, Nano, US, Lakuda. Other FM than Daddy Capo.
1: 89.4 Star of the Month. Star of the Month.
0: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
4: Brought to you by SS Bucket Biryani. Dera, Dubai, la, avanga 4th branch, Granda.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். எஸ், சூரியன் வெளியில வந்துட்டாரு, முழுசா வந்துட்டாரு. ஆமா, இப்போ முழுசானா? யா, ரொம்ப பிரைட்டா இல்ல, பட் அந்த மேகங்கள் எல்லாத்தையும் நகர்த்தி தள்ளிட்டு இந்த பக்கம் அவர் வந்துட்டாரு. சோ ஐ திங்க் இனி கொஞ்ச நேரத்தில் ஆஸ் யூஷுவல் ஃபுல் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மார்னிங்கை தான் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் நல்ல சூடாகவும் இருக்கும் போது, நேற்றே 48.5 அப்படிங்கும்பொழுது இன்றைக்கி அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும் போது. ஸோ லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் தேட். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உதயம் NH4 கடல் படங்கள்லேருந்து பாட்டு. அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் என்னவாயிற்று?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: Yes, அதே gold coins நீங்க win பண்ணலாம். அத பத்தி in depth நான் டீடைலா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி, தங்கத்தோட விலை கம்மியா இருக்கு. So this is the right time to buy. ஆமா, 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 485 dirhams. 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 449 dirhams.
1: இன்று தங்கத்தின் விலை
0: சேர்த்தும்பொழுது அதை வந்து தங்க காசாகவோ இல்லை வந்து பாராகவோ இல்லை நகையாகவோ நம்ம வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து நம்ம யோசிக்கலாம், சரி குட்டி குட்டியாக சேவ் பண்ணுறதுல எனக்கு என்ன அப்படின்னா, கோல்டு ரேட் ஒரு நாளும் வேரி ஆகுது இல்லையா? ஸோ கோல்டு ரேட் கம்மியாகும்பொழுது டக்குன்னு உங்கள் கையில் கொஞ்சம் பல்காக பணம் இருக்குன்னா அந்த பணத்தை நீங்கள் போட்டுடலாம். ஸோ அவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கோல்டு ஒரு அத்தனை யூனோ மில்லிகிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து உங்களோட பேரில் அந்த வாலெட்டில் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 1 கிராம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை ரிடீம் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து இன்னும் சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது, ஒரு 100 dirhams பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது 20 dirhams worth of யூனோ கோல்டு உங்களுக்கு டிஜிட்டல் வாலெட்டில் போய் சேர்ந்துடும். இதே உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, அண்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருனா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபியூ பாயிண்ட்ஸ் போகும், உங்களுக்கும் ஃபியூ பாயிண்ட்ஸ் போகும், அது கோல்டாக உங்களுடைய வாலெட்டில் கன்வெர்ட் ஆகும். இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன தான் வந்து இவ்வளோ அட்வான்டேஜஸ் எல்லாம் பற்றி நான் சொன்னாலும் உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும், வாலெட்டு ஆப்பு திடீர்னு எங்கேயாவது காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது 100% செக்யூர், ப்ராப்பராக இங்கே எந்த பாடி கவர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கீழே அந்த கம்ப்ளைன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த ஒரு பர்டிகுலர் வாலெட் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் மோர் தேன் எனி திங், ஏன் கோல்டு வாலெட்டோடைய குரூப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ரீஜனில் இருக்காங்க. அண்ட் பாரம்பரியமாக கோல்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வேறு இருக்குது நம்ம துபாய் கோல்டு சூக் மெட்ரோ பக்கத்தில். ஏன் கோல்டன் டைமண்ட்ஸுங்கிற பேரில் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் இருக்குது. நீங்கள் சேர்த்து வைக்கிற இந்த டிஜிட்டல் கோல்டு அங்கே போய் நீங்கள் கோல்டாகவும் ரிடீம் பண்ணிக்கலாம், கேஷாகவும் ரிடீம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜி பிராவோ இந்த கோல்டு ரஷ் கான்டெஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் வின்னருக்கு கோல்டு காயின் கொடுத்துருப்பாரு ஏன் கோல்டன் டைமண்ட்ஸுடைய ஸ்டோரில் போயிட்டு. ஸோ அங்கே போயிட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து. இட் இஸ் தேர் ஆன் ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜ், போய் பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது தமிழ் எஃப்எம்ங்கிற இந்த கோடு, TAMILFM தமிழ் எஃப்எம்ங்கிற இந்த கோடு வந்து கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணி கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம். August 5th டக்குன்னு நீங்கள் இந்த ஆக்ஷன் எடுக்கணும்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer. Diamond Jewelry-க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange-க்கு 0 deduction மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spot-ல உங்க plot-அ book பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். நம்மளை சுத்தி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ரஸ் நடக்கிறத பார்த்தா நமக்கே வந்து ஒரு உத்வேகம் வரும் இல்லையா? எங்கேயுமே வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷனுக்கு தேடி போகவே வேண்டாங்க. துபாய் ஆஸ் எ சிட்டி ஆர் யூஏ ஆஸ் எ கண்ட்ரி நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. குட்டி குட்டி குட்டி விஷயங்கள்லேருந்தும் சரி, ஒரு மெகா ப்ராஜெக்டை எடுத்து அதை சொல்லியிருக்கக்கூடிய டைமில் ஆர் ஈவன் பிஃபோர் தட் யூனோ டெட்லைனுக்கு முன்னாடியே முடிச்சு காட்டி இங்கே பார் அப்படின்ட்டு பல விஷயங்களில் நமக்கு முன்னோடியாக இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோன்னா துபாய் தான். அதில் வந்து எத்தியாத் ரயில் பற்றி நம்ம நிறைய பெருமையான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அண்ட் எத்தியாத் ரயிலினுடைய அந்த அல்தாஃப்ரா ஸ்டேஷன் அவங்க குறித்த அந்த ஒரு டேட்டுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் நம்ம துபாய் மெட்ரோவோட ப்ளூ லைனை மறந்துட முடியாது இல்லையா? ஏன்னா மெட்ரோ எக்ஸ்பான்ஷன்ஸும் வந்து சரமாரியாக நடந்துட்டுருக்கு கடந்த சில ஆண்டுகளில். எஸ்பெஷலி இந்த எக்ஸ்போ ஆரம்பித்த சமயத்தில் அந்த சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஆகட்டும், அண்ட் தென் நம்ம இந்த ஏரியா இருக்கே டிஸ்கவரி கார்டன் சைடில் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் கொண்டு வந்த சில ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பெருமளவில் நம்ம மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வருது. அண்ட் துபாய் மெட்ரோனுடைய ப்ளூ லைன் பார்த்தோம்னா இப்போ ஃபாஸ்ட்டாக ஷேப் அப் ஆகிட்டு இருக்கு. சிலிக்கன் ஓஎஸ்எஸ் சைடில் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு இதுக்காக. அண்ட் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் நான் பார்த்தேன், அதில் இந்த டிராகன் மார்ட்டோட அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எவ்வளவு பரபரப்பாக போயிட்டு இருக்குங்கிறத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் தேன் 20 meters பிலோ த கிரவுண்ட் டிராகன் மார்ட் பக்கத்தில் துபாய் மெட்ரோனுடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டேஷன்ஸ் இஸ் பீங் பில்ட். அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இட் இஸ் டேக்கிங் ஷேப்புங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றி கான்கிரீட் வால்ஸ் என்ன, டனல்ஸ் என்ன, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய ஜாயண்ட் டனல் போரிங் மெஷின், அது அதோடைய ஃபர்ஸ்ட் 1.2 kilometer ஜேர்னி அண்டர் கிரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு ஒரு மைல் ஸ்டோனுமே வந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று தான் இல்லையா? ஸோ துபாய் மெட்ரோனுடைய இந்த புது லைனில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக பார்க்கப்படுது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில். அண்ட் இதில் வந்து அந்த அந்த அண்டர் கிரவுண்டில் நம்ம பார்த்தோன்னா அங்கே ஒரு தனி உலகம் மாதிரி இருக்குது. பிகாஸ் நம்ம பொதுவாக இன் ஜென்ரல் நம்ம பப்ளிக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு புது ஒரு சர்வீஸ் ஒன்று கொண்டு வராங்க மக்களுக்காக, அதோடைய ஃபினிஷ்ட் ஃபேஸில் தான் நம்ம வந்து பார்ப்போம். பட் அதுக்கு நடுவில் ஒர்க் இன் ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி மீடியாவில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸோ இப்போ நாங்கள் உங்ககிட்ட சொல்கிற விஷயங்களோ வந்து கேட்கும்பொழுது தான் இது எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டம், இதுக்கு பின்னாடி இத்தனை பேர் வேலை பண்ணுறாங்களா, இதை வந்து இவ்வளோ அழகாக பண்ணி முடிக்கலாங்களா முடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆச்சரியம் எனக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஷேப் பார்க்கும்பொழுது அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் பார்க்கும்பொழுது ஐ கெட் சோ எக்ஸைட்டட். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் வெயில் ஆர் யூனோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் நீங்கள் எதையுமே பார்க்காம அங்கே ஒரு டீம் அயராது உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய கான்கிரீட் வால்ஸ் காலம்ஸ் இதெல்லாம் வச்சு அழகாக இப்போ ஷேப்பப் ஆகி அதோடைய ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இந்த பெரிய பெரிய ஸ்டீல் பார்ஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த முதல் டனல் ஹேஸ் ரீச் த ஸ்டேஷன். துபாய் மெட்ரோவோட ப்ளூ லைனில் பொருத்தப்பட வேண்டிய இந்த முதல் டனல் ஹேஸ் ரீச் த ஸ்டேஷன். ஸோ அதை கொண்டு வந்து அதை பொருத்துறது வந்து ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுது. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த டனல் போரிங் மிஷினை பற்றி அவங்க ஒரு ஒரு ஃபுல் ஒரு பெரிய ஒரு தனி யூனோ கவரேஜே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் மிஷின் வந்து இட்ல ஆப்ரேட் 24 hours a day. சண்டேஸ் மட்டும்தான் வந்து இந்த ஸ்கெடியூல் மெயின்டெனன்ஸ்க்காக ஸ்டாப் பண்ணுவாங்களாம். அண்ட் மோஸ்ட் டேஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா 13 to 17 meters அதோடைய போரிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே நாளில் கிட்டத்தட்ட 30 meters வரைக்கும் போர் பண்ணி எடுத்திருக்கு. இதுதான் வந்து அதோடைய ஒரு ரெக்கார்டாக பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் டனல் அப்படியே இந்த டனலுக்கான அந்த போரிங் வேலைகள் நடக்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த கான்கிரீட் செக்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண, இது வந்து பார்க்க பார்க்க அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அகேன் பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். இந்த வெயிட்டிங் தான் வந்து இட் இஸ் த டஃப் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிகாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்க்கு வந்து இப்போ ரீச் ஆகியிருக்கு. டிராகன் மார்ட்டுக்கு கீழே அந்த டனல்லாம் வந்து அவங்க பொருத்திட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கான டனலும் வந்து இப்போ ரீச் ஆயாச்சு. அடுத்தடுத்து இனி வேகமாக போகும். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் அல்வர்கா இந்த மிஷின் அதோடைய வேலையை பண்ண ஆரம்பிக்கும். டனல் வந்து போர் டனல் வந்து தோண்ட ஆரம்பிக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் எனிவே. ஸோ இப்பொழுதுக்கு துபாய் மெட்ரோனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் ப்ரோக்ரஸ் ஆர் மைல்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவாகத்தான் இருக்கு. எனிவே வி ஜஸ்ட் கேன் நாட் வெயிட். துபாய் மெட்ரோட ப்ளூ லைன் மட்டும் ஓப்பன் ஆச்சுன்னா அகேன் அந்த சைடு ஆஃப் துபாயும் வந்து ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணி போயிட்டு வந்துடலாம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க கோல் காயின் வின் பண்ணுமா? இப்பவே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல எயின் கோல் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் எஃப்எம் கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
3: எயின் கோல் வாலெட்ல as low as 1 dirhamல இருந்து கோல் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி எயின் கோல் வாலெட்.
4: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
1: You are with Kirtana on Mercil Morning. Golden song of the hour. Golden song of the hour.
6: Brought to you by Joy Alukasin, Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: அப்புறம்
4: சந்தோஷம்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal morning is brought to you by
1: Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
3: You are with Kirtana on Mersal morning.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
3: சுட சுட புத்தம்புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கமர்ஷியல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars. வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் என்று இசைஞானி இளையராஜா தெரிவித்துள்ளார். இசை மனிதர்களை ஒன்றிணைப்பதைப் போல மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கின்றது என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். சுய கணக்கெடுப்பு நடைபெறும் 31/7/2026 காலப்பகுதியில் census.gov என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் தங்களது குடும்ப விவரங்களை சுயமாக பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 1/8/2026 முதல் 30/8/2026 வரை நடைபெறும் வீட்டு பட்டியலிடல் கட்டத்தில் வருகை தரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்குமாறு அன்புடன் வேண்டுகின்றேன் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: மத்திய கல்வி மந்திரியாக பிரகலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி மந்திரியாக பிரகலாத் ஜோஷியை நியமிப்பதா என்று ராகுல்காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் கல்வி மந்திரியாக நியமிக்க பலர் இருந்தும் பாலியல் குற்றவாளிகளை ஆதரிப்பவர் என குற்றம்

0: குற்றச்சாட்டு எழுந்துள்ள ஒருவரை பிரதமர் மோடி தேர்வு செய்திருப்பது ஆச்சரியமாக உள்ளது என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். இது கல்வித்துறைக்கும் மாணவர்களுக்கும் அவமானம் என்று அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட பொதுச்சபை கூட்டம் இன்று கொழும்பில் நடைபெறவுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்படும் என அதன் தலைவர் சட்டத்தரணி ராஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். இன்று காலை 11 மணிக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது. தென்மேற்கு ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 13 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு பிரதமர் சனாயி தகேச்சி தெரிவித்தார். மேலும் மீட்புப் பணியாளர்கள் நேரத்துடன் போட்டியிட்டு செயற்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். குமமோட்டோவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் புகை குழாய் இடிந்து விழுந்த ஒரு தொழிற்சாலையிலும் பலரை காணவில்லை என்று கூறப்படுகின்றது. ஜப்பானின் கியூஷு தீவின் உட்பகுதியில் 6.8 மேக்னிடியூடில் இந்நிலநடுக்கம் பதிவானது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இத்தாலி தேசிய கால்பந்து அணியின் பயிற்சியாளராக மீண்டும் ராபர்டோ மான்சினி நியமிக்கப்பட்டுள்ளார். ஆண்ட்ரியா பெர்லி அந்த பதவிக்கான போட்டியில் இருந்து விலகியதற்கும் தொழில்நுட்ப இயக்குநர் பாவலோ மால்டினி ராஜினாமா செய்ததற்கும் ஒருநாள் கழித்து ரொபர்டோ மான்சினி 2வது முறையாக இத்தாலி தேசிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இத்தாலி அணி தொடர்ந்து 3வது முறையாக உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு தகுதி பெற தவறியதைத் தொடர்ந்து அப்போதைய பயிற்சியாளர் ஜெனாரோ காட்டூசோ கடந்த ஏப்ரல் மாதம் தனது பதவியில் இருந்து விலகினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. 89.4.
2: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:09 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். டக்குனு கோல்ட் ரேட் எவ்வளவு பாத்துடலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 485 திரம்ஸ். 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 449 திரம்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. ல நீங்க as low as 1 dirham ல இருந்து gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். anytime gold coins bar இல்லனா கேஷா கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஓகே, 9:10 ஆகி இருக்கு. இன்னைக்கு புதன்கிழமை காலையிலேயே வந்து இன்னைக்கு ஷோல என்ன பிளான் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். சோ அப்பவே சொன்னேன், இன்னைக்கு நம்ம கூட வந்து லாயர் மகாதேவா ஜாயின் பண்ண போறாரு லீகலா இருக்காக அப்படின்ட்டு. காலை வணக்கம் சார்.
2: காலை வணக்கம்.
0: எஸ், சோ லீகலார் இன்னைக்கு 9 to 10 லாஸ்ட் வீக் இட் வாஸ் 10 to 11 அண்ட் போன வாரம் பேசின டாபிக்னுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக இந்த வாரம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா?
2: ஆமா, நம்ம போன வாரம் வந்து பேசினதுல நான் அதை திரும்ப அதே பழமொழியோட ஆரம்பிச்சிடுறேன். சலூஸ் பாப்புலாய் சுப்ரீமா லெக்ஸ் ரிகார்ட் ஆஃப் த பப்ளிக் வெல்ஃபேர் இஸ் த ஹையஸ்ட் லா. அதாவது மக்களின் நலத்தில் நாட்டம் கொண்டிருக்கும் சட்டம் தான் உன்னத சட்டம்
0: சொல்லலாம்.
2: அப்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து போன வாரம் வந்து நம்ம லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸை பற்றி பேசணும். என்னென்ன டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டாஃபு ஒரு வேலையில் சேரும்போது என்னென்ன டைப்ஸ் இருக்கு. இந்த தடவை கொஞ்சம் இந்த ரெகுலேஷன்ஸை பற்றி பேசலாம். அதாவது அதோட வாட் இஸ் த க்ரைட்டீரியா அந்த லீவ் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி லீவ் அந்த எக்ஸம்ஷன்ஸ் என்ன இருக்குது அந்த லீவில் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி நம்ம கொஞ்சம் இன்றைக்கி டீட்டெயிலாக பேசலாம்.
0: ஓகே, ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது லீவை ஒட்டி பார்த்தோன்னா நம்ம யூஏயில் என்னெல்லாம் இருக்குது சார், ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்காக?
2: அதாவது மொதல் விஷயம் வந்து அனுவல் லீவு. அனுவல் லீவ் வந்து வருஷத்துக்கு ஒரு மாதம், ஒரு ஒரு வருஷம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அதாவது 11 ஒரு மாதம் லீவு, அப்படிதான் கணக்கு. அப்போ அப்படிங்கும்போது இந்த நிறைய பேர் இந்த லீவ் சேலரி லீவ் சேலரின்னு பேசுவாங்க. இந்த லீவ் சேலரின்னு ஒன்று கிடையாது. அது எப்படின்னா முன்னாடி டைமில் வந்து அந்த லீவ் சேலரி 2 ஒருத்தர் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை லீவுக்கு போகிறாருன்னா 2 ஒரு தடவை 2 லீவ் சேலரியை முன்னாடியே பே பண்ணிடுவாங்க. பே பண்ணிட்டு சரி ஊருக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா வேற கொடுக்கறது, என்ன கேஷாக கொடுக்கறதுக்கு வேற கொடுக்கறதுக்கு மார்க்கம் இல்லை, அதனால அட்வான்ஸாக கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா டபிள்யூபிஎஸ் இருக்கிறதுனால எல்லா மாசம் சம்பளம் போட்டாகணும். சோ நீங்க லீவுல இருக்கும்போது அவங்க சம்பளம் போட்டாகணும்.
0: ஓகே,
2: சோ அதனால லீவ் சாலரியும் கிடையாது. They have to continue to pay the salary.
0: Every month நமக்கு salary வரும். நமக்கு
2: salary வரும். நீங்க ஒரு மாசம் லீவுக்கு போனீங்கன்னா அந்த ஒரு மாசம் சம்பளம் உங்களுக்கு போட்டுருவாங்க WPS-ல.
0: ஓகே.
2: ஆனால் நீங்கள் ஊரில் இருக்கீங்களோ இல்லையோ அந்த கணக்கு கிடையாது.
0: ஸோ
2: அதுதான் லீவ் சேலரிங்கிறது. ஸோ அதில் கன்ஃபியூஸ் நிறைய பண்ணிக்கூடாது. அது ஒரு பழைய சிஸ்டம், அந்த கேஷில் கொடுத்த இது, இப்போ WPS அது இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனுவல் லீவ் வந்து நீங்கள் உங்கள் கம்பெனிக்கும் உங்களுக்கும் இடையில பொறுத்தது. அதாவது ஆனுவல் லீவ் 1 அப்படி ஃபுல்லாக எடுத்துக்கலாம், இல்லை 2 ஒரு தடவை நீங்கள் 2 எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போ எங்கள் ஆஃபீஸ்லலாம் என்ன பண்ணோம்னா வக்கீலுங்கள்லாம் அந்த மாதிரி 1 லீவில்
0: போனாங்கன்னா
2: கேஸ்லாம் ரொம்ப ஸ்டக் ஆயிரும். அதனால அவங்க 1 போயிட்டு வருவாங்க, 10 போயிட்டு வருவாங்க. அண்ட் வி என்கரேஜ் தட். சரிப்பா, 10 போயிட்டு வாங்கப்பா, ஈஸி. ஏன்னா அந்த ரீஅலோகேஷன் ஆஃப் ஒர்க் அது இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகாது, கேசஸ்லாம் பிரச்சனை ஆகாது. ஸோ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்து, ஒரு டாக்டர் 1 லீவுக்கு போனாருன்னா பேஷண்ட்ஸ்லாம் வேற டாக்டர்கிட்ட போயிடுவாங்க இல்லையா? ஒரு மாதம் டாக்டரை காணோம்னு. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ப்ரொஃபஷனை பொறுத்து அவங்க லீவ் எடுத்துக்கலாம். ஆனால் 1 இல்லைன்னா சில கம்பெனிஸ் வந்து 22 ஒர்க்கிங் டேஸ்ன்னு கல்குலேட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அது லீவ் சேலரி. மற்றது வந்து இப்போ நம்ம மெட்டர்னல் லீவை பற்றி அடுத்து பேசுவோம். பட் இந்த வேற க்ரைட்டீரியாஸ் இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு லீவ் கொடுப்பாங்க. ஹஜ்ஜுக்கு லீவ் கொடுக்கறது க்ரைட்டீரியா வந்து அது நோ பே லீவு, அதுக்கு பெய்ட் லீவ் கிடையாது. நீங்கள் பெய்ட் லீவில் நீங்கள் ஹஜ் போயிட்டு வரலாம், உங்கள் அனுவல் லீவில் நீங்கள் ஹஜ் போயிட்டு வரலாம். ஆனால் இந்த ஹஜ்ஜுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸெம்ஷனில் ஒரு லீவ் கொடுக்குறாங்க. 1 லீவ் இருக்கும், அன்பெய்ட் லீவு. அதுவும் நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை தான் அந்த கம்பெனியில் வேலை செய்யும் போது எடுக்க முடியும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஹஜ் எடுக்க முடியாது.
0: ஓகே,
2: ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி அந்த பேரண்டல் லீவ்னு இருக்காங்க, மதருக்கும் ஃபாதருக்கும் அஞ்சு நாள் லீவு, ஃபாதர் கூட அஞ்சு நாள் லீவ் எடுக்கலாம் பெய்ட் லீவு. அது வந்து குழந்தை பிறந்த ஆறு மாசத்துக்குள்ள எடுக்கணும். அதுக்குன்னா யூ வில் ஹாவ் அ பேட்டர்னிட்டி லீவ். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும்.
0: இன்டெப்தா பேச போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு லீவ் ரெகுலேஷன்ஸ் இன் தி யூஏஇ, இதுதான் ரொம்ப எல்லாருக்கும் தேவையான ஒரு டாபிக். இதுல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்லாம் என்னென்ன அமீரகத்துலங்கிறத தான் தொடர்ந்து பேச போறோம். அண்ட் வழக்கம் போல பாட்டு போற கேப்ல உங்களுக்கு ஆஃபர்ல சார் கிட்ட கால் பண்ணி ஏதாவது சட்டம் சார்ந்து சந்தேகங்கள் இருக்கு, இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு, இதுக்கு லீகலி என்ன பண்ணலாம்னு குவிக்கா, ஓகே, ஜஸ்ட் குவிக்கா நீங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு வந்துச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணி ஆஃபர்ல பேசலாம்.
1: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
4: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
3: இப்பவே உங்க டிக்கெட்டை UAELottery.ae வாங்குங்க.
4: Brought to you by The Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
5: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்.
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: புதன்கிழமை இன்னைக்கு லீகலார் நடக்குது. நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. லீவ் ரெகுலேஷன்ஸ் இன் தி யூஏ, இதுதான் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஸோ நமக்கு கட்டாயமாக இங்கே அமீரகத்தில் நம்ம பணிபுரியும் பொழுது என்னெல்லாம் லீவ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசணும். அதில் வந்து நம்ம மெட்டர்னிட்டி லீவ் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா சார், அதுக்கான டியூரேஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இங்கே யூஏயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னது?
1: ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி சார். மேட்டர்னிட்டி லீவ், மேட்டர்னிட்டி லீவ் வந்து நீங்க ஒரு வருஷம் வேலை செஞ்சு தான் எடுக்க முடியும். யூ ஹேட் டு ஹேட் ஒர்க் ஃபார் ஒன் இயர் இன் அ கம்பெனி, தென் யூ கேன் ஹேவ் மேட்டர்னிட்டி லீவ். ஏன்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டு உடனே மேட்டர்னிட்டி போனோம்னா கம்பெனிக்கு நஷ்டம். ஒரு ஆள் ஜாயின் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அவங்க மேட்டர்னிட்டி போயிருவாங்க. ஸோ அதனால ஒரு வருஷம் அந்த க்ரைட்டீரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 45 days இஸ் பெய்ட் லீவ் ஃப்ரம் மேட்டர்னிட்டி. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் 15 days யூ கேன் டேக் அடிஷ்னல் ஹாஃப் பே லீவ். அதுக்கப்புறம் வந்து இஃப் யூ வாண்ட் டு டேக் லீவ் யூ கேன் டேக் அனதர் மந்த் நோ பே லீவ் ஃபர்தராக எடுத்துக்கலாம், ப்ரொவைடட் த கம்பெனி அக்ரீஸ் டு இட். ஸோ ஒரு ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்கன்னா த கம்பெனி மேபி லீனியன் டு தம், சரி ஒரு காம்ப்ளிகேட்டட் டெலிவரியாக இருக்குது இல்லை குழந்தை இன்குபேட்டரில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர சான்ஸ். கேஸ் பை கேஸ் தே கேன் டீல் வித் இட். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வருஷம் தான் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா தே மே நாட் consider it very well.
0: Okay.
1: So, அது வந்து உங்களுக்கும் உங்க கம்பெனியோட உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து நீங்க லீவ் எடுத்துக்கலாம்.
0: Okay.
1: But regulation is இதுதான்.
0: இதுதான். Okay. இதுல நாம ஸ்பெசிஃபிக்கலி கவனிக்க வேண்டியதுன்ட்டு ஏதாவது இருக்கா சார்? Or
1: இல்ல. As far as you know, it's maternity and it's fine. And நான் போன தடவை அந்த ஒரு கொசுறு விஷயம் சொன்ன மாதிரி the person doesn't have to be married.
0: Married to avail.
1: Avail. As far as you have a pregnancy and delivery, நீங்க அவைல் பண்ணிக்கலாம். நீங்க கம்பெனி சொல்ல முடியாது நீங்க கல்யாணம் பண்ணிருந்தா தான் லீவ் கொடுப்பேன்னு சொல்லி சொல்ல முடியாது.
0: ஓகே, எனிவே அது கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய திங்ஸ் அபவுட் மெட்டர்னிட்டி லீவ் இன் தி யூஏ. தொடர்ந்து இன்னும் சில லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம் யூஏயில். அண்ட் அடுத்ததான் உங்களுக்கு மெட்ராஸ் அப்புறம் ஜோடி படங்கள் இதெல்லாம் பாட்டு வரிசையாக வரப்போகுது. ஆஃப் ஏர்ல சார்கிட்ட நீங்கள் கால் பண்ணி இன்னைக்கு நம்ம பேசுகிற இந்த டாப்பிக்னு இல்லாமல் எந்த ஒரு டாப்பிக்காக வேணாலும் இருக்கலாம். இன் ஜென்ரல் உங்களுக்கு குயிக்கா லீகலி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆஃப் ஏர்ல நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணலாம்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: மார்னிங் கண்ணா 91 போடு.
1: என்னது
0: 90s not out. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: அப்புறம்
2: சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
4: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: 9:45 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணிருக்காரு. லீகல் ஆர்ல இன்னைக்கு லீவ் ரெகுலேஷன்ஸ் இன் தி UAE பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ ஸ்பெசிபிக்கான ரெகுலேஷன்ஸ் என்ன, எக்ஸெப்ஷன்ஸ் என்ன, என்னெல்லாம் லீவ் நம்ம அவைல் பண்ணிக்கலாம், அதுலயும் வந்து மெட்டர்னிட்டி லீவ் அவைல் பண்ணிக்கிறதுக்கான கிரைடீரியா என்னங்கறதெல்லாம் பேசணும். அண்ட் சார், இப்போ அடுத்ததா வந்து இந்த லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம UAEல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா. சோ அதோடைய வேரியேஷன்ஸ் எப்படி நடக்கும், லைக் எம்ப்ளாயினுடைய பொசிஷன், லென்த் ஆஃப் சர்வீஸ் ஆர் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி இது வேரி ஆகுமா, அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன?
1: அதாவது லீகலி வந்து இந்த வேரியேஷன்ஸ் கிடையாது. எம்ப்ளாயர் இஸ் எம்ப்ளாயர், ஸ்டாஃப் இஸ் ஸ்டாஃப். வேலை செய்யறவரு வேலை செய்யறவர் தான். ஆனா இதுல அந்த எம்ப்ளாய் பொசிஷன், லென்த் ஆஃப் சர்வீஸ், அதர் ஃபேக்டர்ஸ் சொல்லும் போது இந்த கம்பெனிக்கும் தொழிலாளிக்கும், அதாவது நிறுவனத்துக்கும் தொழிலாளிக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேறுபடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயீஸ் பொசிஷன், அவர் ஒரு ஜூனியர் லெவலில் இருந்தால் அவங்க ஒரு ப்ளூ காலர் ஒர்க்கராக இருந்தால் 2 மாதம் லீவ் ஒன்றா கொடுப்பாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதுக்கு. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை டிக்கெட்டு கொடுக்கணும், டிக்கெட்டு கொடுத்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க, அப்படி இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால், மிடில் லெவலில் ஒயிட் காலர் ஜாபில் இருக்கவங்கன்னா 1 வருஷத்துக்கு 1 தடவை லீவ் போயிட்டு வருவாங்க. இதே இது எம்ப்ளாயர் ஒரு சீனியர் பொசிஷனில் இருந்தால், எல்லா ஆர்கனைசேஷனும் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணி போறதுதான். ஏன்னா சீனியர் பொசிஷன்ல இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க 1 மாசம் லீவ் எடுத்து ஒரு சீனியர் பொசிஷன்ல 1 மாசம் போனீங்கன்னா, அண்ட் இஃப் த கம்பெனி கேன் ரன் வித்தவுட் யூ, நீங்க இல்லாமல அந்த கம்பெனி நடத்த முடியும்னா, அப்புறம் கம்பெனி யோசிக்கும்,
0: இவர் இல்லாமல
1: நம்ம நடத்திக்கலாமா, இவர் இல்லாமல நம்ம கம்பெனி நடத்திக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம உருவாக்க கூடாது. அதனால அது ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு லெவல்ல. அதே மாதிரி லென்த் ஆஃப் சர்வீஸ், இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மேட்டர்னிட்டி லீவ் எடுக்கிறதுனா 1 இயர் மினிமம் வேலை செஞ்சிருக்கணும். அதே மாதிரி கம்பெனி வந்து கேன் பி லீனியன்ட், ஈவன் மெடிக்கல் லீவ் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் லாங்கஸ்ட் சர்வீஸ் இருக்கும்போது உங்களுக்கு கம்பெனிக்கு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வில் பி பெட்டர், அதனால உங்களுக்கு வித்தியாசங்கள் வரலாம். சட்டப்பிரகாரம் அந்த வித்தியாசங்கள் கிடையாது. 1 வருஷத்துக்கு 1 மாசம் லீவ் அவ்வளோதான் கணக்கு. அது எப்படி அவைல் பண்ணுறீங்க, எப்படி இது பண்ணுறாங்க, கம்பெனி எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க பொறுத்து. இதே நேரத்தில் நிறைய கம்பெனிங்க வந்து ஸ்டாஃப் லீவ் எடுக்கும்போது, ஈவன் சீனியர் மேனேஜ்மெண்ட்ல கூட ஒரு வாரம் லீவ் எடுக்கிறான், 10 நாள் லீவ் எடுக்கிறான்னு சொல்லும்போது கம்பெனி சம்டைம்ஸ் ஆக்ட்ஸ் வெரி நாஸ்டி. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த நீங்கள் ஒரு நிறுவன முதலாளியாக இருந்தால் யூ ஆர் பிகமிங் எ பேட் எம்ப்ளாயர்.
0: ரைட்.
1: ஒரு ஸ்டாஃபுக்கு அந்த மாதிரி கன்சிடரேஷன் கொடுக்கலன்னா அது நிறைய விஷயம் நடக்குது. அது ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த கம்பெனியில் வேற யாரும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க.
0: ட்ரூ.
1: ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சட்டப்பிரகாரம் வித்தியாசம் கிடையாது. ஆனால் நம்ம எப்படி ஒரு தொழிலாளியை நடத்துகிறோம் பொறுத்து நம்ம ரெப்யூட்டேஷனும் இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா. ஸோ அது கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. எனிவே, குவிக்கா வந்து ஒரு பாட்டு கேட்டு முடிச்சுட்டு வந்துடலாம், சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல. அதுக்கப்புறமா இன்னைக்கு சில கால்ஸ் அண்ட் சில யூனோ சிச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து சார் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுல வந்து குவெஸ்டன் ஆஃப் தி டேயா இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணி யாருக்கு என்ன பதில் கொடுக்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன்ட்.
2: For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
4: நடக்கிறது டாக் டீம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிய உங்களுக்கான பெஸ்ட் பிரைஸ்ல வழங்க காத்துட்டு இருக்காங்க.
5: டாக் டெவலப்பர்ஸ் Dream, Ascend, Conquer.
6: There is no place like home. There's no home like DAC.
7: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, ஆகஸ்ட் 8th and 9th மறந்துடாதீங்க.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
9: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு
12: ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே.
10: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
11: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
13: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
14: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
15: மகிழுங்கள்.
16: தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: மெர்சல் மார்னிங்ல லீகல் ஆரோடைய எண்டுக்கு வந்தாச்சு. லாயர் மகாதேவா நம்ம கூட ஜாயின் பண்ணி லீவ் ரெகுலேஷன்ஸ் இந்த யூஏ பத்தி இன் டீடைல், லைக் போன வாரம் என்டைட்டில்மெண்ட்ஸ், இந்த வாரம் வந்து ரெகுலேஷன்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பேசி முடிச்சாச்சு. ஐ ஹோப் ஒரு கிளியர் ஐடியா கேட்டிருந்தவங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். சரி, இன்னைக்கு குவெஸ்டன் ஆஃப் தி டே நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம்?
1: ஒரு நிறைய குவெஸ்டன்ஸ், ரிலவன்ட் குவெஸ்டன்ஸ். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் குவெஸ்டன் என்னன்னா, கேட்டது வந்து, சார் இப்ப குழந்தை பிறந்தா 6 மாசத்துக்குள்ள ஒரு 5 நாள் லீவ் எடுக்கலாம், அது யுஐல தான் பிறக்கணுமா? ஊர்ல பிறந்தா என்ன? ஊர்ல பிறந்தாலும் நீ எடுக்கலாம், 5 நாள் எடுக்கலாம். As far as you prove that you have got a child. அதே மாதிரி இந்த பிரீவ்மெண்ட் லீவ், பேரண்ட்ஸோ ஸ்பௌஸோ யாராவது பாஸ் பண்ணா அதுக்கு லீவ் இருக்கு, அந்த பிரீவ்மெண்ட் லீவ் எடுத்துக்கலாமா? ஆமா, இங்கே தான் இறக்கணும் இல்லை, ஊரில் இருந்து போனாலும் அந்த லீவ் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு கேள்வி, ஏன்னா அதை பற்றி நம்ம போன வாரம் பேசணும், என்னென்ன டைப்பு லீவுன்னு. ஸோ அதில் நம்ம இங்கேருந்து, ஆனால் அந்த யூனிவர்சிட்டி என்ரோல்மெண்ட் அதையும் கேட்டார் அவர். யூனிவர்சிட்டி என்ரோல் பண்ணால் அதுக்கு இந்த ஸ்டடி லீவ் கிடைக்குமே சார்னு, அந்த யூனிவர்சிட்டி என்ரோல்மெண்ட் லோக்கலாக இருக்கும்,
0: லோக்கலாக இருக்கணும். இதுவும் நம்ம லாஸ்ட் வீக் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். ஆமாம்,
1: யூனிவர்சிட்டி என்ரோல்மெண்ட் வந்து நான் லோக்கலில் என்ரோல் பண்ணியிருக்கணும், வெளிநாட்டில் இருந்தால்
0: எடுத்துக்க முடியாது. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஷோவா இருந்தது போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி.
1: கண்டினியூஷன்,
0: எஸ், அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஓகே. மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சென்னை கொளத்தூர் தொகுதியில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கும் நடவடிக்கை இடம்பெறுகிறது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவிகா சார்பில் போட்டியிட்ட வி எஸ் பாபு வெற்றி பெற்றார். இந்நிலையில் 14 வாக்குச்சாவடிகளின் வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் மனு அளித்திருந்தார். இதற்கமைய 14 வாக்குச்சாவடிகளின் வாக்கு இயந்திரங்களை அதிகாரிகள் சரிபார்த்து வருகின்றனர். அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கப்படுகின்றன. 4 மாவட்டங்களில் வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெறுவதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: வடமாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளம் நிலச்சரிவுகளால் ஏராளமான வாகனங்கள் மண்ணில் புதைந்தன. டெல்லியில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் ஆறு போல் ஓடியது. அசாமில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 68 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் நேற்று அசாம் மாநில எம்பிக்கள் மாநில அதிகாரிகளுடன் மழை வெள்ள மீட்பு பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி ஆய்வு நடத்தினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி இதுவரை 83,661 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் டெங்கு நோய் காரணமாக 61 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் அதிகளவான நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 17,779 பதிவாகியுள்ளது. இரண்டாவது அதிகளவான நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில்

0: இருந்து பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 16,655 குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் நடைபெற்ற சந்திப்பு மிகச் சிறப்பாக அமைந்தது என்றும், என் வாழ்நாளில் நடந்த சிறந்த உரையாடல்களில் இது ஒன்று என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை நேற்று வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பிப்ரவரி இறுதியில் ஈரானுடனான போர் தொடங்கியதில் இருந்து இருவரும் நேருக்கு நேர் சந்தித்த முதல் பேச்சுவார்த்தை இதுவாகும். அதிபர் டிரம்புடன் மிகவும் சிறப்பான சந்திப்பை இப்போதுதான் முடித்தேன் என்று நெத்தன்யாகு தெரிவித்தார். இச்சந்திப்பில் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்க வேண்டும் என்ற நமது பொதுவான இலக்கு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: கால்பந்து உலகக்கோப்பை உள்ளிட்ட போட்டிகளில் தனியார் முதலீட்டை பெறும் ஃபீஃபாவின் திட்டங்களுக்கு UEFA மற்றும் பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னாப் ஆகியோர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பான UEFA மற்றும் இங்கிலாந்தின் பிரதமரான ஆண்டி பர்னாப் கால்பந்து உலகக்கோப்பை உள்ளிட்ட தனது போட்டிகளில் தனியார் முதலீட்டை பெறுவதற்கான ஃபீஃபாவின் முன்மொழிவுகளை விமர்சித்துள்ளார். ஃபீஃபா கால்பந்து வளர்ச்சி நிதியை 1,000 கோடி அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாக விரிவுபடுத்தவும் புதிய முயற்சியில் 3 தரப்பு முதலீட்டை வரவேற்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் ஃபீஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு 1,000,000,000 பவுண்டுகள் வருமானம் கிடைக்கக்கூடும் என்று தி டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலன மேகம் காரணமாக இன்றும் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதனால் இன்றும் புழுதி புயல் உருவாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ஷார்ஜா உமல் கொயினில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month. Star of the month.
0: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
2: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தி உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். போன வாரமும் சரி, அதோடைய கண்டினியூஷனா இந்த வாரமும் சரி, நடந்த லீகல் ஆர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒண்ணு, லீவ் ரெகுலேஷன்ஸ், லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ். நம்ம அமீரகத்துல என்னவாக இருக்கு, பிரைவேட் செக்டருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ எஸ், அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், அகேன் நமக்கு தேவையான ஒரு டாபிக்கோட லீகல் ஆர் நடக்கும், அது அடுத்த வாரம். பட் ரைட் நோ உங்களுக்காக என்ன இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து மேகம் கருக்காதா பாட்டும், அன்னியன் படத்துல இருந்து குமாரி பாட்டும் கொடுக்க போறேன். பட் ரெண்டு பாட்டும் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யூஏ அப்டேட் உங்களுக்காக.
1: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆல் ரைட், நம்ம யூஏ ரெசிடென்ட்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம யூஏ ரெசிடென்டா இருக்கிறதுனால பல ப்ரிவிலேஜஸ் நமக்கு கிடைக்குது. ஈவன் தோ நம்ம வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸா இருந்தாலும், யூஏ ரெசிடென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரிவிலேஜின் காரணமாக நிறைய நாடுகளுக்கு வீசா ஃப்ரீயாகவோ இல்லை வந்து வீசா ஆன் அரைவலோ நம்மளால அவைல் பண்ணிக்க முடியும். அந்த லிஸ்ட்ல வந்து இப்போ புதுசா சேர்ந்திருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாண்டினீக்ரோ. ஸோ மாண்டினீக்ரோக்கு 10-day ஸ்டே பெர்மிட்டோட வீசா ஃப்ரீயாக நம்ம யூஏ ரெசிடென்ட்ஸ் போய் என்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டியாக இருக்கணும்னு பார்த்தா, நீங்கள் வந்து வேலிட் ரெசிடென்ஸ் பெர்மிட் ஃபார் அட்லீஸ்ட் 3 consecutive years நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் தொடர்ந்து 3 consecutive years யூஏ ரெசிடென்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா, உங்களால் மாண்டினீக்ரோவுக்கு ஒரு அட்வான்ஸாக வீசா எடுத்துக்காம ஆன் அரைவல் உங்களால் எடுத்துக்க முடியும், வீசா ஃப்ரீயாக வந்து உங்களால் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பொழுதுக்கு இது வந்து ஒரு டெம்பரரி எக்ஸம்ஷன் சொல்லி தான் இந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து வி கேன் அவெயில் இட். October 1, 2026 வரைக்கும் நம்மளால் இந்த வீசா ஃப்ரீ அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸம்ஷனை அவெயில் பண்ணிக்க முடியும். அதனால டாக்குன்னு அது கூட யாராவது போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா மாண்டினீக்ரோவுக்கு போயிட்டு வாங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. 2 part.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 33 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரு கையிலயும் வந்து இந்த மொபைல் போன்ஸ் இருக்கிறது எவ்வளவு சௌகரியமா இருக்கு இல்லையா? சௌகரியம் அப்படிங்கும் பொழுது அது ஒரு ஒருத்தர் பொறுத்து மாறும் இல்லையா? நமக்கு வந்து இது சூப்பர்பா வெரி குட் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒன்னு பண்ணுவோம், கன்வீனியன்டா நம்ம பண்ணிடுவோம். ஆனா அது வந்து அடுத்தவங்களுக்கு அது ஹர்ட்ஃபுல்லா இருக்கலாம், இல்ல வந்து தவறா போய் முடியலாம். ஸோ எப்பவுமே வந்து கையில இருக்கிற இந்த போனை யூஸ் பண்ணும்பொழுது பார்த்து பண்ணணும், ஏன்னா அதோடைய பவர் என்னங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ ஒரு குட்டி விஷயமா இருந்தாலும் சரி, நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணும்னாலும் சரி, கையில் இருக்கிற இந்த மொபைல் ஃபோனால் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் மொபைல் ஃபோன் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் இன்டர்நெட் பயன்பாடு அப்படின்னு வரும்பொழுது இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸுங்கிறது இருக்க தான் செய்யுது. அண்ட் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஏன் சோஷியல் மீடியான்னு சொல்லணும், ஆன்லைன் ப்ரெசன்ஸ்னு இன் ஜென்ரல் நம்ம சொல்லலாம். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இப்போது லைக் ஒரு ஒரு கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சோம்னா இந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் சோஷியல் மீடியா பேஜ் தேவையா? நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த டீ கடை அண்ணெல்லாம் வந்து அவருடைய யூனோ டீ கடையை பப்ளிசைஸ் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் எல்லாம் போடுறாரேன்ட்டு கூட பல கடைகளை பார்த்து நம்ம வியந்திருப்போம் இல்லையா? அவங்கள வந்து அதற்காக ரொம்ப சின்னதாக நம்ம சொல்கிறோன்ட்டு கிடையாது, நம்ம யோசிப்போம்ல இவங்களுக்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியா தேவையா அப்படின்னு யோசித்தவங்கெல்லாம் கூட இப்போ தி ஆர் டூயிங் சோ வெல் இன் சோஷியல் மீடியா. தட் இஸ் த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் தி இன்டர்நெட். ஸோ அந்த பவர் அப்படிங்கும் பொழுது நம்ம கையிலேயும் வந்து ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை பற்றி பேசும்பொழுது இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு சர்வீஸ் இருக்குதுன்னா இந்த இந்த பிஸ்னஸஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸில் தான் பெருமளவு இயங்கும். அதை பற்றின வேர்ட் ஆஃப் மவுத்தாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒரு சர்வீஸை பற்றி போடக்கூடிய ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம். பாசிட்டிவ் இம்பாக்டும் கிரியேட் பண்ணலாம், நெகட்டிவ் இம்பாக்டும் கிரியேட் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் பட்சத்தில் யூஏஇயில் அதற்கு ஒரு லா இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு லா இருக்குது. ஸோ ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்பொழுது ஒரு பிஸ்னஸ்க்கு இல்லை ஒரு சர்வீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்க்கு நம்ம ஃபீட்பேக் ஒரு ரிவ்யூ கொடுக்கும்பொழுது ரிவ்யூ கொடுக்குற நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ் கேர்ஃபுல்லாக இருக்கிறத அடுத்ததான் விடுங்க, அவங்க இமேஜ் ஸ்பாயில் ஆகுது அப்படி இப்படி இருந்த இருக்குனாலும் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பவரை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா லீகல் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணலாம். இது இதை பற்றி வந்து நம்ம லாயர் மகாதேவா கூட ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ் பேக் நம்ம பேசியிருக்காரு. சோஷியல் மீடியா நம்ம கையாளும் பொழுது எப்படி பார்த்து கையாளணும், அண்ட் அப்படி நம்ம சரியா கையாளாத பட்சத்துல சட்டம் நம்ம மேல எப்படி பாயும்ங்கறத எல்லாமும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அகைன் இது எவ்வளோ ஷேர் பண்ணாலும் இதை பற்றின அவேர்னஸ் இல்லைன்னு தோன்ற அந்த காரணத்தினால தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் நான் பார்த்த விஷயத்த நான் சொல்கிறேன். யூஏயில் இருக்கக்கூடிய லாயர்ஸுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு பிஸ்னஸ் ஆர் ப்ராடக்ட்க்கு அகேன்ஸ்டானா அது உங்கள் மேலேயும் ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸாக வரலாம். ஒரு லைக் ஒரு ஒரு அன்லாஃபுல்லான ஒரு பர்சனல் அட்டாக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு லீகலி உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனஸ்ட் அண்ட் ஒரு ஒப்பீனியன் ஒரு ஒரு ஆனஸ்டான ஒரு ப்ராப்பரான ஒப்பீனியன் அபவுட் ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கும்பொழுது கரெக்டாக நம்ம சொல்லணும். அண்ட் நெகட்டிவாக நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவாக கொடுக்கும்பொழுது ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அங்கே தெளிவாக கொடுக்கணும். இல்லைன்னா அப்படிப்பட்ட ரிவ்யூ கொடுக்காம இருக்கிறதே நல்லது. பர்சனல் இன்சல்ட்டோ இல்லை வந்து டெஃபமேட்டரி அலிகேஷன்ஸோ நம்ம வைக்காம இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அண்ட் ரீசெண்டாக கூட வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 81,000 திரும்ஸ் ஃபைன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலையும் நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா? அபுதாபி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு வெல் நோன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி இழிவாக பேசி அவங்க ஒரு போஸ்ட் அவங்க பேஜில் போட்டிருந்துருக்காங்க. ஸோ ப்ராப்பரான ஃபீட்பேக்காக அதை வழங்காமல் அவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக சொல்லாமல் லெஜிட்டிமேட்டான ஒரு கிரிட்டிசிசமாக கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக்காக அதை கொடுக்காமல் அவங்க ஓப்பனாக பப்ளிக் ஃபோரமில் அப்படி போட்டது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபைன் எல்லாமும் போட்டிருக்காங்க. ஸோ இது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி தின் லைன். எஸ் இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு பிடிக்கலன்னா நான் பணம் கொடுக்குறேன் அதை பற்றி நான் ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அஃப்கோர்ஸ் கன்சியூமர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து தே ஹாவ் த ரைட் டு ஷேர் ஆனஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ப்ரொவைடட் ரெஸ்பான்சிபிளாக ட்ரூத்ஃபுல்லாக யாரையும் ஹார்ம் பண்ணாமல் ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு பிஸ்னஸோடைய ரெப்யூட்டேஷனை பாதிக்கிற அளவுக்கு இல்லை அவங்களுடைய டிக்னிட்டியை பாதிக்கிற அளவுக்கு அன்லாஃபுல்லாக நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூனோ service was slow illa and the food quality enak pidikala appdin solli generally nama opinion therivichona that is okay legitimate consumer opinion en keela varum but ide illa ivanga scam pandranga ivanga vande seriya pannala appdin solittu indha maadhiri you know thavarana vaarthigala payanpaduthi nama seiyum bolude adu namakke edira varathukana vaipu irukku. So please don't do that. It's a very thin line. Namma nanepo na podren paaru google review potta avangala thookkaran paarunra maalla yosha nammala thookiruvaanga. So nama kaiyila irukka சோஷியல் மீடியாவை ஆர் இந்த பவரை வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி we have to be very very careful.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங் சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

0: we'll be back after a short commercial break.
1: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அபியங்கம், கிளீன் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான்.

0: என்னதான் வெளியில சுட்டரிக்கிற சம்மரா இருந்தாலும் நம்மளை கூல் பண்ற மாதிரி நிறைய நிறைய நிறைய சம்மர் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கோம். நாங்களும் வந்து உங்ககிட்ட ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இங்க இது இருக்கு அது இருக்கு போங்க என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி. ரைட் நவ் கோல்டு ரேட்டும் நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம வாங்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கு. ஸோ இந்த நேரத்துல ஜாய் அலுகாஸ்னுடைய ஜாய் ஆஃப் சம்மரை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ஜாய் ஆஃப் சம்மர் ஆஃபர்ல என்ன அப்படின்னா, டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் கிடைக்கும் அண்ட் அஷ்யோர்டா லோவஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ் ஃப்ரம் ஜஸ்ட் 1.99% வழங்குறாங்க. பழைய நகையை வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது ஜீரோ டிடக்ஷன்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னும் நிறைய நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அண்ட் மிக மிக முக்கியமான ஒன்று, இந்த டிராவல் சீசன். ஸோ இந்த நேரத்தில் நீங்க ஊருக்கு போகும்பொழுது கோல்டு இங்க இருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா, ஜாயல் காஸ்ட் இருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா அப் டு 15% வரைக்கும் இம்போர்ட் டியூட்டியில நீங்க சேவ் பண்ணலாம். அண்ட் ஜாயல் காஸ்ட் இந்த ஜிசிசி ரீஜன்ல இருக்கிற எந்த ஜாயல் காஸ்ட்லனாலும் உங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் கிடைக்கும். அண்ட் 9th August வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால மிஸ் பண்ணாதீங்க. ஜாயல் காஸ்ட், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukasin. Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
2: தான்.
3: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலான்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ப்ராப்ஷனோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்டை நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
3: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
4: இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 2nd மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷனல் தானே? இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 km வாரண்டி. ஜஸ்ட் 966 dirhams per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

10:56 ஆகுது. மெடிசல் மார்னிங்ல இருந்து நானும் அப்படி வாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடியில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டு போகணும், ஆர் அதர் அப்டேட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல முதல் அப்டேட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இங்க நம்ம அமீரகத்துல வசிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம எஸ்பெஷலி வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, ரெகுலரா அவங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி அவங்க என்னதான் ஸ்கூல்ல வந்து வெவ்வேறு லாங்குவேஜஸ் எல்லாம் படிக்கிறாங்கன்னாலும் நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியை கத்துக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, அவர் சொல்லிக் கொடுக்க முடியலங்கிற மாதிரி என்ன காரணமா இருந்தாலும் அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்காக இங்க நம்ம அமீரகத்திலேயே அழகா உங்க குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக யாழ் கல்வியகம் இருக்காங்க. யாழ் கல்வியகம் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தமிழ் கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இன்ஃபேக்ட் ஒரு குரூப் ஆஃப் தமிழ் ஆர்வலர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு அழகான இனிஷியேட்டிவ் தான். இன்னைக்கு வந்து 300 குழந்தைகளுக்கு மேல அமீரகத்துல அண்ட் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட, உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த பிளாட்ஃபார்ம் வழியா தமிழ் கத்துக்கிட்டு இருக்காங்க. கன்வீனியன்டான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை பத்தி மேலும் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் எங்களோட ஆப்பும் இருக்கு. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா என் நேரமும் எங்கிருந்து வேணாலும் நம்ம ரேடியோவை கேட்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டின் இடங்களை இழக்கும் செய்தி வந்திருக்கின்றது என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்று தந்தது என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை காற்றில் பறக்கவிட்ட தாவீக அரசு உச்சநீதிமன்றத்தில் வாய்ப்புத்தி நின்ற தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் என்று அவர் விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஏன் ஆஜராகவில்லை, மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட இந்த வழக்கில் தொடக்கம் முதல் அலட்சியம் ஏன் என்று பல கேள்விகளை இதனால் பாதிக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவர்கள் எழுப்புகின்றார்கள் என்றும் மு க ஸ்டாலின் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். தாவீக அரசு இதில் உரிய விளக்கத்தை மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளித்தாக வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 8வது நாளான இன்று பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் மசோதா 2026 மீதான விவாதம் மீண்டும் நடைபெறுகின்றது. இந்த விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பங்கேற்று உரையாற்றவுள்ளார். கடந்த சில நாட்களாக எதிர்க்கட்சிகளின் அமளியினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று விவாதம் நடைபெறவுள்ளது. இன்று 12:30 ராகுல்காந்தி பேசவுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே இன்று அவை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் பாணந்துர வலான ஊழல் தடுப்பு பிரிவில் கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இன்று அதிகாலை போலீஸ் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு அருகில் வைத்து அவர் தனது T56 ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் பேராதனை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் என்று தெரியவந்துள்ளது. புர்ஜ் கலீஃபா துபாய் மால் மெட்ரோ நிலையத்தில் தற்காலிக படிக்கட்டு ஒன்றை துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் திறந்துள்ளது. நிலையத்துக்குள் நுழையும் போது பயணிகள் திசை காட்டும் பலகைகள் மற்றும் நிலைய வரைபடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அணுகல் வழிகளை பின்பற்றுமாறு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. புர்ஜ் கலீஃபா மெட்ரோ நிலைய பகுதியில் நடைபெற்று வரும் விரிவாக்கப் பணிகளின் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஈரான் ஆதரவு குழுக்கள்

0: ஈராக்கில் நடத்திய தாக்குதல்களை குவைத் வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களை குவைத் அதிகாரிகள் ஒரு அறிக்கையின் வாயிலாக கண்டித்துள்ளனர். இத்தகைய நடவடிக்கைகள் பதற்றத்தை அதிகரிக்கவும் பிராந்தியத்தை சீர்குலைக்கவும் அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருவதை வெளிப்படுத்துவதாக குவைத் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயல் மட்டுமல்லாமல் அதன் பாதுகாப்புக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் குவைத் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2027 ஒருநாள் உலகக்கோப்பைக்கான அணியின் வீரர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று 2023 ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மேக்டொனால்ட் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை இந்த மாத தொடக்கத்தில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் போட்டிக்கான புதிய வடிவமைப்பை அறிவித்து தொடரை விரிவுபடுத்த முடிவு செய்ததை தொடர்ந்து வெளியாகியுள்ளது. இரு வாரங்களுக்கு முன்பு 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளால் இணைந்து நடத்தப்படும் என்றும் அதில் 14 அணிகள் பங்கேற்கும் என்றும் ICC அறிவித்தது. ஆனால் குழு சுற்றுகளுக்கு முன்பு ஒரு சூப்பர் சீரீஸ் மற்றும் அரையிறுதிக்கு முன் புதிய சூப்பர் செவன் சுற்றும் இடம்பெறும் வகையில் போட்டியின் அமைப்பு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கீமா மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதனால் இன்றும் புழுதி புயல் உருவாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: நேற்று வந்து துபாய் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் பக்கம் படையெடுத்திருந்தேன், சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருந்தேன். சரியா, அந்த பக்கம் போகும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த இடம். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு தடவை கிரிக்கெட் ஆட போயிருந்தோம், பட் நேற்று ஐ ஹேட் த டைம் டு எக்ஸ்ப்ளோர் இன் ஃபுல். உள்ளே நீங்கள் வந்து ஜாகிங் போய்க்கலாம், வாக்கிங் போய்க்கலாம், ஜிம்முக்கு போகலாம், ஃப்ரீ ஜிம்முக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்குது, டைமை கில் பண்ணோம் அப்படின்னா துபாய் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் பக்கம்லாம் போயிட்டு வாங்க. தனியாக போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, நல்ல டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கு.
1: Update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, legal experts la enna solranga, up to 500,000 dirhams varaikum fine vidukkaradhukana vaipu irukku. Edhukku, are you posting a bad review? அதாவது நீங்கள் பேட் ரிவ்யூ போடுறீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்து பார்த்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டிவிஜுவலோட கேரக்டரை நீங்கள் அசாசினேட் பண்ணுற மாதிரி போடுறீங்க, இல்லை சர்வீஸ் பியாண்ட் த சர்வீஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இது லீகல் த்ரெஷோல்டு தாண்டும் அப்படின்னு யூஏயில் இருக்கக்கூடிய லாயர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ நீங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து 30,000 கிராம்ஸ் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி வீடியோவையும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, கண்டென்ட் கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருந்தாங்க, கோர்ட் வந்து ஃபர்தராக சிவில் காம்பன்சேஷனாக 51,000 கிராம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் நம்ம ஊர்லலாம் போடுவோம் தெரியுமா, ஏ ஈயோ ஹூ அப்படின்னு போடுவோம். அந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க, இது வந்து வயலேஷனில் வருமா இல்லை வராதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Gold marketல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு டே. கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் நாளை காலையில ஒரு சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸை நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா, இன்னைக்கு வந்து FOMC, அதாவது அமெரிக்காவில் இந்த ரேட் கட் பண்றாங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இல்ல ஹைக் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு தெரிய போகுது.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold wallet app download பண்ணுங்க, Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஓகே, வாட் வில் ஹேப்பன் இன்னைக்கு நைட் 10 மணிக்கு அந்த விஷயம் வரதுனால கோல்டு ஒருவேளை ரேட் ஹைக் பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமா குறையும், ரேட் கட் பண்ணிட்டாங்கன்னா ஏறும். ஸோ இன்றைக்கி நைட் 10 மணிக்கு தெரியும் அது. 24 கேரட் தங்கம் இன்றைக்கி 485.25 திரகம்ஸாக இருக்குது, 22 கேரட் தங்கம் 449.25, 21 கேரட் தங்கம் 430.75, 18 கேரட் தங்கம் 369.25.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம், any time gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஓகே, தொடர்ந்து பேசுவோம். இது மசாலா கேஃபே அண்ட் குட்டி அண்ட் திருவிளையாடல் ஆரம்பத்துல இருந்து ரெண்டு அடிபாட்டு வருது, கேட்டு வருவோம்.
2: back to back
4: அடுத்து ரெண்டு பாட்டு ஆஹா.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே Play Store, App Store ல AIM Gold Wallet app டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் எஃப்எம் னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
2: AIM Gold Wallet ல as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 years of legacy. AIM Gold Wallet, ALD Properties in 4th

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: ரெண்டு பாட்டு அடியாக கேட்டு மூணாவது பாட்டையும் நம்ம அப்படி கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சா இல்லை, நம்ம மாறி மாறி போகலாம். இங்கிட்ட ஒரு பக்கம் இங்கிட்டு வேணாம் அங்கிட்டு போவோங்கிற மாதிரி, இங்கிட்ட ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம் சொல்லி நம்ம மாறி மாறி போகலாம். 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியோட பேர் மசாலா கேஃபே. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம், நேற்றே நான் சொல்லியிருந்தேன்ல, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கோட்டு படம் இருக்கும் கண்டிப்பாக, வீட்டில் வந்து சண்டை, பெரிய சண்டை, இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ்களோட சண்டை, இல்லை யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லை நான் தனியாக இருக்கேன், இல்லை ஒரு மாதிரி இருக்கேன், எங்கேயா ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல, எதுவுமே தெரில அப்படின்றப்போ நீங்கள் ஏதாவது ஒரு படம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு பயங்கர க்ளோஸாக ஏதாவது ஒரு படம் இருக்கும், அந்த படத்தை பார்த்தா அப்படியே ஓகே லைஃப் இஸ் பெட்டர், வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய படம் இது. சில பேருக்கு மெய்யழகனாக இருக்கலாம், எனக்குலாம் வந்து பஞ்சதந்திரம் மெய்யழகனே கூட ஒத்துப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து எல்லாருக்கும் இருக்கும். உங்களுடைய கோ டு படம் என்ன? இல்லை யூடியூப்பில் வந்து சில பேர் ஹரி மூவி சூப்பர் சீன்ஸ் அப்படின்னு போட்டு பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்த்தா கூட பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு சில பல கோ டு விஷயங்கள் இருக்கும், 1000 தடவை பார்த்தாலும் சலிக்காத சில விஷயங்கள் இருக்கும், அது என்னங்கிறத தான் இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-89-40. எங்கள் ரூம் டிவிக்குனே சில பல படங்கள் இருக்குது, அது என்னென்னா அயன், சிவாஜி, அன்னியன், அப்புறம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட்டு வச்சுருக்கோம் நான், வாரணம் ஆயிரம், துப்பாக்கி, கத்தி, மங்காத்தா, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் படங்கள் வச்சுருக்கோம். இதெல்லாம் அப்படியே லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு எங்கள் ரூமில். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்
1: சார் மது, எப்படி இருக்கீங்க?
0: அது ஒரு நல்ல ஜாலியான படம் தான். ஓகே,
1: ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரியோ சம்டைம்ஸும் தூக்கம் வராம இருக்கும் போது கூட நைட் டைம்ல பாத்தீங்கன்னா மட்டும் ஜஸ்ட் லேப்டாப் ஓபன் பண்ணி மூவி ஓபன் பண்ணிட்டு அந்த மாதிரி பாக்கும்போது
0: வீரத்தை போட்டு விட்டுருவீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர், நான் இனிமே அதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். நல்லா இருக்கும்ல, ஜாலியா இருக்கும் அந்த படமே. ஆக்சுவலா காமெடி நல்லா இருக்கும்,
1: காமெடி நல்லா இருக்கும், ஒரு லவ் சீன், ஒரு சென்டிமெண்ட், லைக் ஃபேமிலி யாரா இருக்கலாம் ரொம்ப பண்றாங்க, பிடிக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப பிடிக்கும்,
0: ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சாய்ஸ் ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. சோ வீரம் படத்தை நான் போர் அடிக்கும் போதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன படத்தை இந்த மாதிரிலாம் பாப்பீங்க? சும்மா சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ஒரு படத்தை அப்படின்னா அது என்ன படம்? பாட்டு முடிஞ்ச உடனே பேசுவோமா? 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசாலா கேஃபே ஸ்டேட்.
2: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
3: இன்னைக்கு அண்ணா 91 போடு.
4: என்னது?

0: ஸ்மோக்கிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
3: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
2: இந்த ஆஃபர் August 2 மட்டும்தான். IDS building opposite to Burjmanல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
4: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
0: தொடர்புகளுக்கு 0555-2-4-1-5-3-6 அல்லது yaalkalviyagam.com.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
5: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
0: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷர் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் by Altavasul Group of Companies.
3: செழித்தையும் தமிழே ஒளி.

0: எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ்ல ஆர்ஜே இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் வந்து பிடிச்ச பாட்டி கேட்கலாம், அந்த பாட்டி நான் ப்ளே பண்ணுவேன். பிடிச்ச படம் ஜென்ரலாக சொல்லாமல் நீங்கள் வந்து டவுனாக இருக்கும்போதோ சோகமாக இருக்கும்போதோ சந்தோஷமாக இருக்கும்போதோ இந்த ஒரு படத்தை மட்டும் லூப்பில் பார்த்து உங்கள் பாதி வாழ்க்கையை ஓட்டிருப்பீங்க. நிறைய படங்கள் பார்த்துருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயும் இந்த படத்தையே நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துருப்பீங்க. அது என்ன படங்கிறத சொல்லுங்கள். 800-8940 கால் பண்ணி ஒருவேளை யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிட்டீங்கன்னா +971-43-59-5525 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம கூட யார் பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரும் பேசுகிறீங்க? நீங்க குக்கர் ஆன் பண்ணிருக்கீங்களா? ஹலோ
1: ஹலோ,
0: அட குட்டி பாப்பா.
1: ஹலோ அங்கிள்.
0: அங்கிளா? சரி ஓகே, பரவாயில்ல. சொல்லுப்பா, உன் பேர் என்ன?
1: இஸ்மா.
0: இஸ்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, ஸ்கூலுக்கு போலியா இன்னைக்கு?
1: இல்ல, லீவு.
0: ஏன் லீவு? சும்மாவா?
1: இல்ல, சம்மர் வெகேஷன்.
0: சம் போடு, ஜாலி தான். ஆமால, அத நான் மறந்து போயிட்டேன் இஸ்மா. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: சம்திங் சம்திங்.
0: அந்த பாட்டு வேணுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன?
1: குட் பை அக்லி.
0: அப்படியா? ஏன் அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்?
1: அஜித்.
0: அதனால பிடிக்குமா? சூப்பர் இஸ்மா, தேங்க்யூ தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. டேவை என்ஜாய் பண்ணுங்க, லீவ் என்ஜாய் பண்ணுங்க, சரியா?
1: சரி,
0: தேங்க்யூ, பாய் இஸ்மா, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ க்யூட்டில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸோ ஒரு க்யூட் காலர் பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம இனி தான் ரொம்ப நாள் கழிச்சு டாபிக் எடுக்கிறோம், அதனால தான். ஓகே, ஸோ இஸ்மாவுக்கு வந்து குட் பேட் அக்லி ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா அந்த படம்? எனக்கும் பிடிக்கும். ஸோ சம்திங் சம்திங் பாட்டு கேட்டுட்டு அயன்லேருந்து சூப்பர் நோவா பாட்டு கேட்டு 12 மணிக்கு மேலே நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே ட்யூன்டு.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த தடையும் இல்லை என்று மத்திய நீர்வளத்துறை இணை மந்திரி ராஜ்பூஷன் பேசியது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசுக்கு இவ்விவகாரத்தில் பாஜக மந்திரி ஆதரவளிப்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக உள்ளது என்று மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இதேவேளை மேகதாது பிரச்சினையில் திமுக அரசியல் ஆதாயம் தேட முற்படுவதாக மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்ற சூழலில் தாவிகாவும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து தமிழகத்தின் நலன்களை தாரை வார்த்ததாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருப்பதை அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட செயலாகவே கருத வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். ஒழுங்காற்று குழு உத்தரவை எதிர்த்து காவிரி நீர் நிர்வாக ஆணையத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக கர்நாடகா அறிவித்துள்ளது. காவிரி நீர் திறக்க வேண்டும் என்று பிறப்பித்த ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை எதிர்த்து காவிரி நீர் நிர்வாக ஆணையத்தில் மேன்முறையீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கர்நாடக நீர்ப்பாசனத்துறை மந்திரி ராமலிங்க ரெட்டி தெரிவித்துள்ளார். காவிரி நீர் ஒழுங்காற்று குழு தமிழகத்துக்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து காவிரி நீர் நிர்வாக ஆணையத்தில் மேன்முறையீடு செய்ய முடிவு செய்துள்ளோம் என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். இந்த திட்டத்துக்கு தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை என்று மத்திய அரசு மாநிலங்களவையில் கூறியுள்ளது. முதல் மந்திரி டி கே சிவகுமாரை தமிழக முதல்வர் விஜய் வருகின்ற 3 திகதி நேரில் சந்தித்து பேசவுள்ளார். அதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை மந்திரி ராமலிங்க ரெட்டி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13 லட்சத்தை தாண்டியது. இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தகவலின்படி 2026 ஜனவரி 1 திகதி முதல் ஜூலை 26 வரை மொத்தம் 13,13,974 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஜூலை மாதத்தின் முதல் 26 நாட்களில் மட்டும் 1,67,401 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை அனுப்பிய நாடாக இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அந்த மாதத்தில் மட்டும் இந்தியாவில் இருந்து 38,785 பேர் இலங்கைக்கு வந்துள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
3: கடல் பாதுகாப்பு தொடர்பான விதிமீறல்களுக்கு அபுதாபியில் 30,000 திர்ஹாம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஸ்மார்ட் கண்காணிப்பு மையம் மூலம் இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தண்ணீரில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட கட்டுப்பாட்டு மையமும் கடல் போக்குவரத்து உரிம விதிகளில் கடுமையான நடைமுறைகளும் அமல்படுத்தப்பட உள்ளன. கடல் பாதுகாப்பு விதிகளை மீறும் நபர்களுக்கு அபுதாபியில் அதிகபட்சமாக 30,000 திர்ஹாம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும். இந்த AI அடிப்படையிலான கட்டுப்பாட்டு மையம் கடல் நடவடிக்கைகளை கண்காணித்து பாதுகாப்பு விதி மீறல்களை கண்டறிந்து நீர்வழி போக்குவரத்தில் பாதுகாப்பை மேம்படுத்த உதவும்.
1: உலகச் செய்திகள்.
0: யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோருடனான தனது சந்திப்புகள் சாதகமாக அமைந்தன என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். தனித்தனியாக வெளியிட்ட குறுகிய பதிவுகளில் ட்ரம்ப் அவர்களுடன் பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விவாதிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் வெளியிடவில்லை. நெத்தன்யாகுவுடனான சந்திப்பு மிகவும் சிறப்பான சந்திப்பாக அமைந்தது என்றும் வெளிப்படையாக பல முக்கியமான விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜீராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று மாலை வேளையில் வெப்பச்சலன மேகமூட்டம் காரணமாக கிழக்கு பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும். இதேவேளை மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதனால் இன்றும் புழுதி புயல் உருவாகக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஓகே, வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும் போதோ சந்தோஷம் இருக்கும் போதோ என்ன என்ன ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் இந்த ஒரு படத்தை பார்த்தா போதுண்டா நான் வந்து சரியாயிடுவேன்டா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய திரைப்படம் எது? 800-8940 கால் பண்ணி சொல்லுங்க. 889-40 வணக்கம், யாரையும் பேசுறீங்க? ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, கேக்குதா? ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அனுஷா, ஓகே, நீங்க வந்து சோகமா இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்கும் போதும் அடிக்கடி லூப்ல பாக்குற படம்னா எதை சொல்லுவீங்க? உள்ளம் கேட்குமே. ஓகே, அந்த படத்தை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம்
1: என்ன?
0: அவ்வளவுதானா, சிம்பிளா முடிச்சிட்டீங்க. பேசுறீங்களா? கவலைப்படாதீங்க, ஜாலியா பேசுங்க, சரியா? எல்லா தமிழ் தெரிஞ்சவங்க தான் கேட்பாங்க. ஓகே
2: நோக்கி
0: போவீங்க.
3: பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு என்ன விலையில் இருக்குது அப்படின்னா 485.25, 22 கேரட் தங்கம் 449.25, 21 கேரட் தங்கம் 430.75 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் தங்கம் 369.25 திரஹம்ஸ்.
3: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஓகே, Ain Gold Wallet பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு நீங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணுங்க, Ain Gold Wallet ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கக்கூடிய Ain Gold Wallet ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கல்ல கேவைசிலாம் முடிக்கும் போது, தமிழ் எஃப்எம்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் Ain Gold Wallet அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் நடத்துகிற இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு கோல்டு காயின் வின் பண்ணலாம். ஸோ டு நாட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கோல்டு காயினை வின் பண்ணலாம்.
3: Back to back. அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
5: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
4: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
1: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: incoming.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip1 dubai.
1: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலான்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்டை நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
3: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
2: இந்த ஆஃபர் August 2 மட்டும்தான். Building opposite to Burjmanல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
4: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
1: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
5: தொடர்புகளுக்கு 0555 2 4 1 5 3 6 அல்லது யாழ் கல்வியகம் .com.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: எயின் கோல்டு வாலெட் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் எஃப்எம் ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேவைசி முடிச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு 050-252-8940 உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து அந்த போட்டோவையும் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீங்க மிஸ்டர் கோபால்சாமி மாதிரி கோல்டு காயின் வின் பண்ணலாம். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, துபாய் வால் மெட்ரோ ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஐகானிக் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ புதுசாக ஒரு டெம்பரவரி ஸ்டேர் கேஸ் பில்டிங்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஏ. ஸோ இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்பான்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் புதுசாக இந்த ஸ்டேர் கேஸ் பில்டிங் வரது மூலமாக நீங்கள் ஈஸியாக எக்ஸிட் 1 ஆஃப் த மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த ஸ்டேர் கேஸை பிடிக்கலாம். பிடிச்சி டேரெக்டாக நீங்கள் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புர்ஜ் கலீஃபா துபாய் மால் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இந்த ஸ்டேர் கேஸ் யூஸ் செய்கிறது மூலமாக உங்கள் டைம் வந்து சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மந்த் ஏர்லியராக டெம்பரரி க்ளோஷர் ஆஃப் பஸ் அண்ட் டாக்ஸி சர்வீசஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எண்ட் ஆஃப் 2026 வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஃபீடர் பஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால போகாது. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் துபாயோட ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஸ்டேஷன்ஸாக இருக்கக்கூடிய துபாய் மால் மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த மேஜர் எக்ஸ்பான்ஷன் வரப்போகுது. 65% பேசஞ்சர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஆர்லி கெப்பாசிட்டியாக 7500 அப்படிங்கிறத இப்போ 12500 மாற போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நியூ இயர்ஸ் ஈவ் மேஜர் ஹாலிடேஸ்லாம் வரப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Golden song of the hour. Golden song of the hour. Brought to you by Joy Alakasin Joy of Summer Lab. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனச காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே. இப்போ வந்து டிராஃபிக் எங்கே இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எயின் கோல்ட் வாலெட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். எயின் கோல்ட் வாலெட் இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலுமே இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி எனக்கு என்னப்பா கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக ஆஸ்லுவாஸ் வந்துருகாமலேருந்தே நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரியா, கேஷ்பேக்லாம் இருக்கும். இனிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் தமிழ் எஃப்எம்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ கேவைசி முடிச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, எடுத்து 050-252-8940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் நீங்கள் எயின் கோல்டு வாலெட் வழங்கக்கூடிய கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: 311 முஹேசனா பக்கத்துல நல்ல ஸ்லோவா இருக்கு டுவர்ட்ஸ் துபாய். டுவர்ட்ஸ் துபாய் நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா D95லேருந்து அப்படி E311 எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மலேஹா ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஸ்லோவாக தான் இருக்குது. அல் சாஹியா சிட்டி சென்டர் பக்கத்தில் S116 ரெண்டு கிராஷ் மூணு கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கிறதால E311 பேரலாக அந்த இன்டர்செக்ஷனில் S116 நல்லாவே ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அதுக்கான காரணம் அந்த மூணு கிராஷ் தான். ஓகேவா, அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து கீழே வந்தீங்கன்னு வச்சிங்க, பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. துபாய்க்குள்ளே வந்து மூமெண்ட்டில் தான் இருக்குது. தேரா போக மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி பிரிட்ஜ்லேருந்து அப்படியே நீங்கள் அவுட் எடுக்கிறீங்கன்னா, டுவர்ட்ஸ் தேராகுள்ள நுழையிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லாவே ஸ்லோவாக இருக்குது. இன்ஃபினிட்டி பிரிட்ஜ்லேருந்து அல்கலி ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கும்போது, மற்றபடி நாதல் சீபா நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா E66 துபாயில் இன்ட்ரோட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. பட் அங்கே டிராஃபிக் மூமெண்ட் பெருசாக இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா, இதுதான் தற்போதைய நிலவரம். டேக் கேர்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe brought to you by City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property ya vaangunga.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கு முன் தேதி 8 சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கிய அரசாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன் தேதி 8 சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கும் மத்திய அரசின் 2021 அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. சீமான் குறித்து அவதூறு பேசியதாக யூடியூபர்கள் இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவதூறு பேசுதல், கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல் உட்பட 5 பிரிவுகளில் மதுரை போலீசார் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை சைபர் கிரைம் போலீசார் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளனர். மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறை அல்லது வெறுப்பின் வெளிப்பாடு அல்ல. அது நாட்டின் இளைஞர்களின் உணர்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்கும் ஆழமான வெளிப்பாடு என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். மாணவர்கள் நடத்திய போராட்டம் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்தது. இளைஞர்கள் தங்களது எதிர்காலம் குறித்து கொண்டுள்ள கவலை மற்றும் எதிர்பார்ப்புகளையே இந்த போராட்டம் வெளிப்படுத்தியது என்று அவர் மக்களவையில் தெரிவித்தார். இந்த மாணவர் போராட்டத்தை எந்த அரசியல் கட்சியும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இந்த போராட்டத்தில் தவறு எதுவும் இல்லை, மாறாக இந்த நிகழ்வை ஒவ்வொரு இந்தியரும் பெருமையுடன் பார்க்க வேண்டும். இளைஞர்களின் கருத்தை முட்டாள்கள் கேட்பதில்லை என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். ராகுலின் இந்த கருத்துக்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடையதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரத்மலானி சைமா மலேசியாவில் மேலும் 2 சந்தேக நபர்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசிய அதிகாரிகள் அந்த நாட்டில் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த கஞ்சிபானி இம்ரானின் கூட்டாளி என கூறப்படும் ரத்மலானி சைமா ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. ஜோர்தான் நாட்டை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த விரோத தாக்குதல் ஜோர்தானின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜோர்தானுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஒற்றுமையையும் ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. பிரான்சின் ஜிரோண்ட் பகுதியில் தொடர்ந்தும் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் இரவு பகலாக போராடி வருகின்றனர். இதேவேளை அப்பகுதியில் மீண்டும் கடுமையான வெப்பநிலை உயர்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் அவர்கள் அதற்கும் தயாராகி வருகின்றனர். இந்த காட்டுத்தீ கோலியாத்துக்கு எதிராக போராடும் டேவிட் போன்றது என்று தேசிய தீயணைப்பு வீரர்கள் கூட்டமைப்பின் செய்தி தொடர்பாளர் எரிக் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கடந்த சில வாரங்களில் தமது 4 சக தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் கடற்கரை பகுதிக்கும் போட்டோ நகரத்துக்கும் இடையிலான கிராமப்புறங்களை பல நாட்களாக கடும் பாதிப்புக்குள்ளாக்கி வரும் இந்த தீயை கட்டுப்படுத்த ஜிரோண்ட் பகுதியில் 2000 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: பாகிஸ்தானுக்கு எதிரான அடுத்த T20 கிரிக்கெட் சர்வதேச தொடருக்கான இலங்கை மகளிர் அணியில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2026 ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற மகளிர் T20 உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு அணியில் புதிய மாற்றங்களை கொண்டுவர முயற்சியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகின்றது. அணியில் முக்கிய வீராங்கனைகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த வீராங்கனைகள் தொடர்ந்தும் இடம்பெற்றுள்ள நிலையில் உலகக்கோப்பையில் விளையாடிய அணியில் இருந்த 3 வீராங்கனைகள் மாற்றப்பட்டு புதிய திறமைகளுக்கு வாய்ப்பளிக்கப்படுகின்றது. இதுவரை சர்வதேச போட்டிகளில் அறிமுகமாகாத 19 வயதுக்குட்பட்ட அணியைச் சேர்ந்த சஞ்சனா கவிந்தி மற்றும் சாமுதி பிரபோதா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 19 வயதான வேகப்பந்து வீச்சாளர் ரஷ்மிகா செவ்வந்தியும் மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German

0: இன்னும் இருக்கக்கூடிய ரெண்டு ஹாலிடேஸ்ல நம்ம என்னலாம் செய்யலாம், எங்கெல்லாம் போலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அடுத்த 5 மாசத்துல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. நிறைய எத்திகாட் ரயில் ஸ்டேஷன்ஸ், துபாய் அல்தை ஸ்டேஷன் செப்டம்பர் 30, ஜாயத் சிட்டி லிவா ஸ்டேஷன்ஸ் வந்து நவம்பர் 30, அல்சிலா அல்தனா அல் மிர்ஃபா ஸ்டேஷன்ஸ் வந்து டிசம்பர் 20. இந்த மாதிரி பல்வேறு நாட்களில் எத்திகாட் ரயிலோட அடுத்தடுத்து ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. இன்னும் 2 பப்ளிக் ஹாலிடேஸ் நமக்கு வந்து இருக்கு. ஸோ ஆகஸ்ட்ல 1, அதுக்கப்புறமா ஈத் அல் இத்திஹாத். இந்த 2 பப்ளிக் ஹாலிடேஸ்லையும் நீங்க வந்து சுத்தி பார்க்கலாம். அண்ட் புதுசா ஒரு மியூசியமும் வரப்போகுது, குகன்ஹைம் மியூசியம். டிசம்பர் 11, 2026 ஓப்பன் ஆக போகுது அபுதாபியில. ஸோ அந்த மியூசியத்தை நீங்க வந்து பார்த்து ரசிக்கலாம். அண்ட் துபாய் இன்வைட், இப்போ அந்த 3000 dirhams மதிப்புள்ள ஆஃபர்ஸ் நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அது. அதுக்கப்புறமா மாண்டனிகிரோக்கு நீங்க வந்து விசா ஃப்ரீயா போகலாம். அண்ட் வார்னர் ப்ரோஸ்ல சில பல விஷயங்கள்லாம் புதுசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா புது விஷயங்கள் இந்த சில பல மாதங்களில் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்காக உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கே. அதனால் பிளானிங் அட்வான்ஸ் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். லீவுக்கு 2 நாள் முன்னாடி வந்து ஃப்ளைட் டிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த FOMC வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு நைட் 10 மணிக்கு மேல தெரியும் கோல்ட் ரேட் எந்த டைரக்ஷன் நோக்கி போகுது. இன்னைக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு கன்சாலிடேட்டட் பிரைஸ்ல இருக்கக்கூடிய கோல்ட் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கும், ஏதாவது ஒரு டைரக்ஷனை டிசைட் பண்ணிருக்கும்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: Afternoon gold price 24 carat தங்கம் 485.25 dirhams, 22 carat தங்கம் 449.25 dirhams, 21 carat தங்கம் 430.75 dirhams ஆகும், 18 carat தங்கம் 369.25 dirhams ஆகும் இருக்கு நண்பர்களே.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரெடிம் பண்ணிக்கலாம்.
2: பேக் டு பேக் அடுத்து 2 பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: JM brand ஏசிடா.
2: JM brand ஏசிடா.
0: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
6: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
7: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
8: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
9: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
10: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
9: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: யூ ஆர் லிஸ்னிங் டு மசாலா கேஃபே வித் RJ மது, ஓன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: அட்வான்ஸா உங்களுக்கு பாட்டு கொடுக்க போறேன். மயில்சாமி ஒரு படத்துல தம்பை கரண்ட் போற ரொம்ப அட்வான்ஸா இருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்பவே 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும்னா யூஏக்கு வெளில இருந்து கூப்பிட்டீங்கன்னா +971435955255 இந்த நம்பருக்கு நீங்க தாராளமா கால் பண்ணலாம். ஸோ நான் இந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன், என்னென்ன படம்லாம் வந்து பயங்கர ஃபீல் குட்டாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் வந்து சம ஜாலியாக இருக்கும் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து அடுத்து வரக்கூடிய படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். இந்த படத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து பயங்கர ஜாலி ஆகிடும். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹாய் மதோ.
0: ஹாய், குட் ஆஃப்டர்நூன். உங்கள் நேம்?
1: ஷபீர்.
0: ஷபீர், சொல்லுங்க மிஸ்டர் ஷபீர். ஆமாம் ஆமாம், பாட்டு தான்.
1: யூனிவர்சிட்டி படத்துலேருந்து சொல்லலாம்னு
0: புரியல. தொடர்ந்து
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasathu dimittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by City Seasons Hotel Burjuman Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga unga favorite location la property ah vaangunga
2: kanna oru time on panita off pannave koodadhu hukum tamil fm ka hukum tamil fm ka hukum tamil fm ka hukum hukum hukum அர்த்தமாயிருந்தா ராஜா.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா. நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: ட்ரை ஸ்கின், ஆக்னே, எக்ஸிமா, ஹேர் ஃபால் இஷ்யூஸ், இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda, dubai silicon oasis and dip 1 dubai.

0: மாலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: For details, call 056-415-4242.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ALD Properties இன் 4 ஆம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு, பட் கன்ஜெஷன் எங்கேயும் பெருசாக இல்லை. ஷார்ஜாக்குள்ள மலையா ஸ்ட்ரீட் அண்ட் சரௌண்டிங்ஸில் வந்து இருக்கு. அதே மாதிரி ரோலா ஜுபைல், கிங் ஃபைசல் ரோடு, அதுக்கப்புறமா இலவன், தபுஷாகரா கிட்டலாம் வந்து வழக்கமாக இருக்கும்ல, அதெல்லாம் தான் இருக்கு. மற்றபடி ஒரு பெரிய கன்ஜெஷனோ ஒரு பெரிய பிளாக்கோ எங்கேயும் நான் பார்க்கல. நீங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுங்க, அதை வந்து அடுத்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணி சொல்லிடுவோம்.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: இன்னைக்கு வந்து லிப்ஸ்டிக் டேவான். அந்த லிப்ஸ்டிக் டேவை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் நான் வந்து கொடுத்துட்றேன். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸில் நீங்கள் சம்மர் அப்படின்னு கவலைப்படாமல் இருக்கிறதுக்காகவே, உங்களுக்காகவே சம்மர் ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த கிரேட் சம்மர் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் வந்து கராம சென்டரில் இருக்காங்க. ஸோ அப் டு 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து 22 and 18 கேரட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸோட மேக்கிங்கில் கிடைக்கும். அதே மாதிரி டைமண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்டோட ப்ரைஸில் அப் டு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸில் ஸ்பெஷலாக உங்களுக்கு 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் செலக்டட் ஆர்னமெண்ட்ஸில் வெறும் 1.99% மட்டும்தான் மேக்கிங் சார்ஜஸ். அண்ட் 25% மட்டுமே அட்வான்ஸ் செலுத்தி உங்கள் தங்கத்தை நீங்கள் புக்கும் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரை தவிர விட்டுறாதீங்க. அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் கராமாவில் இருக்காங்க. விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சரியா? ஓகே, இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த லிப்ஸ்டிக் டேவை பற்றி சில பல ஃபேக்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். உங்கள் லிப்ஸ்டிக் லவ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லிப்ஸ்டிக்கில் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சா, 2500 BC 1500 BC அந்த ரேஞ்சிலேயே டைமண்ட்ஸு, ஜெம்ஸு இதெல்லாம் வச்சு லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்களாம் மெசபோட்டாமியன் சிவிலைசேஷனில். அம்மாடி அம்மா, 1884 ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனி தான் ஃபஸ்ட் லிப்ஸ்டிக்கை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. கேஸ்டர் ஆயில், பீஸ் வேக்ஸ், டீர் டாலோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் பயங்கர கிளாசியாக 1930s உருவாகியிருக்கு. அண்ட் சில்ட்ரன் ஃபேவரட்டாக இந்த கூல்ட்ரிங்க் ஃப்ளேவர்லலாம் வந்து லிப்ஸ்டிக்லாம் கொண்டு வந்துருக்கிறாங்க 1973. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட $1780 செலவு பண்ணுறாங்களா லிப்ஸ்டிக்காக மட்டும். உலகத்திலே த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லிப்ஸ்டிக் வந்து $62,000 மதிப்புள்ள ஒரு லிப்ஸ்டிக் ஆமாம். இவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க லிப்ஸ்டிக் பின்னாடி. $62,000 கொடுத்து யாருக்கு லிப்ஸ்டிக் வாங்குவா? 2 லட்சம் திராம்ஸுக்கு மேலே வருங்க அது. மாடி அம்மா, சரி ஓகே, காசு இருக்கிறவங்க வாங்குவாங்க, இல்லைனா பக்கத்தில் போய் நம்ம வாங்கிக்க வேண்டியதா. எனிவேஸ், நான் இங்கே கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுனாலும் 89.4 தமிழ் எஃப்எம்ஓட சமூக வலைதள பக்கத்தில் வந்து தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளை சந்திப்போம். அதுவரை டேக் கேர், பை பை, ஹாவ் அ நைஸ் டே.
0: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திரு

மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha thalaimuraikku Tamilai kondu serka Yaal Kalviyagam. Contact 055-524-1536.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: வருடத்தின் முதல் 6 மாதங்களில் தனது ஒருங்கிணைந்த தவாசுல் தொடர்பு தளத்தின் மூலம் 2.7 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர் தொடர்புகளை அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் கையாண்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இது டிஜிட்டல் அரசு சேவைகளையும் வாடிக்கையாளர் ஈடுபாட்டையும் மேம்படுத்துவதற்கான அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை வெளிப்படுத்துகின்றது. செயல்திறன் குறியீடுகளின்படி அமைச்சகம் தனது சேவை தரம் மற்றும் விரைவான பதிலளிப்பு திறனில் உயர்ந்த தரநிலைகளை தொடர்ந்தும் பேணியுள்ளது. தவசுல் தளத்தில் மொத்தம் வாடிக்கையாளர் திருப்தி விகிதம் 90.4% பதிவாகியுள்ளது. சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களை கடுமையாக கண்டிப்பதாக பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதல்கள் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை அச்சுறுத்தும் ஆபத்தான பதற்ற அதிகரிப்பு என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் நல்ல அண்டை நாடு உறவுகளின் கொள்கைகளை வெளிப்படையாக மீறுவதோடு சர்வதேச சட்ட விதிகளையும் மீறுகின்றன என்றும் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நந்தனம் மெட்ரோ நிலையத்துக்கு வருகை தந்துள்ளார். அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் தற்பொழுது ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை போரூர் பூந்தமல்லி மெட்ரோ விரைவு சாலை தொடர்பிலும் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக உரிமையை பாதுகாக்க திமுக கம்யூனிஸ்டுகள் கைகோர்க்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய அவர், 2016 திமுக வெற்றி வாய்ப்பை இழந்த போதும் கருணாநிதி பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது திமுக ஆட்சியை இழந்ததை விட தமிழ்நாடு வரலாற்றில் முதன்முறையாக கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டப்பேரவை அமைந்திருக்கின்றது என்று கூறினார். அதுதான் எனக்கு வருத்தம் என தெரிவித்தார். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீது கருணாநிதிக்கு தனிப்பாசம் இருந்தது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்கும் வகையில் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்துக்கிடையே பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குரல் வாக்கெடுப்பு மூலமாக பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது.
2: இலங்கை செய்திகள்.
3: நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதில்லை உயர்த்தப்பட்டமைக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கு அரசாங்கம் கொண்டு வந்துள்ள தொலைநோக்கற்ற யோசனைக்கு சட்டத்துறையைச் சேர்ந்த அனைவரும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ராஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். இன்று காலை நடைபெற்ற அச்சங்கத்தின் விசேட பொதுச்சபை கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இதனை கூறினார். சட்டத்தரணிகள் அனைவரும் கரங்களை உயர்த்தி இதற்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டதாக அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட இந்த யோசனைக்கு நீதிபதிகள் கூட எதிர்ப்பு தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டிய ராஜீவ் அமரசூரிய, இன்று நேரடியாக வருகை தந்த மற்றும் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக இணைந்த அனைத்து சட்டத்தரணிகளும் இந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறினார்.

0: அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi, NLI since 1982.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி. இது மூதுரையில வரக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு என்ன பொருள்னு அப்புறமா சொல்லவா. லகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு. நேற்று இந்த உண்டி சுருங்குதல் பெண்டிட் கழகு அப்படிங்கிற கொன்றை வேந்தன் இதுவரைக்கும் நம்ம தவறா பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். உண்டி சுருங்குதல் பண்டிக்கழகு என்பதுதான் சரி அப்படின்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, உண்டி அப்படிங்கிறது வயிறு அப்படின்னு நிறைய பேர் வாதாடிட்டு இருக்காங்க. அடுத்தது பெண்டிக்கழகு தான் சரி, ஔவையார் சொன்னதை நீங்க மாற்றி சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஆணாதிக்க சிந்தனை உடையவங்க தான் கொஞ்சம் பேர் வந்து பெண்டிக்கழகு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டே ஆண்களுக்கு அழகு இல்லையா அப்படின்னு கேட்டா அவங்கள்ட்ட பதில் கிடையாது. உண்டி சுருங்குதல் பண்டிக்கழகு, உண்டி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, உணவு தான். உண்டி என்பது உணவு, அடுத்து பண்டி என்பது வயிறுன்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா. இலங்கையில வயிறை வந்து வண்டின்னு நாங்க சொல்லுவோம் சரியா. அப்போ இந்த பண்டி என்ற சொல்லில் இருந்து மருவி வண்டியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஔவையார் சொன்ன மொழி வந்து அதுவா இருக்காது, நீங்க மாற்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னாலும் எனக்கு அழைப்பிடுங்க, நாங்க பேசலாம். 8089400 என்ற எண்ணுக்கு. அடுத்து எங்கிருந்து நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து சொல்லுங்க. அடுத்து இந்த இந்த குறிப்பிட்ட இந்த கொன்றை வேந்தன் சம்பந்தமான ஒரு காணொலியை வந்து நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். 89.4 தமிழ் பண்பல, இதை நீங்கள் போய் பார்க்கலாம். போங்க, போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பா இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புங்க சரியா. அடுத்து காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாகவே பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினாள் போலுமே கல்லாதான் கற்ற கவி அப்படிங்கிற மூதுரை பாடலுக்கு வருவோமா. இந்த மயில் வந்து எவ்வளவு அழகா அதனுடைய தோகையை விரிச்சு ஆடும். அதை பார்க்கிற மற்ற பறவைகள் எல்லாத்துக்குமே வந்து தானும் அப்படி சிறகை விரிச்சு ஆடணும், மயில் மாதிரி நாமளும் அழகா தெரிவோம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுவும் தன்னுடைய சிறகை விரிச்சு ஆடுமாம். ஆனா மயில் ஆடுறதுக்கும் மயிலுக்கும் மற்ற பறவைகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, குறிப்பா இந்த வான்கோழிக்கும் மயிலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இதனை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அதுக்காகத்தான் சொல்றேன் சரி. அடுத்து பாட்டு வருது, நீலோத்தி பாட்டு வருது, அதுக்கப்புறமா பூ அவிழும் பொழுதில் பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில் back to back. 2 பாட்டு 2 பாட்டு.

0: இதோட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
1: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.

உலகத்துல குறையில்லாத மனிதர்களே இருக்க முடியாது இல்லையா? எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு குறை அல்லது பல குறைகள் இருக்கத்தான் செய்யும். கொன்றை வேந்தன் என்ன சொல்லுதுன்னா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு. குற்றங்களையே நம்ம வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லார்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு வகையான குற்றங்களை வந்து கண்டிப்பா பார்ப்போம். அப்படி குற்றமே பார்த்துட்டு இருந்தா நமக்கு பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சுற்றத்தார் வந்து இல்லாம போயிருவாங்க, அல்லது குற்றம் இல்லாத சுற்றத்தாரை பார்க்கறது ரொம்ப அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனவே மனுஷங்களை குறைகள் இருந்தாலும் அந்த குறையோடு ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுதான் இந்த ஒரு கொன்றை வேந்தனின் பொருளாயிருக்கு. சரி, தமிழ் மொழியை வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, குழந்தைகளுக்கு எப்படி தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது அப்படிங்கிறது இந்த கால பெற்றோர்களினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கவலையாயிருக்கு இல்லையா? அந்த கவலை இனி தேவையே இல்லை. ஏன்னா இணைய வழியாகவே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கலாம். 7 வருஷ அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்க தமிழ் அகாடமியின் அங்கீகாரத்தோட இயங்கிட்டு வராங்க, தமிழ் வகுப்புகளை நடத்திட்டு வராங்க. எனவே உங்க குழந்தைகளை இணைய வழியிலேயே வந்து நீங்க தமிழ் கற்கிறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள www.yaalkalviyagam.com விசிட் பண்ணுங்க. அங்க போயிட்டு வந்து எல்லா விதமான தகவல்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த கிளாஸஸ் வந்து எப்போ நடக்கும், எத்தனை வாரத்தில் எத்தனை நாள் நடக்கும், இது பற்றி எப்பப்பெல்லாம் நடக்கும், அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவங்களோட கலந்து ஆலோசித்து தெரிஞ்சு கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் மிக இலகுவாக இணைய வழியிலேயே தமிழ் மொழியை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். எந்த விதமான கவலையும் நீங்கள் பட தேவையில்லை அப்படிங்கிறது தான். அடுத்து உதயா உதயா பாட்டு வருது. இந்த பாட்டில் ஒரு வரி வருது என்ன அப்படின்னா, உன் கூந்தல் இருட்டில் என் கிழக்கு தொலைந்தும் காதல் அப்படின்னு. உன் கூந்தல் இருட்டில் என்னுடைய விடியல் வந்து தொலைந்து போகுது, ஆனாலும் பரவாயில்ல நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி. இந்த பாட்டிலையும் வந்து இந்த குறைகளோட மனுஷங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி பாடலாசிரியர் எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு வருது, அடுத்து கேட்டுட்டு வாங்க. அடுத்து ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து சம்பவக்காரி பாட்டு வருது, கட்டாகுஸ்தி 2 படத்துல இருந்து. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்டை நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
2: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
3: இந்த ஆஃபர் August 2 மட்டும்தான். Building opposite to Burjmanல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு அவரு?
4: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க.
2: Masala Cafe, brought to you by City Seasons Hotel, Burjuman, Dubai, August 8th and 9th, 10 AM to 7 PM. DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க. This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.

வேண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிற ஒரு புறநானூறு பாடல் இருக்கு. ஆற்றுணர்க்கு அளிப்போர் அறவிலை பகர்வோர் ஆற்றா மக்கள் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை வண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது. இதுல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னா சாப்பாடு கொடுத்தவங்க வந்து உயிர் கொடுத்தவங்களுக்கு சமன், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. எனவே உண்டி என்பது சாப்பாடு தான், வயிறு கிடையாது. யாராவது வயிறு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தவறான புரிதல். பண்டி தான் வயிறு. அது இலங்கையில வந்து வண்டின்னு சொல்ற மாதிரி அந்த பண்டிங்கிற சொல்ல இருந்து மருவி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கொன்றை வேந்தன் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கொன்றை வேந்தன் கண்ணில் பட்டது என்ன அப்படின்னா சொல்றேன் குற்றம் பார்க்கில் சுற்றமில் இல்லை பற்றி பேசணும் இல்லையா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கெடுவது செய்யின் விடுவது கருமம். இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். கெடுவது செய்யின் விடுவது கருமம் அப்படின்னா உன்னுடைய சிநேகிதன் உனக்கு வந்து தீங்கு செஞ்சிட்டான், உனக்கு கெட்டது எதுவும் செஞ்சிட்டான் அப்படின்னா அவனுடைய நட்பை அங்கேயே துண்டிக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. எனவே நமக்கு வந்து சில நேரங்களில் இந்த நட்பு இந்த மாதிரி உறவுகளுக்கு இடையில வந்து சிக்கல் வரும்போது என்ன பண்றது, நண்பனா போயிட்டானே பண்ணிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நம்ம பல தடவை அதை செஞ்சிருப்போம். ஆனா ஒரு ஒரு கட்டத்துல வந்து வேற வழியே இல்லாம வந்து அந்த நட்பை வந்து துண்டிச்சிருப்போம். அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. அதுதான் கெடுவது செய்யின் விடுவது கருமம். அது நட்பு மட்டும் இல்லாம மற்ற எல்லா உறவு முறைகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, 600,000 திரம்ஸ். எவ்வளோ? 1 ரூபா 2 ரூபா இல்லை, 600,000 திரம்ஸ வந்து நீங்க வந்து வின் பண்ணலாம். 600,000 திரம்ஸ் மதிப்பிலான பணப்பரிசு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் நியூ ஜிட்டோர் T1 காரை வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு அரிய ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன என்ன தெரியுமா? இப்போ வீட்டுக்கெல்லாம் சம்பளம் வந்தோடனே பணம் அனுப்புவீங்க இல்லையா, அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியாக நீங்கள் வந்து பணம் அனுப்பும் பொழுது இந்த வெகுமதிகளை எல்லாம் உங்கள் வசப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன, 600,000 திரம்ஸ் மதிப்பிலான கேஷ் ப்ரைஸஸ், அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் நியூ ஜிட்டோர் T1 காரை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 13 வரைக்கும் மட்டும் இந்த சலுகை, கண்டிஷன்ஸ் அப்ளை. உடனே என்ன பண்ணுங்க, அல் அன்சார் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் ஊருக்கு பணம் அனுப்பணும்னு யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இதில் வந்து நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. மறந்துடுறாங்க, இந்த சம்மரில் 13 வரைக்கும் தான் இந்த ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து பார்க்காதே ஒரு மாதிரி பாட்டு வருது அம்பிகாபதி படத்துலேருந்து. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம் பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க.

கோட்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். Brought to you by Joy Alakasin, Joy of Summer Love, Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99%.

0: அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. விஜயகுமார் கிருஷ்ணன் தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ரூபகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காரு. ரூபகுமாருக்காக மனசு தொட்டமட்டில பாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் பாட்டு கேட்டிருந்தாரு, செம்பூவை பூவை பாட்டு தர முடியுமா சிறைச்சாலை படத்துல இருந்துன்னு. எனவே அவருக்காக அந்த பாட்டு வருது. அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: அதில் விசுவாசம் என்பது வெறும் ஒழுக்க பண்பு மட்டுமல்ல, அது நம்பகத்தன்மை, நம்பிக்கை மற்றும் உறவுகளின் நேர்மைக்கான அடித்தளம் என்று தெரிவித்தார். பொது விவகாரங்களில் இந்த விசுவாசத்தின் உச்ச வெளிப்பாடாக உண்மையான பற்றுறுதி விளங்குகின்றது என்றும் அவர் கூறினார். சவால்கள் நிறைந்த காலங்களில் மனிதர்களின் மற்றும் நாடுகளின் உண்மையான மதிப்பு அவர்கள் விசுவாசமும் பற்றுறுதியும் எவ்வளவு கொண்டுள்ளனர் என்பதன் மூலம் வெளிப்படுகின்றது என்றும் டாக்டர் அன்பு கர்காஷ் தெரிவித்தார்.
1: உலக செய்திகள்.
0: டெலிகிராம் நிறுவனரான பவல் துரோவ் மீது ரஷ்யா வழக்கு பதிவு செய்துள்ளது. டெலிகிராம் செயலி யுக்ரைனின் ரகசிய உளவுத்துறையினரால் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த அனுமதித்ததாக குற்றம் சாட்டி பயங்கரவாதத்துக்கு துணை புரிந்ததாக ரஷ்யா அவர் மீது குற்றம் சுமத்தியுள்ளது. ரஷ்யாவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு டெலிகிராம் ரஷ்யாவுக்குள் நாசவேலி மற்றும் பயங்கரவாத செயல்களை திட்டமிடவும் ஒருங்கிணைக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
0: மதுக்கடைகளை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். முழு மது விலக்கே தீர்வு என்றும் அவர் கூறினார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முடிவை மாற்றி மீண்டும் பழைய நடைமுறைக்கே செல்வது சீர்திருத்தம் அல்ல, மாறாக சீர்கேடாகத்தான் கருதப்படும் என்று அவர் கூறினார். எனவே தமிழக அரசு மதுக்கடைகளை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: போராட்டக்காரர்கள் மீதான தடுப்பு நடவடிக்கைகள் இயல்பானது என்று மத்திய அமைச்சர் JB நட்டா தெரிவித்தார். டெல்லியில் போராடிய மாணவர்கள் காவல்துறை நடவடிக்கையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஜூலை 20 அன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. காவல்துறை அனுமதியின்றி பேரணியாக சென்றதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இருதரப்பிலும் பலர் காயமடைந்தனர். இந்நிலையில் காவல்துறை அத்துமீறல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று, பிரதமர் நரேந்திரமோடி மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் போராட்டக்காரர்கள் மீதான தடுப்பு நடவடிக்கைகள் இயல்பானது என்று JB நட்டா தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: அரசியலமைப்பு திருத்தம் மூலம் ஜனாதிபதி முறையை மாற்றுவதற்கே ஜனாதிபதிக்கு ஆணை கிடைத்ததை தவிர நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதில்லையை மாற்றி நீதிமன்றத்தை நிறைவேற்று அதிகாரத்தின் கைப்பொம்மையாக்கிக் கொள்வதற்காக அல்லவென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். எமது நாட்டின் ஜனநாயகத்தை சீரழிக்கும், ஜனநாயகத்தை நாசம் செய்யும் நீதிமன்றம் என்ற தூணை அழிப்பதற்கு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் செயற்படுவது வெட்கக்கேடான செயலாகும் என்று அவர் குற்றம் சுமத்தினார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் தற்பொழுது மழையுடனான வானிலை நிலவி வருகிறது. ராசல் கைமா உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்யத் தொடங்கியுள்ளது. இன்றும் நாட்டில் வெப்பச்சலன மேகங்கள் காரணமாக மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டிருந்தது. இதனிடையே சுவைஹானில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா உமல்குவாயின் மற்றும் அஜ்மானில் 44 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 42 மற்றும் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
4: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: With Raja.
4: Stay tuned.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் எஸ்யூவிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் பர் மந்த் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் எஸ்யூவி இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: You are back.
5: 1 hour of non-stop Raja hits.

0: to Friday 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me Keetna on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்டை நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
6: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மியாகும்.
5: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM டு 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 0564154242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172. திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: சென்னையில ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனாலும் சரி, கோயம்புத்தூர்ல காமன் பீஸ்ஃபுல் லொகேஷனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சது உங்களை தேடி வரப்போகுது.
2: ஜாக் டெவலப்பர்ஸோட இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM to 7 PM சிட்டி சீசன் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில நடக்க இருக்கு. ஜாக் டீம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிய உங்களுக்கான பெஸ்ட் பிரைஸ்ல வழங்க காத்துட்டு இருக்காங்க.
3: There is no place like home. There's no home like that.
4: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, ஆகஸ்ட் 8th அண்ட் 9th மறந்துடாதீங்க.
2: For registrations call 056 357 9474.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜாவில் மழை நீர் மற்றும் நிலத்தடி நீர் வடிகால் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் செயற்படுத்தப்படும் ஷார்ஜாவின் 500 மில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்பிலான மிட்லைன் வடிகால் திட்டம் தற்போது 70% நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஷார்ஜாவின் மிகப்பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றாகும். ஷார்ஜா பொதுப்பணித்துறையின் தகவலின்படி இந்த திட்டம் சனத்தொகை அதிகமாக உள்ள பகுதிகளை உள்ளடக்கிய வகையில் மேற்கொள்ளப்படுகின்றது. சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ள கனமழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேங்கும் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். மத்திய கிழக்கு மோதலின் ஒரு சாத்தியமான தீவிர போக்காக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதமேந்திய குழுக்கள் மீது சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. அமெரிக்க படைகள் மற்றும் சவுதியின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துமாறு ஈரான்

0: சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நல்ல கண்ணு சிலையை திறந்து வைத்தது எனது வாழ்நாளில் பெருமை என்று உதயநிதி தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உரிமைக்காக திமுகவும் இடதுசாரிகளும் ஓரணியில் எப்போதும் நிற்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார். நல்ல கண்ணுவுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியவர் மு க ஸ்டாலின் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். இதேவேளை குதிரை பேரம் எங்கே நடக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றார். 151 மருத்துவ இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு சரண்டர் செய்யும் தாவிக அரசுக்கும் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து போராடிய மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று ராகுல்காந்தி கூறியதற்கு பாஜக எம்பிக்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்ததால் மக்களவையில் அமளி ஏற்பட்டது. பொதுத் தேர்வு முறைகேடு தடுத்தல் திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மாணவர்கள் போராடியபோது அவர்களுக்கு எதிராக காவல்துறை அத்துமீறல்களில் பட அனுமதி அளித்தவர் அமித்ஷா என்றும் மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த அனுமதி அளித்தவர் அமித்ஷா என்றும் தெரிவித்தார். உள்துறை அமைச்சகம் பதிலளிக்க மிகவும் அஞ்சிய சில சங்கடமான கேள்விகளை மாணவர்கள் எழுப்பியதே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ராகுல்காந்தியின் இந்த கருத்துக்கு மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் சிறுபோக நெல் விவசாயத்துக்கான செலவு அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக விவசாய கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்தார். அதன்படி சிவப்பு நாடு நெல் கிலோ ஒன்றின் உற்பத்தி செலவு 76 ரூபாயாகும், வெள்ளை நாடு நெல் கிலோ ஒன்றின் உற்பத்தி செலவு 87 ரூபாய் என்றும், சம்பா நெல் கிலோ ஒன்றுக்கான உற்பத்தி செலவு 97 ரூபாய் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கீரி சம்பா நெல் கிலோ ஒன்றின் உற்பத்தி செலவு 119 ரூபாய் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
2: அனாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அனாச்சி.
1: Star of the month. Star of the month.
0: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
3: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

பொண்ணையும் போய் பண்ணி காட்டட்டா. அடா அடா அடா அட, வாட் அ சாங் டு பிகின் திஸ் டே. என்ன என்ன, உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள், நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள். அடாடா, லவ் பண்ணும் போது பையன் என்னம்மா ரசிச்சு ரசிச்சு பாடுறான்டா. ஓகே, லெட்ஸ்

0: அன்பிற்கினிய அழகிய அற்புதமான அம்மீரகமே 4:12 ஆச்சு. வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கலர். And you're listening to 89.4 Tamil FM, number radio, number music. And my name is
1: And his name is John C.
0: And this is RJ Bravo. வானம் மீது போகும் மேகம் எல்லாம் உனது உருவம் போல வடிவம் காட்ட கண்கள் கண்கள் மயங்குதா நெஞ்சம் மயங்குதா ஏதோ ஒன்று மயங்குது. சரி ஓகே, பையன் லவ் பண்ணும்போது இப்படி முத்து முத்தா பாடுவான் சார். ஒவ்வொரு செய்கையும் என்னது உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள். நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியை பறக்க விட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது வந்து இந்த ஹனிமூன் பீரியட்னு ஒரு ஃபேஸ் இருக்குது எப்போவுமே எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும். ஃபஸ்ட்டு 3 சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்கவுங்கள பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன சண்டைகள், அப்புறம் அந்த சண்டையிலேருந்து மீண்டு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் போடுற எஃபர்ட் இதெல்லாம் இருக்குது. எல்லா லவ்வில் இருக்கிற எல்லா ஃபேஸுக்குமே பாட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த லவ்வில் பிகினிங் ஃபேஸஸ் ஃபேஸில் இருக்கிற பாட்டு மட்டும் தான் கேட்கும் போது ஆக்சுவலி நமக்குமே ஆள் இருக்கோ இல்லையோ சிங்கிளாக இருக்கீங்களோ கல்யாணம் ஆகிடுச்சோ அந்த ஃபீலிங்கை திருப்ப திருப்ப இந்த மாதிரி பாட்டு வந்து கொண்டு வரும். அதாவது இந்த லவ்வில் டியூரிங் த இனிஷியல் ஃபேஸஸ் ஆஃப் லவ்வில் இருக்கும்போது எழுதப்படுற பாட்டு தான் இந்த மாதிரி இந்த அடடா அடடா அடடா. அதுக்கப்புறம் ஒன் சைடு லவ்னு சொல்ல முடியாது அந்த படத்தில். சச்சினில் வந்து கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது அது. ஆனால் அதில் வந்து ஜெனிலாவுக்கு லைட்டாக ஒரு லவ் இருக்கும் சொல்ல, அது லவ்வை சொல்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் அது. ஓகே, எனிவேஸ் எனிவேஸ் கைஸ், டுடே வி ஆர் ஸ்டார்டிங் த ஷோ வித் போடு தெரிக்குது தெரிக்குது மாஸ் மாஸ் பறக்குது பறக்குது மாஸ் இருந்து அப்படி ஒரு மாசான ஒரு பாட்டு உங்களை வந்துட்டு இருக்கு. நீங்க நல்லா கணிச்சிருக்கீங்களா, மாஸ் படத்துக்கு MASS எழுதி இருக்க மாட்டாங்க, MASS னு 3 எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டில் கூட MASS MASS அப்படின்னு வரும். அப்புறம் ரெண்டாவது பாட்டு, இந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இது என்ன படம், யார் நடிச்சா, என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரிஞ்சிருக்காது. நான் பாட்டு ரசிச்சிருப்பீங்க, என்ன போட்டு கட்டவா சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. ஆனால் எஸ்டிஆர் நம்ம என் தலைவர் எஸ்டிஆர் பாண்ட பாட்டு சாங். இந்த பாட்டோட பேர் வந்து கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட்டு அப்படி வரும். 2021 பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு ஒரு 2 ஆனால் ஒரு சில பாட்டு தான் ஒரு சில படங்களுக்கு வந்து ஒரு முகவரியாக அமைஞ்சிருதுன்னா வாரியர்னு ஒரு படம், லிங்குசாமி தான் டைரக்டரு. படம் 10 தேராது அப்படின்னா கூட படம் வந்து பாட்டு நல்லாயிருக்கும். ஓகே, அதாவது மெர்க்யூரி வந்து 42 வந்து துபாயில் தொட்டா கூட நிறைய இடங்களில் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கான். ஸோ நேற்றுக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சராக அலைனில் 48 ரெக்கார்ட். ஐயோ சாமி, அலைனில் இருக்கிறவங்க வீட்டு கூரையெல்லாம் பத்திட்டு எரியுமே. 42 நேற்றுக்கு இந்த அல் ஃபகான் ஒரு ஏரியா இருக்குது அலைனில், அதுதான் ஹையஸ்ட் இந்த UAE. ஸோ நேற்று ரெக்கார்டாக இருக்குது இது வரைக்கும் இந்த சம்மர்லேயே 48.4 தான் அதிகம். ஸோ இப்போ கொஞ்சம் மழை வர்றதுக்கான இருக்குது. இப்போ நீங்கள் வெளியிலே பார்த்தீங்கன்னா கூட அப்படியே இந்த வின்டர் டைம் எப்படி உங்களுக்கு மழை வரும் அந்த மாதிரி தான் வெளியிலே இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து லீவை போட்டு ஒரு 1/2 கீழே போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே அந்த சில்னஸ் என்ஜாய் பண்ணிட்டு வரலாமான்னு நினைக்கிறாங்க. உள்ளேருந்து பார்க்கும்போது சில்லுன்னு இருக்குது, வெளியில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அக்கார்டிங் டு நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியார் நான் வரமாட்டேங்குது எனக்கு. ஓகே, அக்கார்டிங் டு NCM வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து எப்படின்னா அந்த கன்வெக்டிவ் கிளவுட்ஸ் நேற்று பேசிகிட்டு இருந்தோம்ல, ஆமாம் அது ஒரு சில ஏரியாவில் ஃபால் அப்படியே ஃபார்ம் ஆகி பரவலான இடங்களில் மட்டும் மழை பெய்யும். மழை வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு சில இடங்களில். இப்போ நேற்றுக்கெல்லாம் வந்து ஃபுஜேராவில் ஒரு சில ஏரியாவிலலாம் மழை வந்துச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், 2-3 இருந்தாங்க. அண்டு மோரோவர் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காற்றடிக்குமா, 25 ஸ்பீடில் காற்றடிக்கும் அப்படின்றாங்க. காத்தடித்தாலும் காற்றை சேர்த்தடித்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் குளிர் அடித்தா சந்தோஷம். ஏன்னா இருக்கிற சூட்டுக்கு அப்படியே வெளியில் வெயிலில் திரிஞ்சிக்கிட்டு அப்படியே இந்த ஊர்லலாம் ஏடிஎம் பணம் எடுக்கிற அந்த இடத்துக்குள்ளே போனால் சில்லுன்னு காற்று, ஒரு ஏசியிலிருந்து அப்படியே சூடாக இருந்துட்டு உள்ளே போகும்போது அந்த சில் காற்று முகத்தில் போடும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பாருங்கள். அப்படி ஒரு ரிலீஃப் தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. தெரியும் இன்னொரு 3 ஆகும் விண்டர் வரதுக்கு, பட் ஒரு 10 அரை மணி நேரமாக டெம்பரரியாக ஒரு விண்டர் வந்ததுன்னா ஜாலியாக தான் இருக்குண்ணே.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இரண்டு பாடல்கள் அடுக்கடுக்காக ஒன்றன் பின் ஒன்றே வருகின்றன. டபுள் டக்கர் மாதிரி கெட் முடிச்சு அப்படி திருப்பி வாங்க. ஜாலியாக இருப்போம் இன்றைக்கி. என்ன மழை வரப்போகுது? ஐயோ மழைன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ப்ராவோ யோலஸ் நிக் டூ 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
2: பேக் டு பேக் பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
6: அடுத்த 30 மில்லியன் ஏஇடி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
7: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
8: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAE lottery.ae ல வாங்குங்க.
9: Brought to you by the game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
10: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
11: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
12: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
13: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
14: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
15: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: பொன்னியும் போய் படி காட்டட்டா.
1: நினைத்தாலே இனிக்கும். இந்த நைட்டு 11 மணி 12 மணிக்கு காலேஜ் படிக்கிறப்ப, காலேஜெலாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த காலேஜ் போன புதுசில், நீங்கள் ஒரு வேளை வந்து காலேஜில் ஹாஸ்டலில் தங்கியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே ரிலேட் ஆகும். நீங்கள் ஒரு டே ஸ்காலர் அப்படின்னா தெரியல எனக்கு. ஆனால் வந்து ஹாஸ்டலில் படிக்கும் போதில் முதல்ல ஹாஸ்டல் அனுபவம் வந்து இப்படி இருக்குன்னா, ஒரு 10 நாள் 15 நாள் ரொம்ப புதுசாக இருக்கும். எனக்கெலாம் வந்து வீட்டை விட்டு வெளியில் தங்கி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. 12th படிக்கிற வரைக்கும் வீட்டிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு ஊரில் கையில் கொஞ்சோண்டு காசை வச்சுக்கிட்டு அதை வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு சமாளிக்கணும். இது எல்லாமே புதுசு. தினமும் கடையில் சாப்பிட்ணும். ஸோ அம்மா இந்த இட்லி நல்லா இல்லைம்மா, ஐயோ இந்த சாம்பார், இதெல்லாம் எத்தனை வாட்டி சொல்லியிருப்போம். இப்போ என்னடானா ஹாஸ்டல் சாப்பாடு அதை விட மோசமாக இருக்குது. இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக அந்த நேரத்தில். எப்படின்னா வந்து அப்போ அப்படியே நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிப்பாங்க. காலேஜ் போகிறப்போ நம்ம கூட படிக்கிற பசங்க அப்படியே நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஹாஸ்டலில் மட்டும்தான் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் பசங்க நம்மள மாதிரி ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க சீனியர் ஜூனியர் எல்லாருமே இருப்பாங்க. அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு, அந்த டைமில் யூடியூபோ இல்லை வந்து இன்டர்நெட்டோ பெருசாக கிடையாதுங்கிறதுனால ஹாஸ்டல் பசங்களுக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் எஃப்எம் ரேடியோ தான். எனக்கு வந்து அப்போ பிடிச்சது இந்த எஃப்எம் ரேடியோ பைத்தியம். எப்படியாவது ஒரு ஆர்ஜி ஆகணும் அப்படின்ட்டு ஆக்சுவலி அங்கே ஆரம்பித்தா தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பாட்டு கேட்குறத விட இந்த மாதிரி யாராவது பேசுவாங்கள்ல, அவங்க என்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க, ஏன்னா எனக்கு சரியாக பேச வராது அந்த டைமில். ஸோ எனக்கு அதுதான் வந்து பயங்கர ஆர்வமாக இருக்கும். இப்போ இந்த நினைத்தாலே எனக்கும்னு போச்சு இல்லை, அது கேட்கும் போது நைட்டு 12 மணி 11:30 மணிக்கு வேற ஒரு ரேடியோவில் ஒருத்தர் பேசுவார். ஐயோ சூப்பராக இருக்கும் அவர் பேசுறது கேட்குறதே. சரி ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக், திஸ் இஸ் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய நொஸ்டால்ஜியாவாக சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது பலர்னு யூடியூப்பை திறந்து பார்த்தா ஜுமான்ஜி ஓப்பன் வேர்ல்டு, ஜுமான்ஜியுடைய ஜுமான்ஜி படத்தோட அடுத்த பார்ட்டுடைய ட்ரெயிலர் வந்து விட்டாங்க. சூப்பர். ரீசெண்டாக தான் வந்து காமிக் கான் நடந்தது. காமிக் கான் அதில் வந்து டிசி மார்வல் அதுக்கப்புறம் ஈவன் நம்ம ராமாயணா படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் கூட அங்கே நடந்துச்சு. ரன்பீர் கபூர் அதுக்கப்புறம் நம்ம கேஜிஎஃப் படத்தில் நடித்த யஷ் இருக்கார்ல, யஷ் தான் வந்து ராவணனாக நடிக்கிறாரு. சாய் பல்லவி தான் சீதாவாக நடிக்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஹேன் ஜிம்மரும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து மியூசிக் போடுறாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து எங்கேயோ ஏதோ ஃபாரினில் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதா அதை ஃபுல்லாக யாரோ வீடியோ எடுத்து ட்விட்டரில் ஃபுல்லாக லீக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த லீக்டு ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் ஐ டோன்ட் நோ, நான் இன்னும் பார்க்கல. லீக் ஆனதை பார்க்கக்கூடாதுங்கிறதுனால ஓகே. சரி ஓகே, இப்போ ஜுமான்ஜிக்கு வருவோம். ஜுமான்ஜிங்கிற படம் வந்து நான் வந்து கேபிள் டிவியில் திடீர்னு ஒரு நாள் ஒரு படம் போடுறாங்க, உங்களுக்கு இந்த கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். இந்த படம் தமிழ்லையும் வந்து பயங்கர ஃபேமஸ், 1995 சரியா. இந்த படம் அந்த மம்மி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிட்டக்கிட்ட ரிலீஸ் ஆன படம். ஜென்ரலாக என்ன அப்படின்னா ஒரு ஒரு புக் இருக்கும், அதில் நீங்கள் வந்து இந்த தாயம் ஆடுவோம்ல, டைஸ் கேம் ஆடுவோம்ல, அந்த மாதிரி விளாடணும். விளாண்டதுக்கப்புறம் அங்கே உள்ளுக்குள்ளே அந்த டைஸ் மாதிரி இன்னொரு ஐட்டம் இருக்கும், அது எங்கே போய் நிற்கிதோ அதுக்கப்புறம் ஒரு கார்டு ஒன்று வரும் அந்த மிஷினுக்குள்ளே இருந்து. அந்த கார்டில் என்ன போட்டிருக்கோ அது அப்படியே நடக்கும். திடீர்னு பார்த்தா அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து ஃபுல்லாக காட்டு மிருகங்கள்லாம் வந்து ரோட்டில் ஓடிட்டுருக்கும். ஃபன்னாக இருக்கும் படம், செம்ம ஃபன்னாக இருக்கும். எப்படிடா எடுத்தீங்க அந்த டைமில் அப்படி இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ஜத்தூரான்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய ஸ்பின் ஆஃப் வந்துச்சு, அது ஒரு 2005 கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு வந்தது. ஆனால் அது பெருசாக நல்லா இல்லை. ரெண்டு அண்ணன் தம்பி வந்து விளாண்டுருப்பானுங்க, டக்குன்னு பார்த்தா வீடு அவங்களோட வீடு அப்படியே கூரையை நிலத்து பிச்சுக்கிட்டு கூரைக்கு அங்கே போயிடும், மேலே ஸ்பேஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சரி ஓகே, இந்த ஹாலிவுட்டில் வந்து எல்லா ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த திரும்ப திரும்ப ரீபூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஜுமான்ஜி வெல்கம் டு தி ஜங்கிள்னு சொல்லிட்டு நம்ம ராக் இருக்கார்ல, ராக் கெவின் ஹார்ட்டு அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் வச்சு இந்த படத்துடைய கதையை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு புது ரீபூட் மாதிரி ஒன்று போனாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது ஆக்சுவலி. அப்புறம் நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு 2019 இன்னொரு படம் வந்துச்சு. இப்போ ரொம்ப நாளாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த படத்தை. செகண்ட் பார்ட் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது, எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை செகண்ட் பார்ட்டு. தேர்ட் பார்ட் வந்து இப்போ எப்படின்னு தெரியல, இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இப்போ தான் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே காமிக் கான் ரிலீஸ் பண்ண ட்ரெய்லர் தான். ஸோ நீங்கள் வந்து ஜுமான்ஜி படத்தோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்துடைய அடுத்த பார்ட் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் படத்தோட ட்ரெய்லர் படத்தோட பேர் வந்து ஜுமான்ஜி ஓப்பன் வேர்ல்டு. ரிலீஸ் டேட் என்னன்னு பார்த்துட்டு வரேன், நானே பார்ப்பேன் படம் நல்லாயிருக்கும் இல்லையா. நான் முதல்ல போய் பார்த்துருவேன். இந்த இங்கிலீஷ் படம் எனக்கு இந்த மாதிரி இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அதுக்கப்புறம் இந்த மேஜிக் படம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஹீரோ படம் எனக்கு வந்து சூப்பர் ஹீரோ படம் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சூப்பர் ஹீரோ பைத்தியம், அதனால் எனக்கு அந்த மாதிரி படங்கள் தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவேஸ் டாக்கிங் அபவுட் இட், டுமாரோ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து நம்ம துபாய் மாலில் அதுக்கப்புறம் ஒரு சில செலக்டட் தியேட்டர்ஸில் வந்து படத்துடைய ப்ரீமியர் ஷோ போட்டிருக்காங்க இன்னைக்கு. அண்டு ஸோ படம் எப்படி இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ரிவ்யூ பார்த்துருவான், எப்போ பார்த்தாலும் ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்ப்பான். அதனால் வந்து தயவு செஞ்சு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலடிக்காத குறையா அவனை இப்போ தான் அவன் வாயை அடைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதனால் எனிவேஸ் கைஸ், எனிவேஸ் திஸ் இஸ் ஹாலிவுட் நியூஸ் ஃபார் யூ. நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம் ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல டிசி படத்துலேருந்து ஹேங் ஓவர் அவங்களுக்கு அவர் கேட்டு முடியுங்க.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Master, சூடா ஒரு பாட்டு.
3: Brought to you by Lulu in Minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

வருஷமே சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபைனலி நடந்துருச்சு. இப்போ ஊர்ல இருந்து யாராவது இங்க டூரிஸ்டா வராங்க, உங்களுக்கு உங்க அண்ணன் பையனோ இல்லாட்டி உங்க பெரியமாவோ இல்ல உங்க தாத்தாவோ அப்பா அம்மாவோ அங்கிருந்து இங்க வராங்கன்னு வச்சுக்கலேன். ஆமா, இப்போ வந்து செம்மையா ஒரு மேட்டர் வந்து ஒன்று பண்ணலாம். என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடியே கைத்திட்டுறியாடா என்னடே. ஓகே, வெல்கம் பேக். அவங்க கிடக்கிறான். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அப்பா, வெளியில வானம் இருட்டிக்கிட்டு இருக்கு, மழை வருமானு வேற தெரியல, வந்தா நல்லா இருக்கும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்தியன் டிராவலர்ஸ் விசிட்டிங் தி யூஏஇ இப்போ வந்து எப்படின்னா, இந்த யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இருக்குல்ல, யூபிஐ, அதை வச்சு இனிமே துபாயுடைய த மோஸ்ட் ஐகானிக் அட்ராக்ஷனான புர்ஜ் கலீஃபா வந்து புக் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மெயின், அதுதான் வந்து இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் வந்து அதாவது இந்த நியோபே, அதுக்கப்புறம் என்பிசிஐ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் இருக்காங்களே, ஆமாம், அவங்க கூட வந்து என்ஐபிஎல் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இமார் என்டர்டெயின்மெண்ட், இவங்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு, சரி நம்ம மக்கள் அங்கேருந்து இங்கே வராங்க. நிறைய நேரம் எப்படின்னா ரெண்டு வழி இருக்குது. சில பேர் எப்படின்னா ஊரில் ஐஎன்ஆரை வந்து திரஹம்ஸாக மாற்றிட்டு இங்கே வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க காசை வந்து கையில் மேனுவலாக காசு எப்படி நம்ம வீட்டில் நம்ம பர்ஸ்லேருந்து எடுத்து செலவு பண்ணுவோம், அந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நிறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஜாஸ்தி வந்துட்டதுனால இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, ஊரில் ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லாட்டி நம்ம ஊரில் இருக்கிற ஏடிஎம் கார்டு வந்து நமக்கு இந்த சாம்சங் ஆப்பிள் பேயில் வந்து இந்த வாலெட்டில் வராது, அது நம்ம ஊருடைய செட்டிங் அந்த மாதிரி. ஸோ ஆனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் இருக்கிற கார்டில் நம்ம டேப் பண்ணி வைஃபை கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் என்னோடய இந்தியன் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சிலாம் போட்டாலுமே இப்போ வரைக்கும் வாலெட்டுக்குள்ளே வரல. ப்ளஸ் ப்ரொவைடட் என்னோடய ஐஃபோன் வந்து இங்கே வாங்கினது, நம்ம துபாயில் வாங்கினதுங்கிறதுனாலையும் இங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே செட் ஆகும். ஆனால் எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே நம்ம வந்து கையில் ஃபிசிக்கலி கார்டு இல்லைன்னா கூட நம்ம வந்து வைஃபை மூலமாக அப்படி டேப் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நான் எங்கேயோ எப்போயோ ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன், மலேசியாவில் வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் பேண்டு அப்படின்ட்டு, பிகாஸ் நிறைய திருட்டு ஈஸியாக நடக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப சிம்பிள் இல்லை, கார்டு கையில் வேண்டவே வேண்டாம். இப்போ முன்னாடியாச்சும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து எப்படின்னா மேனுவலாக கேஷ் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கார்டை ஸ்வைப் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஸ்வைப் பண்ணதுமே இது கேட்கும், பின் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் கார்டை வந்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பின் நம்பர், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் மாறிட்டே இருந்தது. ஆனால் இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா, நீங்கள் டேப் பண்ணுறீங்கன்னா ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே இப்போ நம்ம செட்டும் பண்ணிக்கலாம், ஒரு சில பேங்க்கேவே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு இப்போ 5-10 கேட்காது, ஒரு 500-1000 அப்படிங்கிறத அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோனில் டேப் பண்ணுறீங்க, எங்கே ஒரு இடத்துல ஏதாவது பொருள் வாங்குறப்போ அப்படின்னா, அப்போ வந்து பெரிய அமௌண்ட்டுன்றப்போ பின் நம்பர் கேட்கும். இந்த செட்டப்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரி அங்கே இருக்கிற மக்கள் சிட்டிசன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய காசு சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சில செட்டிங்ஸ், இது வந்து கண்ட்ரி மாறும். ஆனால் மலேசியாவில் வந்து முதல்ல அந்த வைஃபை கார்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அங்கே வந்து திருட்டு ரொம்ப நடந்ததுனால அங்கே பேன் பண்ணிட்டாங்க. அதையொட்டி தான் இந்தியாவிலையும் இதே மாதிரி பேன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நான் எங்கேயும் நியூஸ் படித்தேன். ஐ டோன்ட் இது ஆத்தரைஸ்ட் நியூஸ் தான் எனக்கு தெரியல, பட் நான் கேள்விப்பட்டது உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எப்படின்னா ஊர்லேருந்து இங்கே டூரிஸ்ட்டாக வர மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக கையிலேருந்து மேனுவலாக கேஷ் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனா ஃபோரெக்ஸ் கார்டுன்னு ஒன்று கிடைக்கும். என் ஃபேமிலி எப்போ வந்தாலுமே அங்கே ஊரில், இப்போ யாராவது உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலனா, ஊரில் வந்து ஆக்சிஸ் பேங்க்கோ இந்த மாதிரி பேங்க்லாம் இருக்குது, அங்கே ஃபாரெக்ஸ் கார்டு கேட்டிங்கன்னா ஒரு 500-600 கிட்ட வரும், பேங்க் இதுவுமே மாறும். கேட்டிங்கன்னா உங்களுடைய காசு உங்கள் ஐஎன்ஆரை வந்து அந்த கார்டுக்கு லோட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ ஏன்னா வந்து அதர் கண்ட்ரி கார்ட்ஸ் வந்து இன்னொரு கண்ட்ரியில் போய் சில நேரம் நம்ம டேப் பண்ணும்போது டேக்ஸ் வரும், அதுக்கு வித்ட்ரா பண்ணால் அதுக்குன்னு ஒரு தனி டேக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருமே துபாய்க்கு விசிட் பண்ணுறவங்க புர்ஜ் கலீஃபா போகாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஊரில் யூபிஐ ரொம்ப சர்வசாதாரணமாக சரளமாயிட்டதுனா, பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே எல்லாம், இப்போ அதை வச்சே வந்து யூ கேன் புக் டிக்கெட்ஸ் இன் புர்ஜ் கலீஃபா, விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் திங்ஸ் எவர். யூஸ்வலாக என்னென்னா எல்லாருமே வந்து பேமெண்ட் ஆன்லைனில் டிக்கெட்ஸை போட்டு புக் பண்ணுவாங்க. நிறைய நேரம் யூபிஐன்ற ஆப்ஷனே கேட்காது, ஏன்னா அது இங்கே நம்ம பெருசாக யூபிஐ யூஸ் பண்ணதுனால, ஆனால் இனிமேல் கேட்கும். ஸோ அதனால் யாராவது வந்து ஊர்லேருந்து வராங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி வைங்க. ஓகே, எனிவேஸ், யூ ஹவ் அ சாங், கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர், வாலி படத்துலேருந்து ஏப்ரல் மாதத்தில் ஏகே பாட்டு வந்துட்டு இருக்கு. தலன்னு சொல்லணும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் அவரே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால தலன்னு சொல்லி ஆனாலும் சொல்ல மாட்டேன்னு சொன்ன ப்ராவோட நீ கேட்குறது த ஈவினிங் கரெக்ட், ஏகேவோட பாட்டு வந்துட்டு இருக்கு, த திஸ் இஸ் த, ஓ சாரி, ஐ டோன் வாண்ட் ரிப்பீட் தி சேம் திங், திஸ் இஸ் 89.4 கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin, Joy of Summer Life, Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal old

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: சரி ஓகே. எங்கள் ஆஃபீஸில் வந்து கரெக்டாக ஒரு 3:55 ஆகும்போது இந்த கிருஷ்ணிக்கும் பிரியாவுக்கும் மண்டையில் மணி அடிச்சிடும். ஒரு டீ குடிச்சிட்டு வரும் வரையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போயிடுவாங்க. இன்றைக்கி அப்படியே குழு குழுன்னு இருக்குன்னு நினச்சிட்டு கீழே போனாங்க. என்ன நடந்ததுன்னு தெரில எனக்கு. எங்கே எங்கே மைக்கு தூக்க இங்கே வா. எங்க எங்க குழு குழுன்னு இருந்ததா எப்படி இருந்துச்சு?
1: உள்ள இருந்து வெளியில இந்த காட்சியை பார்க்கும் போது ஏதோ குழு குழுன்னு அப்படியே பனி எல்லாம் அப்படி மூடி இருக்குமே ஊர்ல எல்லாம், அந்த மாதிரி ஒரு காட்சி. அதை வெளியே போய் பார்த்தா அதே புழுக்கம். மழை வரும்னு எதிர்பார்க்கிறோம், வந்துட்டு இருக்கு. இப்ப நான் நினைக்கிற மாதிரி ஷார்ஜா அந்த பக்கம், ஃபுஜைரா அந்த பக்கம், ராசல் கை மாலை எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கணும். சொல்லுங்க பாப்போம்.
0: கிளம்பி வண்டி எடுத்து போறது
1: கேட்டுட்டு இருக்கவங்க கண்டிப்பா இப்ப சொல்லுவாங்க பாரு மழை பெய்யுது அப்படின்னு கால் வரும் பாரு.
0: சரி மழை எங்காவது பெஞ்சுதுன்னா எனக்கு போன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க, எந்த இடத்துல மழை பெய்யுதுன்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க என்ன மழை மழை பெஞ்ச உடனே வந்து அதை என்ஜாய் பண்ண போயிருப்பாங்க, ஏன்னா ரேடியோல போன் பண்ணி சொல்ல போறாங்க. ஆனா இந்த நேரத்தில் மழை வந்து அவன் நல்லா இருக்கும்ல. என்ன சொன்ன என்ன சொன்ன, நாங்கள் 4 மணிக்கு மேலாம் டீ குடிக்க போகிறோம், குழு குழு இருக்க போகிறோம், பெருசா கிளம்பி கீழே போனியே என்ன நடந்தது?
1: மறுபடியும் 5 மணிக்கு போக வந்துருப்பி.
0: எத்தனை மணிக்கு நீ போனாலும் அதே புழுக்கம் அப்படியே தான் இருக்கும். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நான் வந்து நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பாட்டு வேணும்?
2: பாட்டு
0: என்ன யோசிக்கிறாரு? பாட்டு கேட்க தானே ஃபோன் அடிச்சிங்க? என்ன பாட்டுன்னு சொன்னதுமே ஆள் போனே கட்ட அடிச்சு பாவி. என்னடா அப்படி தப்பா
2: கேட்டேன்?
0: ஹலோ
2: ப்ரேவா, நல்லா இருக்கீங்களா?
0: ஐயோ நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. என்ன ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா போனே காணோம் உங்ககிட்ட இருந்து.
2: கொஞ்சம் வெளியே போயிருந்தேன்.
0: கொஞ்சமா எதுல பாத்தீங்க அத சொல்லுங்க. என்ன
1: பாட்டுன்னு வரும் கொஞ்ச நேரத்துல வரும்.
0: இங்கிருந்து போய் இந்த லவ் லேக் பாக்கும் போது என் மூஞ்சுதான் தெரியும் அண்ணனுக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா தெரியுது.
0: அப்படியாண்ணா. ஆனா இங்க பாருங்க, நான் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதுக்கு வந்து லவ் பண்ற ஒரு ஷோ பண்ணிருக்கேன், நீங்க போய் பாருங்க. அதுல லவ் செட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும், அத ஃபுல்லா பாருங்க. சரியா?
2: இல்ல குரல கேக்குமா செட் ஆன மாதிரி தான் தெரியுது.
0: நீங்க கல்யாணத்துக்கு
2: சரியா? கண்டிப்பா கண்டிப்பா வந்துருவோம், கண்டிப்பா வருவோம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்.
2: பாருங்க
0: தேங்க்ஸ்.
2: நல்ல லவ் சாங் தான் போட்டுருங்க.
0: நான் போடுறேன், கண்டிப்பா போறேன். இவர் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா எனக்கு போன் பண்ணுவாரு. சரியா? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. எப்பவுமே வந்து டாபிக் பதில் சொல்லுவேன். போன் அடிச்சு உனக்கு எப்ப கல்யாணம், நீ கல்யாணம் சொன்ன பண்ண உடனே நான் வருவேன். அவ்வளோ ஆசையா. ஆக்சுவலி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க டு சீ மை மேரேஜ், இன்க்ளூடிங் மை மாம்,
1: இன்க்ளூடிங் யூ,
0: இன்க்ளூடிங் மீ.
3: நான் தான் மணப்பெண் தோழி.
0: இப்ப சொல்லு.
3: நான் தான் மணப்பெண் தோழி.
1: அப்ப அவங்க அக்கா?
0: எங்க அக்கா வந்து மன ஆணின் அக்கா.
1: அதுதான் மணப்பெண் தோழி.
0: அதான்
1: அவங்கதான்.
0: எங்க வீட்டுல நேத்திக்கு எங்க அக்கா என்ன சொன்னா, உனக்கு உன்னோட ப்ரொஃபைல் வந்து மேட்ரிமோனியல எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ரேடியோலயே வந்து ஏதாச்சும் பெண்கள் யாராவது கல்யாணத்துக்கு இருக்காங்களான்னு கேட்டுரு. அப்புறம் அவங்க வந்து அப்ரோச் பண்ணிட்டு கண்டிப்பா உனக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுல இருந்து நம்ம ஒன்னு சூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபேமிலி
1: பெண்கள் பல பேர்
0: ஆகிருப்பாங்க. சத்தியமா நான் சொல்றேன், நான் துபாய்க்கு வந்து 10 வருஷம் ஆகுது. நான் வந்து ஐ ஹவ் மெட் மோர் ஃபேமிலி பீப்புள், மேரிட் கப்பிள்ஸ் மோர் தென் ஐ ஹவ் மெட் சிங்கிள். ஈவன் பசங்களை கூட சொல்றேன், யாரை பார்த்தாலுமே வந்து கல்யாணம் ஆயிட்டு ஊர்ல வைஃப் இருப்பாங்களா இங்க ஃபேமிலியா இருப்பாங்க. நான் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் நிறைய மீட் பண்ணிருக்கேன் நான். சோ அதனால சிங்கிளா இருக்கிற யாருமே பெருசா நான் obviously பாத்துர்க்கேன். கடந்து வந்து ரொம்ப கம்மி, ஒரு 5% இருக்கும், 95%ல.
1: ரொம்ப நல்ல. நீங்க பாக்குற, நீங்க வந்து ரேடியோல பாக்குற பிராவோ, அதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால பாக்குற பிராவோக்கும் ரியல் பிராவோக்கும் நிறைய வந்து டிஃபரன்ஸ் இருக்கு.
0: ரேடியோல வேலை செய்யறதா பொண்ணு பாக்குறதா போய் வெளியில பாருங்க. அதெல்லாம் சொல்லுமா,
1: ஒரு பெஸ்ட் அட்வைஸ்
0: சொல்லு,
1: கல்யாணமே பண்ணாத,
0: நீ வெளியே போ. இப்ப ஒருத்தர் பேசினார்ல, அவர் கட்டை எடுத்துட்டு வருவாரு, இவன் அஞ்சு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ண சொல்லி, நீ இப்ப வந்து பண்ண வேணாங்கிறியா அப்படின்ட்டு. அதனால
1: எனிவேஸ் அட்வைஸ், ஃப்ரீ அட்வைஸ் வேணா பாக்கெட்ல போட்டுக்கோங்க, வேணா தூக்கி வெளில வச்சிருங்க, சிம்பிள்.
0: இதே இப்ப எங்க அம்மா நம்பர் தானே, போன் எடுத்து சொல்லு.
1: மம்மி நான் பிரெயின் வாஷ் ஈஸியா பண்ணிடுவேன்.
0: இல்ல யார் யாருக்கு பிரெயின் வாஷ் ஆகிறான்னு பாப்போம். எனிவே சேம் ஐ வில் சீ கைஸ் ஆஃப்டர் 5 o'clock. திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் FM.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: புர்ஜ் கலீஃபா துபாய் மால் மெட்ரோ நிலையத்தில் தற்காலிக படிக்கட்டு ஒன்றை துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் திறந்துள்ளது. நிலையத்திற்குள் நுழையும் போது பயணிகள் திசை காட்டும் பலகைகள் மற்றும் அணுகல் வழிகளை பின்பற்றுமாறு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. புர்ஜ் கலீஃபா மெட்ரோ நிலைய பகுதியில் நடைபெற்று வரும் விரிவாக்கப் பணிகளின் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.

0: ஈராக்கில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
0: தமிழ்நாட்டின் 151 உயர் சிறப்பு மருத்துவ கல்வி இடங்களை மத்திய தொகுப்பிற்கு மாற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறை உயர்கல்வியில் தமிழ்நாட்டில் நிரப்பப்படாமல் இருக்கும் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை அகில இந்திய தொகுப்புக்கு ஒப்படைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து தமிழ்நாட்டின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த இடங்கள் அனைத்தையும் அகில இந்திய தொகுப்புக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று மீண்டும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் மருத்துவ கல்வி உட்கட்டமைப்பில் நமது மாநிலம் செய்திருக்கக்கூடிய தொடர் சாதனைகள் மூலம் ஏற்பட்டிருக்கும் வசதியை வாய்ப்பை கை நழுவ விடுவதற்கு சமமானது என்று தெரிவித்த அவர், இது தொடர்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பில் அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு கர்நாடக முதல் மந்திரி டி கே சிவக்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். காவிரி நீரை பங்கிடுவதில் கர்நாடகா தமிழ்நாடு இடையே பல ஆண்டுகளாக பிரச்சினை நிலவி வருகின்றது. இந்த பிரச்சினை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்துக்கு உரிய நீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்தல் குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு கூட்டம் நடைபெற்றதுடன் தமிழகம் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் காவிரியில் இருந்து இன்று முதல் தினமும் 3500 கன அடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுமாறு கர்நாடகாவுக்கு காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவிட்டது. ஆனால் காவிரியில் இருந்து கர்நாடக அரசு தண்ணீரை திறந்து விடவில்லை. இந்நிலையில் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் அழைப்பு விடுத்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: முதலீட்டாளர்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதில் கடன் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதில் இலங்கை மிகப்பெரிய அளவிலான குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜாந்த் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் தரவரிசை மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து ஸ்டாண்டர்ட் அண்ட் போர்ஸ் நிறுவனத்தால் 2026 ஜூலை மாதத்தில் வெளியிடப்பட்ட புதிய தரவரிசையின்படி இலங்கை கடன் தரவரிசையை முந்தைய மட்டத்திலேயே ஸ்திரமாக பேண அரசாங்கத்தால் முடிந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தித்மா புயல் தாக்கம் மற்றும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் போன்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பின்னடைவுகளுக்கு மத்தியிலும் பொருளாதார பாதையை மாற்றாமல் முன்னோக்கி சென்றமையாலேயே இந்த ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க முடிந்தது என்பதை இது இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் பல பகுதிகளில் தற்பொழுது இதமானது முதல் கனமழை பெய்து வருகின்றது. அபுதாபி, ஷார்ஜா மற்றும் துபாய் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு இன்றிரவு 8 மணி வரை புழுதி புயல் ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழையுடனான வானிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்களை மிக அவதானமாக செயற்படுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: பாட்டு அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: த ஈவினிங் கரக். ஓகே ஓகே, வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பேச போகிறோம். பட் இருந்தாலும் எல்லாரையுமே இந்த டாபிக் டச் பண்ணுமானா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வி வில் கீப் டாக்கிங். வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அஞ்சே கால் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீ ஒன்று வாங்கினா அதை சூடு பண்ண போனால் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டேன் மைக்ரோவேவ் அவனில், அது பொங்கி பொங்கி வழிஞ்சதுனால எனக்கு இன்றைக்கி டீயே கிடைக்கல. சரி ஓகே, இப்போ அது முக்கியம் கிடையாது. இன்றைக்கி வந்து நான் எப்படின்னா, சாதாரண ஒரு ஃபோன் தான் வச்சுருந்தேன், ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தேன் இங்கே வந்தப்போ. அண்டு நான் வந்தப்போ எனக்கு ஒரு ரூம்மேட் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் அசோக். அவர் அசோக் வந்து இப்போ ரேடியோ கேட்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் அசோக் ஐ ரிமெம்பர் யூ. சரி, இப்போ அசோக் வந்து ஐஃபோன் வச்சுருந்தார். நான் வந்து ஒரு 6 மாதம் நம்ம கொஞ்சம் அளவுக்கு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் வந்தப்போ. ஆனால் இவர் கையில் ஐஃபோன் இருக்கிறத பார்த்து பார்த்து நான் கேட்பேன், நான் ஐஃபோன் எப்படின்னா இருக்கும், நான் ஐஃபோனில் கேமரா எப்படின்னா இருக்கும், நான் ஐஃபோனில் கிளாரிட்டி எப்படின்னா இருக்கும்னு எதையாவது கேட்டுனே இருப்பேன். அந்த ஆள் எக்ஸ்ட்ரா பிட்டாக போடுவார். ஸோ ஹீ கன்வின்ஸ்ட் மீ டு பை அன் ஐஃபோன். அண்ட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஃபோன் தான். அதுக்கப்புறம் நான் வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஐஃபோன் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இதே மாதிரி ஒரு ஃபோன் ஆகட்டும், இல்லாட்டி நீங்கள் வாங்கின ஏதோ ஒரு பொருள் ஆகட்டும், நீங்கள் வந்து சும்மா ஓகே அந்த பொருள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் சப்கான்ஷியஸ்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொருளை வாங்க வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு புது காராக இருக்கலாம், பழைய கார்லேருந்து ஒரு புது காராக இருக்கலாம், நீங்கள் சாதாரண ஃபோன்லேருந்து ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்கலாம், இல்லை பழைய ஐஃபோன்லேருந்து ஒரு புது சாம்சங் கேலக்ஸி ஏதாவது வாங்கியிருக்கலாம். நீங்கள் வந்து எங்காவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு யாராவது ஒருத்தரை பார்த்து, இல்லை அந்த ஃப்ரெண்டு வந்து அவர் போன ட்ரிப்பை பற்றி சொல்லி, நீங்களும் அதே நாட்டுக்கு ஊருக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் டிக்கெட் நீங்கள் புக் பண்ண ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் சொந்தமாக எடுக்காத முடிவு அப்படின்னு வச்சுக்க முடியாது. பட் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க லைட்டாக, பட் நீங்கள் அவர் கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதை எப்போ வேணால் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஸோ இப்போ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சப்கான்ஷியஸாக உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களை வாங்க வச்ச பொருள் ஆர் இடம் ஆர் அந்த திங் எனது, அதான் வந்து கேட்கணும் நினைச்சேன். வணக்கம். எனக்கு நிறைய ஆக்சுவலி ஒரு நல்ல கவுண்டர் வருது, நான் சொல்ல விட்டேன் எதுக்கு வம்பு. சரியா சொல்லுங்க சொல்லுங்க.
1: நான்
0: இப்ப எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப டெலிகேட் பொசிஷன்ல இருக்கேன். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சரி நீங்க என்ன இந்த மாதிரி பண்ணீங்க சொல்லுங்க.
1: நிறைய
0: வச்சிருக்கேன்
1: 8 years முன்னாடி 10 years முன்னாடி
0: சோ உங்களோட பொருள் வந்து கிரெடிட் கார்டு. ஓகே, பெரிய பொருள் எப்பவுமே நான் வந்து ஸ்ட்ரைட்டா கேஷ் குடுத்து
1: வாங்கிடுவேன்.
0: என்ன சாபமா விடுறீங்க நீங்க? சரி ஓகே,
1: எல்லாரும் கல்யாணம் பத்தி தான் பேசுறோம். நீ மட்டும் பாரு, கல்யாணம் மட்டும் தெரிஞ்சது, அதாவது ஒட்டுமொத்த துபாய் தமிழ்நாடு எல்லாரும் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் யாருக்குமே நடக்கல, அவ்வளவு விசிட்டர்ஸ் இருப்பாங்க.
0: I'm so blessed to hear that.
1: அது மட்டும் இல்லாம blessings உம் கடவுளோட ஆசீர்வாதம் சத்தியம் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கட்டா கண்ணா.
0: Thank you செந்தில் சார், have a nice day, you too. Yeah, what a blessed start of the topic. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கல்யாணம் அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவேன். முடிஞ்சவங்களாம் வாங்க, முடியாதவங்க இங்கே துபாயில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவோம் நான், அப்போ வாங்க. சரியா, நானும் சொல்லே தான் இருக்கேன், நடக்கும். என்னைக்காக ஒரு நாள் அது நடக்கும். ரெமோலருந்தும் தலைவாலிருந்தும் ரெண்டு தமிழ் சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. அது நடா ரெண்டு ரெண்டுமே தமிழ் படம் தானே அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணி கேளுங்க. என்ன பாட்டுனா back to back அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
2: எனக்கு சக்கரை வியாதி.
3: சுகரா? இது எத்தனை நாளா?
2: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
3: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
2: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
1: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரம்ஸ் தான்.
4: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
1: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT Global, லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 5:37 வெல்கம் பேக் நம்ம பிராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அதாவது ஒரு சில பொருள் வந்து நம்மளா விரும்பி வாங்குறது இல்லாமல் யாரையாவது பார்த்து அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்போம், ஆனால் நம்ம கேட்டாலே இல்லை நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிருவானுங்க, வாங்க வச்சுருவாங்க எப்படி பார்த்தாலும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் வந்து என்ன பண்ணா, ஆமாம் அப்போ தான் ஆப்பிள் வாட்ச் வாங்கியிருந்தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து சும்மா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் வாங்கி கட்டினேன். இந்த வாட்ச் உனக்கு சூப்பராக இருக்குது, ஆப்பிள் வாட்ச் வந்து உன் கையை ஆப்பிள் வாட்ச் கட்டுறதுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குன்னு எதேதோ சொல்லி மண்டையை கழுவி கடைசியில் நானுமே அடுத்த ஒரு 10-20 நாளில் ஆப்பிள் வாட்ச் வாங்கிட்டேன். அவனால் தான் ஏர்பாட்ஸ் வாங்கினேன், அவனால் தான் நான் வந்து ஐபேட் வாங்கினேன், எல்லாமே அவனால் வாங்கினது தான். ஆனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க பேச கேட்டு தான் வந்து சப்கான்ஷியஸ்லி என்னை மண்டையை கழுவி வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கியிருப்பீங்க சரியா? ஒருத்தர் கிரெடிட் கார்டு சொன்னார், நீங்கள் என்ன அந்த மாதிரி? வணக்கம், ஹலோ, என்ன ஃபோன் அட்டன் பண்ணதுமே பின்னாடி அலாம் டோன்லாம் அடிச்சுது, அப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டார் அவர் பாட்டில். சார் வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். யார் பேசுறீங்க? நீங்க பேசுறீங்கன்னு தெரியுது ஆனா தெளிவா கேட்க மாட்டேங்குது. அபுதாபில இருந்து?
1: ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்லைங்க, யுஏஇ வந்ததுதான். அந்த
0: என்ன பெருசா ஒண்ணு இல்லை, எப்ப வந்தீங்க யுஏஇக்கு? 2011 வந்துட்டு பெருசா ஒண்ணு இல்லங்கிறார். 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நீங்க போக மாட்டீங்க, நீங்க கண்டிப்பா இந்த ஊர் விட்டு போக மாட்டீங்க சரியா? ஐயா நீங்க வந்து இந்தியா துபாயை தூக்கிட்டு போய் இந்தியாலே வச்சாலும் நீங்க
1: என்ன
0: வேலை செய்றீங்க? ஃபீல்டு இன்ஜினியர். ஒரு இன்ஜினியருக்கு இப்படி ஒரு சோகமா? ஆனால் ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் வந்து இத்தனை வருஷம் இங்கே இருக்கீங்க, துபாயே கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சாலும் நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்க, அங்கே தான் இருப்பீங்க நீங்கள் சரியா? போயிட்டு கால் பண்ணுங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அபியா?
1: ஆமாம், நேரு.
0: நேரு நேரு, ஓகே, தேங்க்யூ நேரு. ஐயோ ஐயோ.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: டவுன் டவுன் ஒரு நல்ல நியூஸ் ஒன்று பார்த்தேன், அது டக்குன்னு இங்கே போயிடுச்சு. இருங்க அப்படியே பார்த்து சொல்கிறேன், வெயிட்படுங்க அப்படியே. அதாவது ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து ஆரஞ்ச் அலர்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் டஸ்ட் ஸ்டாம். ஏன்னா இப்போ வந்து ஹெவி ரெயின் ஒரு சில இடங்கள்லாம் இப்போ மழை பெஞ்சிருக்கு. அந்த 311 ரோடு குளோபல் வில்லேஜ் கிட்டலாம் இப்போ தான் நம்ம லிஸ்னர் ஒருத்தர் சொல்லிட்டு போனார். ஸோ அதனால் நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ரோலஜி இந்த கன்வெக்டிவ் கிளவுட்ஸ் இப்படியே வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜன்ஸில் டெவலப் ஆகி கிட்டத்தட்ட வந்து 1 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே, அதாவது இன்றைக்கி 8 மணிக்குள்ளே நல்ல பெரிய மழை ஒரு சில இடங்களில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பெய்யுன்றாங்க. அதனால் இது மூலமாக வந்து புழுதி ஜாஸ்தி பறக்கும், விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகுங்கிறதுனால ஆரஞ்ச் அலர்ட் ஒரு சில இடங்களில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இந்த அல் ஷுவாய் ப்ரோட் இருக்குல்ல அலைனில் ஒரு இடத்துல, அங்கெல்லாம் வந்து சரியான மழையாக. ஸோ நல்லா மழை எங்காவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோ எடுத்து 89.4 தமிழ் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் பேஜை டேக் பண்ணுவீங்களா?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: எடா மோனே, 90s நோட் அவுட்டில் கருத்தம்மா படத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்ப சாரல் அப்படிங்கிற ஒரு நல்ல பாட்டு வந்துட்டுருக்கு. அப்படியே சாரல் அடிக்குதா இல்லையா பாட்டாவது கேட்போம் நம்ம. எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நல்லா 17-18 டிகிரியில் இருக்குது, வெளியில் குளிர் அடித்தா எப்படி இருக்குமோ. அந்த செட்டப்பை நாங்களே செயற்கையாக உருவாக்கி வச்சிட்டோம். வெளியில் என்ன நடந்தாலும் சரி எங்கள் ஆஃபீஸ் இப்படி தான் குழுன்னு இருக்கோம். அதனால் ஓகே, எங்களுக்கு மழை வந்த மாதிரி நாங்களே இமேஜின் பண்ணிக்கிறோம், கற்பனை பண்ணிக்கிறோம்.
3: நைன்டி ஒன்று போடு.
4: நைன்டிஸ்

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய். போங்க
3: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
5: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
4: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். IDS building opposite to Burjmanல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056 415 4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: சென்னையில ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனாலும் சரி, கோயம்புத்தூர்ல காமன் பீஸ்ஃபுல் லொகேஷனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சது உங்களை தேடி வரப்போகுது.
4: ஜாக் டெவலப்பர்ஸோட இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. ஆகஸ்ட் 8th and 9th, 10 AM to 7 PM, சிட்டி சீசன் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில நடக்க இருக்கு. ஜாக் டீம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிய உங்களுக்கான பெஸ்ட் பிரைஸ்ல வழங்க காத்துட்டு இருக்காங்க.
5: There is no place like home. There's no home like that.
6: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, ஆகஸ்ட் 8th and 9th மறந்துடாதீங்க.
4: For registrations call 056-357-9474.
7: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds.
8: கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிற பகுதிகளில் தூசி புயல் கனமழை தொடர்பான செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றிரவு 8 மணி வரை இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும். குறிப்பாக துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜா பகுதிகளில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும், வாகனம் செலுத்தும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் தொடர்பில் ஈரானுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் அவர்களை கடுமையாக தாக்குவோம், அவர்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொள்ளப் போகின்றார்கள். இந்த கருத்தை வலியுறுத்தும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் மீது ஈராக்கில் நடத்தப்பட்ட அமெரிக்கா சவுதி குண்டுவீச்சு பாக்தாத் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார்.
1: தமிழக செய்திகள்.

0: செயல்பாட்டுக்கே கூடுதல் கட்டணம் வந்துள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து மறு கணக்கீடு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போதுள்ள தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்புச் சட்டம் 1971 திருத்துவதற்கான இந்த மசோதாவை உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் இன்று தாக்கல் செய்தார். தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா 2026 தேசிய பாடலான வந்தே மாதரத்தை பாடும் கூட்டத்தை வேண்டுமென்றே தடுப்பதாகவோ அல்லது இடையூறு விளைவிப்பதாகவோ கண்டறியப்படும் இவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராலம் அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை பாராளுமன்றத்தின் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு சைப்ரஸ் சைபர் தாக்குதல் நடத்தக்கூடிய அபாயம் நிலவுவதாக 2025 பாராளுமன்ற வருடாந்த செயற்திறன் அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மன்றத்தினால் பரிசீலனைக்குட்படுத்தப்பட்ட ஆண்டின் பாராளுமன்றத்தின் தகவல் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பிலான மதிப்பீடொன்றில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பரிசீலிக்கப்பட்ட 56 விடயங்களில் 46 விடயங்களுக்கான அபாயம் உயர்மட்டத்தில் காணப்படுவதாக அறிக்கையிடப்பட்டுள்ளதாக அந்த வருடாந்த செய்தித்திறன் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Star of the
0: Month. பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
2: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: பாடலாசிரியர் முத்துக்குமார்
1: brought to you by SS Bucket Biryani தேரா துபாயில அவங்க நாலாவது பிரான்ச் கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: The evening karak traffic to mark no one time pass panna lekta gadagadna chai nu kurichi onni vai panni kaatta the evening karak.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ அண்ட் நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர். பட்டாசா வெடிக்கிற 10,000 வாலா, அப்புறம் என்ன வரும், சுட்டாலே புல்லட்டா தெரிக்கிற.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: I'm just chilling. Ayakula ayaho proper style. UAE court vandu 100,000 dirhams compensation vandu ketirukanga. UAE golden visa holder korthirukku vandu he had lost his UAE golden visa holder vandu he loses 100,000 dirhams compensation claim against employer அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால இந்த ஊர்ல நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்னாடி தப்பு செஞ்சவன் தான். நீ எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய காசு வச்சுருந்தாலும் சரி, அதுதான் அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இந்த ஒரு விஷயம். நான் ஒரு பெரிய மேட்ரும் நடந்தது அபுதாபியில். அப்போ எப்படின்னா வந்து, ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயி அவர், சரியா? ஆமாம். அப்போது அவர் ஏதோ அந்த எம்ப்ளாயி அந்த ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி எம்ப்ளாயர் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சண்டை, ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து, அதை வந்து கோர்ட் முன்னாடி வச்சுருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் கிளைம் வேறு இது பண்ணியிருக்காரு, யார் அந்த எம்ப்ளாயர், சரியா? 100,000 அந்த எம்ப்ளாயி மேலே அதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் இது நியூஸ் வந்து என்ன சம்பவன்றதை தாண்டி, என்ன இந்த ஊரில் என்ன நீங்கள் வேலை செஞ்சுட்ருந்தாலும், எவ்வளோ காசு சம்பாதிச்சிட்ருந்தாலும், நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் அகேன்ஸ்ட் த ரூல்ஸ் ஆர் எம்ப்ளாயி ஆர் எம்ப்ளாயர் அது ரூல்ஸை தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரச்சனை தான், அவ்வளோதான். இதுதான் நான் சுற்றி ஒழிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நான் ஒரு நியூஸை பெருசாக படிச்சனா கரெக்டாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சிஸ்டமில் எழுதி டைப் பண்ணிக்கலாம் வச்சுருவேன். சரி, ஒரு நியூஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை தான் சொல்லான்ட்டேன், அதை சொல்கிறேன். அது சொல்ல போய் தான் வந்து எங்கே இன்னும் இன்றைக்கி இவ்வளோ ஜாம் ஆகுதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, ஓகே, இந்த கோல்ட் ரேட் என்ன பண்ணிக்க,
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: இன்னைக்கு actually வந்து gold rate கொஞ்சம் இறங்கி இருக்கு ஈவினிங், because 483 dirhams which is 24 carat தங்கத்துடைய விலை and 22 carat தங்கத்துடைய விலை 447 25 and 21 வந்து 428 dirhams 75 fils. come on baby let's go on the bullet. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படுகிறதுனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஏதாச்சும் நல்ல ஒரு மழை பாட்டாக போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. த அலடா மழடா இஸ் ஃபைன், பட் இருந்தாலும் தெர் ஆர் அதர் சாங்ஸ் நோ இன் என்ன படம் இன் பையாலே, இந்த துளி துளி துளி மழையாய் வந்தாலே இந்த பாட்டும் அலடா மழடா தான் டிவியில் போட்டு போட்டு நம்மளை வந்து கேட்க வைப்பாங்களே. ஆனால் அந்த படத்துலேயே ஒரு அண்டர் ரேட்டட் பாட்டு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து சுத்துதே சுத்துதே பூமி, சூப்பராக இருக்கும். நடுவில் வந்து சிரித்து சிரித்து தான் பேசும் போதிலே, அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். என் காதல் சொல்ல நேரம் இல்லையும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அடடா மழடா என் காதல் சொல்ல நேரம் இல்லை துளி துளி மழையாய் பாட்டு தான் அது அடிக்கடி டிவியில் போடுவாங்க. இந்த பாட்டு பெருசாக அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பாட்டு இருக்குது. அண்ட் திலாலங்கடி படத்துலையும் இன்னொரு சூப்பரான ஒரு பாட்டு இருக்குது, அதையும் நீங்கள் வந்து இப்போ பேக் பேக் கேட்க போகிறீங்க. திஸ் இஸ் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ்.
1: Back to back.
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே Play Store, App Store ல AIM Gold Wallet app டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் FM னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
2: AIM Gold Wallet ல as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி.
3: வெறும்
4: ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்
5: தமிழ் FM தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யார வர?
5: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
7: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: அடிங்க
8: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
9: You are back.
10: Welcome back. Now bravo and இது 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம music and this is the evening Kadak. And by the way, இங்க பாருங்க, நான் நல்லா ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஓகே, தமிழ் எஃப்எம் மூலமாக அப்புறம் ஓகே, கோல்டு காயின்ஸ் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் கோல்டு காயின்ஸை ஈஸியாக வின் பண்ணலாம். வெரி வெரி சிம்பிள். AIM Gold Wallet அப்படிங்கிற ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, அந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் போட்டு லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா? அப்போ கீழே ரெஃபரல் கோட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அங்கே தமிழ் எஃப்எம் TAMILFM அப்படின்னு போட்டு அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு கோல்டு காயின்ஸ் மண்டை மேலே கொட்டும். அது போக வந்து AIM Gold Wallet ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஒரு திரமுக்கு கூட கோல்டோ இல்லை சில்வரோ வாங்கிக்கலாம். நீங்கள் டிஜிட்டலாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ஸ்டோர் நம்ம கோல்டு சூக்லேயே இருக்குது, நேரில் அவங்க ஸ்டோரே வச்சுருக்காங்க. நீங்கள் அதை காயினாவோ பாராவோ இல்லாட்டி காசாக கூட வித்ட்ரா பண்ணி ரெடீம் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ ஆப்லேயே டிஜிட்டலாக வாங்கி அதை அப்படியே கேஷாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். சூப்பர் மேட்டரில் ஓகே. AIM Gold Wallet ஆப் அதை டவுன்லோட் பண்ணுங்க. அப்புறம் நான் சொன்னதை பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ எப்படின்னா ஒரு சில பொருள்லாம் நம்ம வாங்குறப்போ இல்லை நம்ம விரும்பி வாங்குவோம், வெயிட் பண்ணி வாங்குவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முக்கால்வாசி பொருள் யாராவது தெரிஞ்சவங்க வச்சுருப்பாங்க, ஓகேவா? அதை நம்ம பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்காவது வாங்கலாமேன்ற ஒரு ஐடியா வரும். அந்த பொருள் பற்றி அவங்ககிட்ட கேட்க போனோம், யார் வச்சுருக்காங்கிட்ட கேட்க போனால் நம்ம எப்படியாவது மண்டையை கழுவி நம்மளை வந்து கேன்வாஸ் பண்ணி அந்த பொருளை வந்து நம்மளே வாங்க வச்சுருவாங்க. ஸோ வாண்டடாக டெலிபரேட்லி செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அது நடக்கும். அப்படி தான் இப்போ ரீசெண்டாக நான் என்ன வாங்கினேன்னா, என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்னு என்ன இருக்குது? ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம். அது வந்து ஒரு 150 திரம்ஸ் நமக்கு இந்த ஆன்லைன்லேயே கிடைக்கும், அந்த 15 மினிட்ஸ் டெலிவரியில் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்படி உங்களை மண்டையை கழுவுறோம் பாருங்கள். அது 2 கலரில் வரும், பிளாக்கு ஒயிட்டு, சரியா? நான் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்துட்ருக்கேன், ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் மாறிக்கிட்டே இருக்குது, அது பார்க்கும்போது நல்லாயிருக்கே அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. உடனே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அது எப்படின்னா டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம்ங்கிறதுனால அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ஃபோட்டோ நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸையே அந்த அவங்க ஒரு ஆப் சொல்லுவாங்க, அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அந்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம் கியூஆர் கோட் மூலமாக. நம்ம ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் அந்த ஃப்ரேமில் பேக் டு பேக் அப்பியர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபோனில் எப்படி வால்பேப்பர்லாம் மாறிட்டே வருது அந்த மாதிரி. ஸோ வீட்டில் ஸோ சூப்பர் மேட்டர் இது எனக்கு ரொம்ப. அப்படி தான் நான் வாங்கினேன் அதை. எனக்கு வந்து ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ், பட் ஸ்டில் நானாக வாங்கலை, யாரோ ஒருத்தர் வீட்டில் பார்த்து தான் வாங்கினேன். இந்த மாதிரி நீங்கள் தான் வாங்கியிருப்பீங்களா? என்ன சொல்லுங்க நீங்க அந்த மாதிரி.
3: ஹலோ.
10: ஆ ஹலோ.
3: எஸ் ப்ரோ.
10: எஸ் ப்ரோ, யார் பேசுறீங்க?
3: கிளாரிட்டியா
10: தெரியும. இதெல்லாம் வந்து வேற செட்
3: ஆகும்.
10: இப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தலையில கட்டுறானு போல பொருள் எல்லாம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சேவையை தொடர்ந்து செய்யுங்கள். ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல கட்டா குஸ்தி, ஐயோ வந்துருச்சுடா அந்த பாட்டு. இந்த படம் ரிலீஸுக்கு ஒரு வாரமா எங்க திரும்பினாலும் வந்து விஷ்ணு விஷால் எல்லாத்துக்கூட ஆடிட்டு இருப்பாரு. சம்பவக்காரி சம்பவக்காரன் ஆடினே இருப்பாரு. எனக்கு வந்து அப்படியே ஃபோன்ல வந்து சம்பவக்காரி ரீல்ஸை பார்த்து பார்த்து கண்ணை மூடினாலும் அதான் கேட்கும். வேற எங்க பார்த்தாலும் அந்த பாட்டு கேட்டு விஷ்ணு விஷால் முன்னாடி வந்து ஆடுற மாதிரியே இருக்கும். பட் படம் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல, நல்லா இருந்துச்சு தான் கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் தட் சாங் இஸ் ஆன் த வே ஃபார் யூ and this is Bravo, you're listening to 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
9: Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds, Karama Center, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு பாட்டு.
11: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: 89.4 Tamil FM. Tamil FM. Nama radio, nama music.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: Joy Alucas, world's favorite jeweler.
3: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: சென்னையில ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனாலும் சரி, கோயம்புத்தூர்ல காமன் பீஸ்ஃபுல் லொகேஷனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சது உங்களை தேடி வரப்போகுது.
5: ஜாக் டெவலப்பர்ஸோட இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. ஆகஸ்ட் 8th அண்ட் 9th, 10 AM to 7 PM, சிட்டி சீசன் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில நடக்க இருக்கு. ஜாக் டீம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிய உங்களுக்கான பெஸ்ட் பிரைஸ்ல வழங்க காத்துட்டு இருக்காங்க.
6: There is no place like home. There's no home like that.
3: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, ஆகஸ்ட் 8th and 9th மறந்துடாதீங்க.
5: For registrations call 056-357-9474. இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% interest, free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

0: சரி, வெல்கம் பேக். எனிவேஸ் நான் தான் பிராவோ, அண்ட் நீங்கள் கேட்குறது த ஈவினிங் கரக், அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம். யூஸ்வலாக வந்து ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டிலலாம் வந்து லைட் போட சொல்லிடுவாங்க. எங்கள் அம்மா வந்து 6 மணி ஆகப்போது கதவெல்லாம் சாத்து, ஜன்னல்லாம் சாத்து, கொசு வந்துடும், அப்படியே 6 மணிக்கு வந்து விளக்கு பற்ற வை அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி. ஆனால் ஓரளவுக்கு வளர்ந்து வேறு வேறு கண்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ இங்கெல்லாம் மூவ் ஆனதுக்கப்புறம் இல்லை, அந்த 6 மணி அந்த மார்க்கு இந்த விளக்கு ஏற்றுறதோ இல்லாட்டி கதவை சாத்துறதோ, எப்போவுமே கதவைலாம் சாத்தி தான் கிடக்குது எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துலையும். ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்கும். நம்ம ஊர்லலாம் இல்லை, கதவை திறந்தா வச்சுருக்கோம் எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நம்ம இங்கெல்லாம் அப்படி பெருசாக திறந்து வைக்கிறது இல்லைல்ல, கதவை திறந்தாலே இன்னொருத்தர் வீட்டு கதவு தெரியுது, பெருசாக வைக்கிறது இல்லை. ஓகே, நம்மளும் அதுக்கு பழகிட்டோம். ஓகே, எனிவேஸ் கைஸ், டுடே ஆக்சுவலி வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் யாராவது ஒருத்தர் அவங்க கையில் இருக்கிற ஒரு பொருள் கிரல் பார்த்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? நீங்களாக வாங்குறது ஓகே, எனக்கு இந்த பொருள் வேணும்ப்பா அப்படின்னு நீங்கள் தேடி வாங்குறது ஓகே. ஆனால் இப்போ நான் சிம்பிளாக சொல்லப்போனால், என் வீட்டு டிவி ரிமோட் இருக்கு இல்லையா, என் வீட்டு டிவி ரிமோட்டை நான் இங்கே கைமறதே இங்கே வச்சுட்டேன். ரெண்டு நாளாக அந்த டிவி ரிமோட்டை காணோம், டிவியே பார்க்க முடியல. நம்ம வீட்டிலலாம் எப்படின்னா, டிவி வந்து பார்க்குறமோ இல்லையோ ஆனால் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டிவிங்கிறது டிவி கிடையாது, டிவி வந்து ஒரு ஆள், டிவி வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி. ஸோ அதனால் பின்னாடி ஓடினே இருக்கும். அப்போ டிவி ரிமோட்டு பார்த்தா 78 திரம்ஸ் கிட்ட வந்துச்சு. சரி, தேடி பார்த்துருவோம் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்குறப்போ, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் எங்கள் ஆஃபீஸில் வந்து இருக்கிற எங்கள் ஆஃபீஸ் டிவியோடைய ரிமோட் வந்து எப்படின்னா, சோலார் ரிமோட். அது கொஞ்சம் நேரம் வெயிலுக்கு வச்சா போதும், அப்படியே சார்ஜ் ஆகி அது பாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ரிமோட்டுக்கு பேட்டரி எத்தனை வாட்டி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் நான் வந்து சோலார் ரிமோட்டே வாங்கினேன். வாங்கி அடுத்த நாள் அந்த ரிமோட் வேறு எனக்கு கையில் கிடச்சிட்டு. எப்பவுமே இந்த தொலைஞ்சு போன பொருள் அதுக்கு மாற்றாக இன்னொன்று வாங்கினதுக்கப்புறம் தான் கிடைக்குமே கண்ணில் படும். இது என்ன டிசைன்னே எனக்கு தெரில. சரி ஓகே, பட் இருந்தாலும் நானாக யோசிச்சுலாம் வாங்கலை, பார்த்தேன் அதுக்கப்புறம் நல்லாயிருக்குமோ. நம்மளும் முக்கால்வாசி பேர் இப்படி தான், ஒரு சில பொருளை யார் கையிலையாவது இருக்கிறத பார்த்து நல்லாயிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கும் ஒன்று வேணும்னு வாங்கிடுறோம். வாங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்து இட்ஸ் சப்ஜெக்ட், பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். நல்லா இல்லை எதுக்கிட்ட அதுக்கு காசு தண்டமாக வாங்கணுன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வாங்கினீங்களா? நீங்கள் தான் லாஸ்ட் காலர். வணக்கம். வீரபாண்டி பிரிவு. சரி, சத்தியமா சிறுவாணி பிரிவு தான் கேடுச்சு எனக்கு. நான் ஏதோ ஜோக். சரி ஓகே, என்ன இந்த மாதிரி வாங்கினீங்க பொருள்?
1: பொருள் வாங்கலீங்க, ஆனா ஏமாந்துட்டேன், மண்டை கழுவி ஏமாந்துட்டேன்.
0: என்ன ஆச்சு?
1: ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி மெசேஜ் போட்டுட்டாங்க, நானும் தேடி பேசிட்டு
0: இருந்தேன். நடக்குது,
1: 47,000 வாங்கிட்டாங்க. பைசா ஒண்ணும் கிடைக்கல.
0: 47,000 திரம்ஸா?
1: திரம்ஸ்.
0: ஏன் 47,000 திரும்ப வாட்ஸ்அப்ல அனுப்புனா ஏதோ முகம் தெரியாத ஒரு ஆல்ட் கொடுத்துட்டீங்க நீங்க?
1: அப்படி இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து டாலர் வந்து 2,000-3,000 கொடுத்தாங்க எனக்கு.
0: உங்ககிட்ட $2,000 கொடுத்தாங்களா?
1: கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் 500 கொடுத்தாங்க, அப்ப ஒரு 1,000 கொடுத்தாங்க. அப்ப ஒரு பிசினஸ் வந்து இது பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நைட் பூரா உட்கார வச்சு என்னை ஒவ்வொன்னா வந்து கிளிப் பண்ணி கிளிப் பண்ணி பண்ண சொன்னாங்க, பண்ணி விட்டேன்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் சார் என் அக்கௌண்ட்ல காசு அக்கௌண்ட்ல உங்களுக்கு போட்டேன், 10,000 உங்க அக்கௌண்ட்ல இருந்து போடுங்கன்னு சொன்னாங்க.
0: நீங்க போட்டீங்க? ஏன் இவ்ளோ ரேடியோல இவ்ளோ பேசுறமே, இத்தனை நியூஸ் கேக்குறீங்களே, இப்ப ஏமாந்துட்டு வந்திருக்கீங்களா எப்படி?
1: அதுக்கப்புறம் தாங்க நீங்க சொன்னீங்க.
0: ஓ, நான் சொல்றதுனால நீங்க ஏமாந்துட்டீங்க அப்படிதானே? இங்க பாருங்க ப்ரோ, 47,000 திரம்ஸ் வந்து சும்மா கிடையாது, எத்தனை 10-12-13 லட்சம் ரூபா கிட்ட வருது. ஓகே. இன்னும் காசு உங்களோடது கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னால் போகாமல் இருக்கீங்களா? ப்ளீஸ் கோ டு போலீஸ் ஸ்டேஷன். இதான் இதான் நடந்தது. சைபர் கிரைம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, நான் சொல்கிறேன் சரியா, நீங்கள் போங்க, நீங்கள் போய் தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணி காசை ரெக்கவர் பண்ணுற வழியை பாருங்கள். அட்லீஸ்ட் லெட் எவ்ரிபடி நோ. ஓகே ஓகே ஓகே. ஐம் வெரி ஃபீல் ஐம் ஸோ சாரி ஃபார் த லாஸ் பட் ஸ்டில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே
1: சரி
0: ஓகே ஓகே பிரதர் ஓகே. ஆக்சுவலி எனக்குமே இந்த மெசேஜ் வந்திருக்கு நிறைய தடவை. அங்கே எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு அழகான ஒரு பொண்ணு ஃபோட்டோ வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து பேசுகிறேன், நான் சைனாலேருந்து பேசுகிறேன், நான் வந்து வேற ஒரு பேர் வச்சு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இது உங்கள் நம்பரா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அங்கே மாட்டினீங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான். ப்ளீஸ் ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் தான் இந்த மாதிரி வேலைலாம் செய்வான். நீங்கள் பாருங்கள், 47,000 தரம்ஸ் இழந்துருக்காரு. எத்தனை பேரோட எத்தனை மாதம் உழைச்சி சம்பாதிச்சிருப்பார் இந்த மனுஷன். ஸோ திருடுறதுக்கு நிறைய வழி இருக்குது, திருடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. காசு உங்களுக்கு முகம் தெரியாதவங்க யார் கேட்டாலுமே எவ்வளோ தான் ஃபேமிலி சென்டிமெண்ட் காட்டினாலும் ப்ளீஸ் டோன்ட் கிவ் இட். ஓகே ப்ளீஸ் டோன்ட் கிவ் இட். கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் ஒரு பாட்டு வருது.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Hey, water, water, water, water, water, water. Ni nanathai atta seru varra nikka.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
2: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: Welcome back, நம் பிராவோ and listening to 89.4 Double FM. அண்ட் இது த ஈவினிங் கலக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லிசனர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி காசு ரொம்ப இழந்துட்டார் அப்படின்ட்டு. சி, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து அங்கங்கே நடக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. இந்த இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 47,000 திரம்ஸ் இழந்துட்டார், கூட இருக்கிறவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து போலீஸ்கிட்டலாம் போய் சொன்னாலும் எந்த யூஸ் இருக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அவங்க மேலே தான் கோபம் வருது. ஒரு மனுஷன், ஓ, நம்ம எல்லாருமே இந்த மாதிரி எதாவது நடந்துருச்சு அப்படின்னா இமீடியட்லி போலீஸ்கிட்ட சொல்லணும். அதுதான் ஒரு ஹோப்பாக இருக்கும். அது துபாய் போலீஸ் மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு எங்கே இருக்கா? நீங்கள் கண்டிப்பாக டு நாட் டிஸ்கரேஜ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாராவது ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த காசை நீங்கள் போய் மீட்டு கொடுக்க போகிறீங்களா? அப்புறம் ஏன் டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு வர நிறைய பேர் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதுவும் ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி, அதான் பிரச்சனைனா அவங்ககிட்ட போகிறது. போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சில பேர் அதெல்லாம் கெத்தாக சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து வேறு வேறு ரீசன்ஸ் இருக்கலாம். ப்ளீஸ், இந்த மாதிரி எதாவது நடக்குதுன்னா அது இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து எப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் ஒரு சில ஸ்கேம் நடக்குது. எப்படின்னா, அதான் ஒரு அழகான பொண்ணு ஃபோட்டோ வச்சுட்டு வேறு ஏதோ ஒரு பேரை வச்சு அவங்க டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஓ, சாரிங்க, நான் மாற்றி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ஓகே பரவாயில்லன்னு சொன்னாலும் பேச்சு கொடுப்பாங்க. இல்லை, அப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு. அதுக்கப்புறம் மெல்ல வந்து உங்கள்கிட்ட காசு கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுப்பாங்க, பெரிய அமௌண்ட்டாக கறந்துருவாங்க. இங்கே பாரு தம்பி, அலர்ட்டாக இருந்துக்க, கரெக்டாக இருந்தால் பொருட்டா, புரியுதா? சரி, ஓகே. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, யாருங்க? நிரஞ்சனா? ஜாஹிர். ஓகே, ஜாஹிருக்கு என்ன பாட்டு வேணும்? ஜாஹிர்,
4: காதலுக்கு மரியாதை சங்கீத திருநாள்.
3: ஓகே ஓகே. ஏன் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? லவ் மேரேஜா? இல்ல இல்ல அப்படிங்கிறாரு பாவம் மனுஷன். லவ் எல்லாம் நான் பண்ணதே இல்லைன்ற மாதிரி பேசுறீங்களே. ஓகே, இது சங்கீத திருநாளா வேணுமா? ஓகே ஓகே ஓகே. எனிவேஸ், தேங்க்யூ சார், சாருக்காக அந்த பாட்டு. நானே ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு கேட்டேன். எனிவேஸ், இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குது. ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு முகம் தெரியாதவங்க ஏதாவது ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அந்த சென்டிமெண்ட்டு, குழந்தை சென்டிமெண்ட்லாம் காட்டி காசு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த நிலைமைக்கு போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் காசு கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவனுங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப வேண்டப்பட்டவங்க காசு கேட்டால் காசு இல்லைன்னு சொல்லிட வேண்டியது, அப்புறம் இப்படி ஸ்கேமில் போய் ஏமாற வேண்டியது. என்னப்பா அது? எனக்கு ஆக்சுவலி செம்மையாக கோவம் வருது. நான் 7 மணிக்கு மேலே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது 7:00.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seithi Surukam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: டாஸ்மாக் முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீதான FIR விவரம் வெளியானது. டாஸ்மாக் முன்னாள் MD விசாகன், IAS முன்னாள் மண்டல மேலாளர் ராம துரைமுருகன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அத்துடன் செந்தில் பாலாஜி முன்னாள் அதிகாரி பன்னீர்செல்வம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் உதவியாளர் பாஸ்கர், ரதீஷ் ராஜ், மூலனூர் கார்த்திக் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த அதே நாளில் அரசு புறம்போக்கு நிலத்தை சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தனியாருக்கு பதிவு செய்து கொடுத்துள்ளதாக மேலும் ஒரு புகார் எழுந்துள்ளது. சார் பதிவாளர் 2 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக முன்னதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் அதே நாளில் பழனியில் உள்ள 60 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.66 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை 20 லட்சத்துக்கு தனிநபருக்கு பதிவு செய்து கொடுத்துள்ளதாக அவர் மீது மேலும் ஒரு புகார் எழுந்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான 100 வார விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி August 2nd தொடங்கி வைக்க உள்ளார். போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக நாடு முழுவதும் 100 வார விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற உள்ளதாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். வளர்ந்த இந்தியாவுக்கான போதை பழக்கம் இல்லாத இளைஞர்கள் என்ற பெயரில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் மூலம் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை கட்டியெழுப்ப நாட்டில் உள்ள இளைஞர்களை பிரதமர் மோடி ஊக்குவிப்பார் என்று அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: முழுமையான இரத்த பரிசோதனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை விட அதிக தொகை வசூலித்த இலங்கையின்

0: ₹500,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: கடல் பாதுகாப்பு தொடர்பான விதிமீறல்களுக்கு அபுதாபியில் 30,000 dirhams வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஸ்மார்ட் கண்காணிப்பு மையம் மூலம் இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தண்ணீரில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட கட்டுப்பாட்டு மையமும் கடல் போக்குவரத்து உரிம விதிகளில் கடுமையான நடைமுறைகளும் அமல்படுத்தப்பட உள்ளன. கடல் பாதுகாப்பு விதிகளை மீறும் நபர்களுக்கு அபுதாபியில் அதிகபட்சமாக 30,000 dirhams வரை அபராதம் விதிக்கப்படும். இந்த AI அடிப்படையிலான கட்டுப்பாட்டு மையம் கடல் நடவடிக்கைகளை கண்காணித்து பாதுகாப்பு விதி மீறல்களை கண்டறிந்து நீர்வழி போக்குவரத்தில் பாதுகாப்பை மேம்படுத்த உதவும்.
1: உலகச் செய்திகள்.
0: தமது நாட்டின் நிலப்பரப்பில் நடைபெறும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு உள்ளது என்று ஈராக் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களை இலக்கு வைத்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈராக் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இன்று கூடியது. இதனைத் தொடர்ந்து ஈராக் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் தாக்குதல்களை தடுப்பதற்கும் ஈராக்கிய நிலப்பரப்பை பயன்படுத்தி பிற நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை தடுப்பதற்கும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு விரிவான பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2027 ஒருநாள் உலகக்கோப்பைக்கான அணியின் வீரர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று 2023 உலகக்கோப்பையை வென்ற ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மாக்டொனால்ட் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை இந்த மாத தொடக்கத்தில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் போட்டிக்கான புதிய வடிவமைப்பை அறிவித்து தொடரை விரிவுபடுத்த முடிவு செய்ததை தொடர்ந்து வெளிவந்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நபீபியா ஆகிய நாடுகளால் இணைந்து நடத்தப்படும் என்றும் அதில் 14 அணிகள் பங்கேற்கும் என்றும் ICC அறிவித்துள்ளது. ஆனால் குழு சுற்றுகளுக்கு முன் ஒரு சூப்பர் சீரீஸ் சுற்றும் அரையிறுதிக்கு முன் புதிய சூப்பர் செவன் சுற்றும் இடம்பெறும் வகையில் போட்டியின் அமைப்பு மாற்றப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
3: 89.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

வெல்கம் பேக். இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு. இல்லை ஓகே, ரெண்டரை நாள், ரெண்டே கால் நாள், ரெண்டே கால் நாள் இருக்கா கரெக்டாக. என்ன வர வர வந்து வாரம் நாள் மாதிரி கடந்து போயிட்டுருக்கு, நாள் வந்து ஒரு மணி நேரம் மாதிரி கடந்து போயிட்டுருக்கு. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நான் வந்து லிட்ரலாக இந்த வாரம் திங்கக்கிழமை வந்து ஐ வாஸ் ப்ரேயிங் ஓ நோ இன்றைக்கி வந்து இந்த டே கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு, இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னு எனக்கு தெரில. இப்போ ஜென்ரலாகவே வந்து காலங்காலத்தில் சீக்கிரம் எழுந்துட்டீங்க, அப்புறம் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டே வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்டாக பெருசாக தெரியும். ஆனால் சில ஒரு ஒரு 8:30 எழுந்து அதுக்கப்புறம் உங்கள் வேலையை செய்கிறீங்க, ஸ்லோவாக உங்கள் டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கஷ்டம்தான். அந்த டே ரொம்ப ஷார்ட்டாக முடிகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு வேலையை கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷாக மூவ் பண்ணும்போது தட் டே ஃபீல்ஸ் லைக் இட் இஸ் ஷார்ட்டர். அண்ட் அந்த வாரமும் வந்து வாரத்துக்கு வீரங்கிறேன் ஓகே ரைட், அந்த வாரமும் வந்து இட் வில் ஃபீல் ஷார்ட்டர். அண்ட் யா, என்ன மாதிரியே உங்களுக்கும் தோணுதில்ல, ஐயோ என்னடா இது இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு டைம் அப்படின்ட்டு. துபாயில் மட்டும்தான் டைம் இவ்வளோ வேகமாக ஓடுது போல். ஊருக்கு போனால் இப்படி ஆகிறது இல்லை. ஊருக்கு போனால் காலையில் 8, 9, 10, 11 எல்லாமே நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா வந்து 9 ஆகுது, டக்குன்னு பார்த்தா 12:30, அப்புறம் டக்குன்னு பார்த்தா 3:00, அப்புறம் பார்த்தா 5:30, அப்புறம் 8:30, அப்புறம் 9:30, 10:30, 11:00 முடிஞ்சு போச்சு டே. ஓகே, ஒன்றும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் பை தி வே, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் என்னை ஃபாலோ பண்ணிங்க சரியா. ஒரு ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, இப்போ நான் சொல்கிறேன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு நான் கேள்விப்பட்டேன். UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. ஓகே, இன்றைக்கி வந்து சொல்லும்படியான நியூஸ் அப்படின்னு பார்த்தா மழை தான். இப்போது அந்த ஃபில்லின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது ஷார்ஜாவில், அங்கே சிவியரான மழையாம் சாயங்காலம் 4:00 பாருங்கள். அதனால் ஒரு சில இடங்களில் மழை வரும், நைட்டுமே மழை வரும்ன்ற மாதிரி பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் இப்படி இருட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த வீக்கெண்டில் பரவலாக எல்லா இடத்துலையுமே மழை வரும்ன்ற மாதிரி பேச்சு அடிபடுது. நாளைக்கு இதை NCM வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எது எப்படியோ ஐயா மழை வரும்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கய்யா, என் மனசு மழைக்காக துடிக்குது. UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. ஆக்சுவலா JJ படத்துல வந்து இப்படி ஒரு பாட்டு இருக்கு, என்ன பாட்டு தெரியுமா, எங்கடா அது பாட்டு, சரி ஓகே உங்களுக்கு பாட்டே வருது, அந்த பாட்டு நீங்க கேளுங்க, கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே அந்த பாட்டு என்னன்னு தெரியும். ஆனா அந்த பாட்டை காணுமே. ஓகே, ஜேஜே வந்து பரத்வாஜோட மியூசிக் தானே அந்த படம், என்னன்னா உங்களை நம்பி இறக்கி விட்டு பாட்டு வந்து பாட்டை சொன்னால் பாட்டையே காணோம். சரி, அதாவது அந்த பாட்டு பேர் வந்து எப்படின்னா ஊனை நான் ஊனை நான் ஊனை நான் கண்ட உடன் அப்படிலாம் வரும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் உங்களுக்காக வருது. நான் கேட்டு முடியும், நான் அந்த பாட்டை சூஸ் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். அதனால் அந்த பாட்டு தான் வரும், AEABCDEFIJ. ஓகே, ஆனால் ஜேஜேல இன்னும் வேறு வேறு பாட்டெலாம் இருக்குது. உன்னை நினைக்கவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, பெண்கள் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் வெள்ளை மாதவன் ஒரு பாட்டு இருக்குது, அப்புறம் 1998 மேஜர் ஆண்டினு ஒரு பாட்டு கடவுள். பட் அதெல்லாம் நம்ம கேட்க போகிறது இல்லை. அண்ட் ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் அட் த சேம் டைம் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் லவ் ஃபெயிலியர் பாட்டு தான் வந்து காதல் மழையே காதல் மழையே. அது வந்து எப்படின்னா அவர் ஏதோ ஒரு எஃப்எம் ரேடியோவில் போய் பாடுவார். நான் அப்போல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ரேடியோவில் வந்து பாட்டு கேட்குறது மட்டும் இல்லை, நேரில் போய் நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்க போல், அப்போல்லாம் நினச்சிட்டு இருந்திருக்கேன் நான் அந்த டைமில். கிடையவே கிடையாது, எங்கள் ரேடியோவில் நான் பாடுறேன்னு சொன்னாலே விட மாட்டானுங்க. சரி, பாட்டு வருது கேளுங்க. ஓகே ரைட், back to back.

ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்.

0: tumainta na dyan.
1: 89.4.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: போங்க
4: August 8th and 9th, 10 a.m. to 7 p.m. City Season Hotel, Burjman, Dubai. DAC team, உங்களுக்கு பிடிச்ச property, உங்களுக்கான best price ல வழங்க காத்துட்டு இருக்காங்க.
5: There is no place like home. There's no home like that.
6: அப்புறம் என்ன? இசை போயிலே சொல்லிட்டாரு. August 8th and 9th, மறந்துடாதீங்க.
4: For registrations call 056-357-9474.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction.

0: பொண்ணையும் பயப்படி காட்டா. Welcome back. So anyways, tomorrow is the day. Tomorrow is the day. Spider-Man brand new day. Yeah! நான் வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ முத முதல்ல ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சரியா? என் ஊர் வந்து வால்பாறை. எங்கள் ஊரில் தியேட்டரே கிடையாது. எங்கள் ஊரில் தியேட்டர் கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சு. நான் பிறந்து ஒரு ஒரு ஒரு 5-6 வருஷம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு மக்கள் அதிகமாக வரமாட்டுறாங்க, ஒரு வாட் எவர் ரீசன் இட் இஸ் தியேட்டர் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் வால்பாறையில் தியேட்டர் கிடையாது. அதனால் எப்போது தியேட்டர் வேணும், ஏதாவது படம் பார்க்கணும் தியேட்டரில் அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பி ஒரு 63 கிலோமீட்டர் தாண்டி 40 ஹேர்பின் பெண்ணை தாண்டி அப்படியே எங்கள் ஊர் பஸ்ஸில் ஏறி நீங்கள் வந்து பொள்ளாச்சி வந்தால் மட்டும்தான் தியேட்டர். அங்கே வந்து பொள்ளாச்சிக்காரங்க யாராவது இருக்கீங்களா? பொள்ளாச்சியில் வந்து ஏடிசி தியேட்டர் இஸ் மை ஃபேவரட் தியேட்டர். ஏடிசி தியேட்டரில் தான் நிறைய லவ் படம் போடுவாங்க. அதுக்கப்புறம் துரைஸ், நல்லப்பா அண்ட் வேறு என்ன தியேட்டர் இருக்குது, துரைஸ் தியேட்டர், நல்லப்பா தியேட்டர்னு கிட்டக்கிட்ட இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் ஏடிசி தியேட்டர் வரும், அண்ட் தங்கம் தியேட்டர்னு ஒரு ஃபேமஸான தியேட்டர், அப்புறம் முருகாளி தியேட்டரா சம்திங் ஏதோ ஓகே ஏதோ ஒரு தியேட்டர் வரும். ஓகே, வேறு ஒரு 5 தியேட்டர் இருக்குது. இப்போ எப்படின்னு இப்போ பொள்ளாச்சி சைட்லாம் எப்படி மாறி இருக்குன்னு எனக்கு தெரில. மொதல் அதுவும் அந்த துரைஸ் தியேட்டரும் நல்லப்பா தியேட்டரும் எப்படின்னா, பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் போகிற வழியில், அதாவது பொள்ளாச்சி நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னு அந்த தியேட்டர் பார்த்தாவே தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு. ஏன்னா அந்த தியேட்டருக்கு வெளியில் அவ்வளோ பெரிய கட்டவுட் வச்சுருப்பாங்க. ஐ திங்க் கோவிட் டைமில் தான் நிறைய ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த தியேட்டர்ஸ் எல்லாம். பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் என்னுடைய என் லைஃப்பில் வந்து அந்த துரைஸ் அண்ட் நல்லப்பா தியேட்டர் ஹேஸ் கோர் மெமரி. ஏன்னா நிறைய தமிழ் படம், இங்கிலீஷ் படம் எல்லாத்தையுமே அங்கே தான் பார்த்துருக்கேன். அதுவும் இந்த ப்ரீடேட்டர் படம், அப்புறம் மம்மி ரிட்டர்ன்ஸ்க்கெலாம் வந்து பெரிய கட் அவுட் வச்சுருந்தாங்க. ஒரு தியேட்டருக்கு வெளியில் கட் அவுட் வச்சு அந்த கட் அவுட்டை பார்த்தே இந்த தியேட்டரில் இந்த படம் தான் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போன டைம் பீரியட் அதெல்லாம். அதுவும் தியேட்டருக்கு வெளியில் ஒரு குட்டி கவுண்டர் இருக்கும், நல்ல டிக்கெட்னா பால்கனி டிக்கெட்டு, பாக்ஸுன்னு சொல்லுவாங்க, பாக்ஸ் டிக்கெட்டு இல்லாட்டி பால்கனி டிக்கெட்டு. கொஞ்சம் கீழே அப்படின்னா அந்த டிக்கெட் ரேட் வந்து ஒரு 10-20-25-30 அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ எனிவேஸ் திஸ் இஸ் த திங். இப்போது அப்போ வந்து ஃபோர்த் சேனல் படிக்கிறப்போ ஸ்பைடர்மேன் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி திரை விமர்சனம், அப்புறம் வந்து சன் டிவியில் சின்ன சின்ன சீன்ஸ்லாம் போட்டு காட்டுறாங்க. எனக்கு பார்த்ததுலேருந்து என்னடா இது, ஒரு ஹீரோ கையிலிருந்து வெப்பெலாம் போகுது, அவன் வந்து நடக்கிறான், பறக்கிறான், பறக்க முடியாது ஸ்பைடர்மேனால். பட் ஐயா படத்தை பார்க்கணும்னு ஒரே ஆர்வம். ஸோ அந்த டைமில் நான் பொள்ளாச்சியில் இருக்கேன், ஆனால் அடுத்த நாள் எனக்கு ஸ்கூலு. ஸோ எங்கள் அம்மாக்கிட்ட அடுத்த நாள் ஸ்கூல் லீவ் போட்டு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், சொல்கிறேன், அழுகுறேன், கத்துறேன், கதறேன், விற்கிறேன். எங்கள் அம்மா வந்து ரெகுலர் டேசி மாம் மாதிரி, அடுத்த நாள் ஸ்கூலு நீ கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு என்னை நைட்டே வந்து எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்னால் ஸ்பைடர்மேன் படத்தை தியேட்டரில் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் டிவியில் எப்போயோ ஒரு வாட்டி ஸ்டார் மூவிஸ் HBO போடும்போது டிவியில் தான் அந்த படத்தை பார்த்தேன், தியேட்டரில் பார்க்க முடியல. அப்படி தான் ஸ்பைடர்மேன் 1, 2, 3 இது மூணுமே பார்த்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் கிட்ட நெருங்குற டைமில் அமேசிங் ஸ்பைடர்மேன் ஒரு படம் வந்துச்சு, அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 வந்தது. அந்த டைமில் வந்து பெருசாக என்ன போய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தேன். பட் இருந்தாலும் ஐ திங்க் மை ஸ்பைடர்மேன் மேலே இருக்கிற ஸ்பைடர்மேன் கேரக்டர் மேலே இருக்கிற ஒரு பைத்தியகாரத்தனமும் ஒரு லவ்வும் அந்த டைமில் திரும்ப ரீகிண்டில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எனக்கு அந்த படங்கள் தியேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் என்னென்னா, கோயம்புத்தூரில் புரூக்ஃபீல்ட்ஸில் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பழைய படங்களை திருப்பி போட்டாங்க, மறுபடியும் வந்து இன்னொருவாட்டி வந்து இது போட்டாங்க. அப்போ ரீவாட்ச் பண்ணும்போது என் படம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து நிறைய காமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் நான் 8th 9th காமிக்ஸ்லாம் நிறைய ரீட் பண்ணுவேன். இப்போ வந்து ஸ்பைடர்மேனுடைய அடுத்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஐ திங்க் இன்றைக்கி ப்ரீமியர் வந்துருச்சு, நிறைய பேர் இன்றைக்கி பார்த்துருக்காங்க. ஸோ படம் வந்து நாளைக்கு அஃபிஷியலி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. சில இடங்களில் 31st ரிலீஸ் ஆகுது. நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படின்னா, எனக்கு இந்த கேரக்டர் மேலே ஏன் அவ்வளோ லவ், எதனால் இந்த கேரக்டர் பிடிக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. என் காலில் ஸ்பைடர்மேனை டாட்டுவை போட்டு வச்சுருக்கேன். என் வீடு ஃபுல்லாக ஸ்பைடர்மேன் பொம்மை அப்படியே சுற்றி இருக்கும். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஸ்பைடர்மேன் ரிலேட்டடாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் மாஸ்க் இருக்குது. என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஸ்பைடர்மேன் மாஸ்க் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, அது ஒன்று நான் வச்சுருக்கேன். அண்ட் வாட் எல்ஸ் டு ஐ ஹேவ், என் வால்பேப்பர் ஸ்பைடர்மேன் தான். அதுக்கப்புறம் என் பேக்கு கூட ஸ்பைடர்மேன் போட்ட பேக், அந்த வெப் போட்ட பேக்கு. அண்ட் என்னோடய ஏர்பாட்ஸில் கூட ஸ்பைடர்மேனோட அந்த சைடில் அது இருக்கிற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு படம் பிடிக்கும், எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குன்றதுனால. ஸோ அப்போ எப்படிப்பட்ட ஒரு செலப்ரேஷனாக, எப்படிப்பட்ட ஒரு கிரேட் டேவாக நாளைக்கு இருக்கணும் எனக்கு ஆர் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். படம் நாளைக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்கள் நாளைக்கு பார்க்குறீங்க, அவர் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டோ உங்கள் பசங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்றும் கிடையாது. போன பார்ட் வந்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், அதில் அந்த பாட்டோட தேர்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படி எப்படின்னா இவர் தான் ஸ்பைடர்மேன், பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு பழைய எனிமி வந்து மிஸ்திரியோ வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடுவார். அதுக்கப்புறம் மிஸ்திரியோ வந்து ஸ்பைடர்மேனில் தான் இப்போ ஸ்பைடர்மேனால் தான் செத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேஸ் ஆயிடும். அவர் ஒரு பப்ளிக் எனிமியாக அவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். ஸோ இதை வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உதவியால் மக்கள் வந்து ஸ்பைடர்மேனை மறக்கணும், நான் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறத மறக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்பெல் போட்டு எல்லாருமே மறந்துடுவாங்க இந்த படம் வந்து முடிகிறப்போ. ஸோ படம் இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சவங்க, அவர் லவ் பண்ண பொண்ணு, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட அவர் தானே தெரியாது. ஸோ அவர் யாருன்னே தெரியாது. இப்போ பீட்டர் பார்க்கர்னா யாருக்குமே தெரியாது. இப்போ எப்படி இழந்து போன தன்னோட காதலை, தன்னோட ஃப்ரெண்டை, அட் த சேம் டைம் எப்படி அதை வந்து திருப்பி அவர் எடுத்துக்கிறாரு, திருப்பி வந்து மறுபடியும் நான் மறுபடியும் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் தான் தான் ஸ்பைடர்மேன் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாரு, நம்ம லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தடா நெட் அப்படிங்கிற மாதிரி எப்படி அவர் தெரிவிக்க போகிறான்ற தெரில. தட் இஸ் த மோஸ்ட் பீக் ஆஃப் திஸ் மூவி. ஸோ பார்ப்போம். ஓகே, எனவே ஸ்பாட் வருது கேட்டுப்பிடிங்க. அடுத்த நாள் தீபாவளி மாதிரி நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே மாட்டேன்.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திரகம்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: Joy Alukas, world's favorite jeweler.
4: Asthma and allergy issues ala neenga kashtapadreengla? Adukku Ayurveda la theervu irukku. Innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
5: Velinaatla vela paakkara namakku edha paathalum vaangalaan thonum, but namma life patti namakku dhaan theriyum. Think pannunga, ippave unga savings start pannunga.
6: Propshell oda Aadi Ailasa offer la unga dreamland neenga purchase pannalam.
7: Poonamalli, Marimalai Nagar, Sreeparambathoor, Kodaikkanal matrum pala prime locations la RERA and DTC
8: வெறும் 8 லட்சத்தில் இருந்து நீங்க யூஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250 நாள் ரூபாய் டிஸ்கவுண்ட். 1099 முதல் கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0

Welcome back. 7:45. நானும் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. And also summer is here. And transact Alanzar exchange மூலமா transaction பண்ணி you can double your money. அது எப்படின்னா வந்து எவ்ரி டிரான்சாக்ஷன் அட் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் அது வந்து உங்களுக்கு உங்கள் காசு நீங்கள் எவ்வளோ அனுப்புறீங்களோ அதை டபுள் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கொடுக்குது. அண்ட் 600,000 திரம்ஸ் கேஷ் ப்ரைஸஸாக வந்து வின் பண்ணலாம். ப்ளஸ் பிராண்ட் நியூ ஜெட்டூர் T1 கார் இதெல்லாம் வந்து அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் மூலமாக ஆர் பிரான்ச்சஸ் மூலமாக நீங்கள் ஊருக்கு காசு அனுப்புகிறப்போ இதெல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ 13ஆம் தேதி ஆகஸ்ட் அது வரைக்கும் தான் வந்து this offer is applied. I mean in the promotion on the 13th August varaikku da conditions apply, and you can download the Alanzari exchange app and check the rest. And by the way, Spider-Man brand new day naalik release aagapodu enna enna vishayangala vandu generally neenga therinjikittu pona padam paaka fun a irukum abingiradha play lighta solla aarambicha. Adula vandu ipo Hulk is coming back, ana usually vandu Hulk character vandu appadina and Avengers oda mudichu kadittanga, ena and Avengers Infinity War liye Hulk vandu veliyila varada mariye kattaanga. ஹல்க் வந்து பயந்துருவார், ஏன்னா வந்து ஹல் ஐ திங்க் இன்ஃபினிட்டி வாரோட பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்னா ஹல்க் அடி வாங்குவார் தானோஸ் கிட்ட, அந்த பிளானட்லேருந்து கீழே ஏர்த்துக்கு அனுப்பினதுக்கப்புறமா அவர் தான் சொல்லுவார் ஓகே ஹீ இஸ் கம்மிங், எண்ட் கேம்லேருந்து அவர் சொல்லுவார் இல்லை தானோஸ் இஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் மற்ற சண்டையெல்லாம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹல்க்குன்னு ஒரு தனி படம் வரும், வேர்ல்டு வார் ஹல்க்குன்னு ஒன்று வரும்லாம் யோசிச்சாங்க. ஏன்னா ஹல்க் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹல்க் இன்க்ரெடிபிள் ஹல்க் அவெஞ்சர்ஸில் கூட ஹல்க் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக காட்டியிருந்தாங்கன்னு, ஹல்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஹல்க்கை பெருசாக யூஸே பண்ணிக்கலையே, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரு, என்னடா அது இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈவன் வந்து அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் வந்து ஐ எம் ஆல்வேஸ் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த ஏலியன்ஸை போட்டு புழக்கிறப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நியூயார்க் பேட்டிலோட நடக்கும்ல அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஆமாம், அண்ட் இப்போது இந்த படத்தில் ஹல்க் இருக்கா, அப்படியே ஹல்க்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வருது. நடுவில் ஷீ ஹல்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று வந்துச்சு, ஓகேவா, ஐ திங்க் 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அநியாயம் யூ யூபா அதிலலாம் ஹல்க்கோட கேரக்டர்ஸ் தேவையில்லாமல் இன்க்ளூட் பண்ணி ஹல்க்கை மொக்க பண்ணி விட்டாங்க. அவெஞ்சர்ஸ் என் கேமில் வந்து எப்படின்னா ஹல்க்கும் டாக்டர் பேனரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து ஹல்க் வந்து டாக்டர் ஹல்க்காக மாறிடுவார். ஆமாம், அது பழைய ஒரு பவர்ஃபுல்லான ஹல்க்காக இருக்க மாட்டார். இதில் வந்து எப்படின்னா மியூட்டேஷன் பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க இந்த படத்தில், அண்ட் ஒரு ஸ்பைடர் ஒரு லைஃப் சைக்கிள் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஜென்ரலாக நம்ம பார்த்த 3 ஸ்பைடர்மேன்லேயே இப்போ கடைசியாக வந்திருக்கிற இப்போ இந்த டாம் ஹாலண்ட் தான் இப்போ ஸ்பைடர்மேனாக நடிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்த ஸ்பைடர்மேனுக்கு மட்டும்தான் வந்து ஆர்கானிக் வெப் இருக்கும். மற்ற 2 ஸ்பைடர்மேன்ஸுமே வந்து கெமிஸ்ட்ரி லேபில் போய் வெப்பு மட்டும் க்ரியேட் பண்ணிப்பாங்க அவங்களாவே. ஸோ இப்போ இந்த படத்தில் எப்படின்னா தன்னுடைய சோகம் வந்து அது ஒரு டிஎன்ஏ மியூட்டேஷனாக மாறி அதுக்கப்புறம் ஆர்கானிக் வெப்பு டாம் ஹாலண்ட் இந்த ஸ்பைடர்மேனுக்கும் கிடைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, காமிக்ஸில் பயங்கரமாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பிராண்ட் நியூ டேங்கிற டைட்டில் வந்து ஏதோ ஒரு காமிக்கில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சீன்லேருந்து எடுத்ததாக சொல்லப்படுது. வேறஸ் லைக் போன பார்ட்டில் ஆண்ட் மே போயிட்டு பார்க்குற, அதாவது ஸ்பைடர்மேனை வளர்க்குற அவங்களுடைய ஆண்ட் வந்து இறந்துருவாங்க. ஆமாம், ஸோ இப்போ வந்து மெஃபிஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஈவில் டீமன் அவன்கிட்ட போயிட்டு ஸ்பைடர்மேன் வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கிட்டு என் ஆண்ட் மே விட்டு எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதில் பிராண்ட் நியூ டேன்ற ஒரு வார்த்தை ஒன்று வரும், அதில் தான் வந்து பிராண்ட் நியூ டேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட் சேம் டைம் படத்தோட என் கிரெடிட்ஸ், ஏன்னா இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டேவோட ட்ரெய்லர் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ டூம்ஸ் டே உடைய அது கனெக்ட் பண்ணுற ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து கண்டிப்பாக படத்தில் இருக்கும் அப்படின்றது ஒரு தாட், தெரில இருக்குமா இல்லையான்ட்டு, பட் வரும் இருக்கணுன்றது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனு. அதுக்கும் வந்து அதனாலேயும் வந்து படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் எனிவேஸ் எது எப்படியோ படம் எப்படி இருந்தாலும் நான் ஒரு 5-6 வாட்டி தியேட்டரில் போய் பார்த்துருவேன். நாளைக்கு 11 மணி ஷோ டிசிசியில். யாராவது வந்து புக் பண்ணியிருக்கீங்களா? ஸோ வெல், இஃப் யூ ஹேவ் புக்ட் த சேம் ஷோ அட் டிசிசி, நாளைக்கு 11 மணி களத்தில் சந்திப்போம். ஓகே, திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ஈவினிங் கடக். பாய் பாய்.

0: சிட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: Alansari Exchange Varia transact panni unga panatha double panunga. Indha summer la Alansari Exchange Varia neenga pandra ora ora transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin. Joy of summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin, Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக முதல்வர் விஜய் இன்று சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் இருந்து இன்று மாலை காரில் புறப்பட்டு அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வந்த முதல்வர் விஜய் மெட்ரோ ரயிலில் ஏறி நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் வரை பயணித்தார். பயணச்சீட்டு பெற்றுக்கொண்டு மெட்ரோ ரயிலில் மக்களுடன் அமர்ந்து பயணித்த அவருடன் பயணிகள் உற்சாகமாக கலந்துரையாடினர். நந்தனத்தில் இறங்கிய முதல்வர் விஜய் அங்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன தலைமையகத்துக்கு சென்று அதிகாரிகளுடன் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் அங்கிருந்து காரில் கிண்டி கத்திப்பாரா சென்ற முதல்வர் கிண்டியில் 101 அடி உயரத்தில் கட்டப்பட்ட மெட்ரோ பாலத்தை ஆய்வு செய்தார். தொடர்ந்து கிண்டியில் இருந்து சாலை மார்க்கமாக போரூர் சென்ற அவர் மெட்ரோ இரண்டாம் கட்ட வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் ஏறி பூந்தமல்லி வரை பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் அதே ஆளில்லா ரயிலில் போரூர் வரை பயணித்து போரூரில் இறங்கி ஆய்வை நிறைவு செய்தார். மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டின் இடங்களை இழக்கும் செய்தி வந்திருக்கின்றது என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்று தந்தது என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை காற்றில் பறக்கவிட்ட தாவைக்கா அரசு உச்சநீதிமன்றத்தில் வாய்ப்பொத்தி நின்ற தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் என்று அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஏன் ஆஜராகவில்லை? மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட இந்த வழக்கில் தொடக்கம் முதல் அலட்சியம் ஏன்? மூத்த வழக்கறிஞரை நியமிப்பதில் கூட ஏன் தாமதம் என்று பல கேள்விகளை இதனால் பாதிக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவர்கள் எழுப்புகின்றார்கள் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தாவைக்கா அரசு இதில் உரிய விளக்கத்தை மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளித்தாக வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மத்திய தொகுப்புக்கு போகும் 151 உயர் சிறப்பு மருத்துவக் கல்வி இடங்களை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிஎம் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ், தமிழர், தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிராக என்ன நடந்தாலும் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் என்றைக்கும் ஓரணியில் கைகோர்த்து களத்தில் நிற்கும் என்று திமுக இளைஞர் அணி செயலாளரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உதவும் கைகள் அறக்கட்டளை மற்றும் திணை நிலவாசிகள் ஒருங்கிணைந்த தகைசால் தமிழர் தோழர் இரா நல்லக்கண்ணு சிலை திறப்பு விழா மற்றும் அம்மாச்சி கற்பனையின் முதல் ஆசிரியர் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் நல்லக்கண்ணுவின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து நூலையும் வெளியிட்டார். இன்றைக்கு மக்களுக்கான களப்போராளிகளை கொண்டாடுவதை விட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுக்கும் போராளிகளைத்தான் இந்த சமுதாயம் அதிகமாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது என்று அவர் கூறினார். போராடினால் எதுவும் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பியவர் நல்ல கண்ணு. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் டெல்லியில் நடந்த போராட்டம் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீட் எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு புதிது கிடையாது. என்றைக்கு நீட் முதன் முதலாக வந்ததோ அன்றில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எதிர்த்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்று தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா எனப்படும் பொது தீர்வுகள் முறைகேடு தடுத்தல் திருத்த மசோதா 2026 மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக தலைநகர் டெல்லி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வினாத்தாள் கசிவை தடுக்க புதிய மசோதா கொண்டுவரப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருந்தார். அதற்கமைய கடந்த 27ஆம் தேதி மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பொது தேர்வு முறைகேடு

0: ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் அபராதம் ஆகியவை உயர்த்தப்பட்டுள்ளன. முன்பு 1 கோடியாக இருந்த அபராதம் இப்போது 5 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை இருந்த சிறை தண்டனை இப்போது 5 முதல் 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளன. தற்போது முன்மொழியப்பட்ட மசோதாவின்படி பொறுப்பு வகிக்கும் அதிகாரிகளுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் 5 கோடி அபராதம் விதிக்கப்படும். திட்டமிட்ட குற்ற கும்பல்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க புதிய மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தற்போதுள்ள தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்புச் சட்டம் 1971 திருத்துவதற்கான இந்த மசோதாவை உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் தாக்கல் செய்தார். தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா 2026 தேசிய பாடலான வந்தே மாதரத்தை பாடும் கூட்டத்தை வேண்டுமென்றே தடுப்பதாகவோ அல்லது இடையூறு விளைவிப்பதாகவோ கண்டறியப்படும் எவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம். அத்தகைய செயல்களை தண்டனைக்குரியதாக மாற்றவும் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் பிரிவு 3 தேசிய பாடலையும் அதன் வரம்புக்குள் கொண்டுவரும் வகையில் திருத்தம் செய்ய முன்மொழியப்பட்டுள்ளதாக மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுதந்திர போராட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க பங்காற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதமான ஜனகன மனவுக்கு இணையான கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பெற வேண்டும் என்று அரசியலமைப்பு சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1950 கூறியிருந்ததையும் இம்மசோதா சுட்டிக்காட்டியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உள்ளிட்ட நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக இலங்கையின் நீதி அமைச்சருடாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய உள்ளிட்ட அச்சங்கத்தின் பிரதிநிதிகள் இன்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை சந்தித்தனர். இருதரப்பினருக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராஜீவ் அமரசூரிய குறித்த கலந்துரையாடல் ஏறத்தாழ 1 மணி நேரம் வரை நீடித்ததாக தெரிவித்தார். இதன்போது ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசியலமைப்பு திருத்தத்தை இச்சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ள வேண்டாம் என தமது சங்கத்தின் நிலைப்பாட்டை முன்வைத்து வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் குறித்த கோரிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தி அது தொடர்பான முடிவை அறிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகளிடம் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதமேந்திய குழுக்கள் மீது சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. அமெரிக்க படைகள் மற்றும் சவுதியின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துமாறு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால் பணிக்கப்பட்ட ஈரான் ஆதரவு குழுக்கள் மீது இத்தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா ஆயுதமேந்திய குழுக்களின் ஆதிக்கம் நிறைந்த ஈராக்கின் துணை ராணுவ அமைப்பு மீது அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்களில் சுமார் 20 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈராக் பிரதமர் அலி அல் சாயிதி மற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோருக்கிடையே நாளை ஜெத்தாவில் நடைபெறவிருந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களை இலக்கு வைத்து ஈராக்கில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் மீது ஈராக்கில் நடத்தப்பட்ட அமெரிக்கா சவுதி குண்டுவீச்சு பாக்தாத் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமது நாட்டின் நிலப்பரப்பில் நடைபெறும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு உள்ளது என்று ஈராக் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களை இலக்கு வைத்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈராக் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இன்று கூடியது. இதனைத் தொடர்ந்து ஈராக் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் தாக்குதல்களை தடுப்பதற்கும் ஈராக்கிய நிலப்பரப்பை பயன்படுத்தி பிற நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை தடுப்பதற்கும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு விரிவான பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது.

0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2011 ஒப்பிடும் போது சாலை விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் 74% குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடுமையான சட்ட அமலாக்கம், நவீன தொழில்நுட்ப பயன்பாடு, மேம்படுத்தப்பட்ட சாலை உட்கட்டமைப்பு மற்றும் தொடர்ச்சியான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்களே இந்த குறைவுக்கு முக்கிய காரணம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். வலுவான நிர்வாக அமைப்பு, புதுப்பிக்கப்பட்ட சட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு அமைப்புகள், சாலை உட்கட்டமைப்பில் தொடர்ச்சியான மேம்பாடுகள் மற்றும் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட விரிவான சாலை பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் இந்த முன்னேற்றம் சாத்தியமாகியதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடல் பாதுகாப்பு தொடர்பான விதிமீறல்களுக்கு அபுதாபியில் 30,000 dirhams வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஸ்மார்ட் கண்காணிப்பு மையம் மூலம் இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தண்ணீரில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட கட்டுப்பாட்டு மையமும் கடல் போக்குவரத்து உரிம விதிகளில் கடுமையான நடைமுறைகளும் அமல்படுத்தப்பட உள்ளன. கடல் பாதுகாப்பு விதிகளை மீறும் நபர்களுக்கு அபுதாபியில் அதிகபட்சமாக 30,000 dirhams வரை அபராதம் விதிக்கப்படும். இந்த AI அடிப்படையிலான கட்டுப்பாட்டு மையம் கடல் நடவடிக்கைகளை கண்காணித்து பாதுகாப்பு விதி மீறல்களை கண்டறிந்து நீர்வழி போக்குவரத்தில் பாதுகாப்பை மேம்படுத்த உதவும்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையில் இந்திய அணியின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 801 புள்ளிகளுடன் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். நியூசிலாந்து அணியின் டேரில் மிச்சில் 794 புள்ளிகளுடன் முதலாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடத்துக்கு பின்தங்கியுள்ளார். இந்திய அணியின் விராட் கோலி 3rd இடத்திலும் ரோஹித் சர்மா 4th இடத்திலும் ஆப்கானிஸ்தானின் இப்ராஹிம் சத்ரான் 5th இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளனர். T20 போட்டிகளில் சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையில் 15 வயது இளம் துடுப்பாட்ட வீரர் வைபவ் சூரியவன்ஷி 230 இடங்கள் முன்னேறி 48th இடத்தை பிடித்துள்ளார். ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரில் சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய அவர் இந்த முன்னேற்றத்தை பெற்றுள்ளார். இந்த பட்டியலில் 910 தரவரிசை புள்ளிகளுடன் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தில் உள்ளார். பாகிஸ்தானின் ஷஹீப்சாதா ஃபர்ஹான் 2rd இடத்திலும் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 3rd இடத்திலும் உள்ளனர். இங்கிலாந்தின் ஃபில் சால்ட் 4th இடத்திலும் இலங்கையின் பத்தும் நிசாங்க 5th இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: 89.4. Mujhe kaise bolega
4: tumne? Rolex. Rolex.
5: Sir! Yes, sir!
6: Idha vida besta entertainment ta or FM kaatravadukku. Lifetime settlement la.
1: 89.4. Star of the month.
7: Star of the month.
0: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
8: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4th branch கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஃபீஸ்ல நல்லபடியா போச்சா? சமத்தா வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம யூஏல தான் இருக்கோமா, துபாயில தான் இருக்கோமா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் டவுட்டா இருந்ததுல. இஸ் ரொம்ப கிளவுடியா இருந்தது, மழை வரப்போகுது போகுது அப்படின்ற மாதிரி. கடைசியில் வரல, பட் துபாயில சில ஏரியாஸ்ல வந்து மழை வரும், அப்புறம் ஷார்ஜாலாம் மழை வரும்ன்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் நம்மளை தேடி வந்தது. ஓகே, இந்த பக்கமும் வாங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் கொஞ்சம் வெயில் இல்லாம இருந்ததே வந்து இன்னைக்கு பல பேருக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் இல்லையா? எனிவேஸ், இப்போ அடுத்து உங்களுக்காக யூஏ அப்டேட் என்ன நடக்குது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன்ஸ் ஊர்லேருந்து வரதுக்கு துபாய்க்கு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாருக்குமே முதல்ல போயிட்டு இந்த புர்ஜ் கலிஃபா பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி இங்கே வந்து புக் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ இப்போது ஒரு விஷயம் வந்திருக்கு, என்னென்னா நம்மளோட இந்தியன்ஸ் வந்து ஊர்லேருந்து வராங்க இல்லையா, ஸோ ஊர்லேருந்து அட் தி டாப் பார்க்கறதுக்கு டிக்கெட்ஸை வந்து ஆன்லைன்லேயே யூபிஐ மூலமாகவே வந்து முன்பதிவு செஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு வசதி வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ விச் இஸ் ஈஸியாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ ஈஸியாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்தால் டேரெக்டாக அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனிவேஸ், யார் யாரெல்லாம் போகிறீங்களோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ போயிடுங்க. ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி போனால் தான் உண்டு. நிறைய பேர் வருஷக்கணக்காக துபாயில் இருப்பாங்க, யூஏல இருப்பாங்க, அவங்க இந்த புர்ஜ் கலிஃபாவை அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறதோட சரி உள்ளே போய் பார்க்கலாம், இல்லை மேலே வரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு தோணவே தோணாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. சரி, வைஸ்
1: update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: எஸ், ஈவினிங் கோல்ட் ரேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 24 carat gold 447 திரகம்ஸ் 25 fulls. ஐம் சாரி, 24 carat கோல்டு 483 திரகம்ஸ். இப்போ அடுத்து 22 carat வந்து 447 திரகம்ஸ் 25 ஃபுல்ஸ். அண்ட் 21 carat கோல்டு 428 திரகம்ஸ் 75 ஃபுல்ஸ். அண்ட் 18 carat கோல்டு 367 திரகம்ஸ் 50 ஃபுல்ஸ். அண்ட் இதான் ஈவினிங் கோல்டு ரேட். எஸ், 24 carat வந்து 483, அதனால் தப்பாக சொன்னதுக்கு மன்னிக்கவும். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்,
3: ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4th ஆண்டு

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduct.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. ஸோ கோல்டு வாங்கணுங்க. கோல்டு வந்து கோல்டு ரேட் ஏறுறதெல்லாம் பார்த்தா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, தங்கம் உங்களை தேடி வந்தா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். இல்லை இப்போ கோல்டு ரஷ் 2.0 இஸ் பேக் வித் எயிம் கோல்டு வாலெட். உங்களுக்கே தெரிய வந்திருக்கும், இஸ் ரேடியோவில் அடிக்கடி நாங்கள் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், நீங்க கோல்டு காயின் வின் பண்ணணுமா? எஸ் கோல்டு காயின், தங்க காசு நீங்க வின் பண்ண போறீங்க. இப்பவே நீங்க சிம்பிளான ஒரு விஷயத்த உடனே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் வந்து கிடைக்க போகுது. உங்க ஃபோன் எடுங்க, ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் போயிட்டு எயிம் கோல்டு வாலெட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பணும். ஸோ எந்த கோடு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது தமிழ் எஃப்எம் அப்படின்ற கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து எயின் கோல்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் என்னென்னா, இதில் வந்து நீங்கள் ஆஸ் லோ அஸ் 1 திரம்ல இருந்து நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். 100% பியூரிட்டி அஷூரன்ஸோடு நீங்கள் உங்கள் சேவிங்ஸை வந்து பண்ண முடியும். லைக் கோல்டு பாராக இருக்கட்டும், காயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜுவல்லரியாக இருக்கட்டும், எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி எயிம் கோல்டு வாலெட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு ஆஃபர். அந்த லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். நான் உடனே வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, எங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. நம்ம தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு 050-252-8940 நம்பருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய். வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
2: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
1: இந்த ஆஃபர் August 2 மட்டும்தான். Building opposite to Burjmanla 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
1: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
1: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
7: This hour of Anbudan Naan is brought to you by
8: Joy Alakasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduction.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நான் ஒருத்தரோட ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். யாரு அப்படின்னு நான் உடனே சொல்ல மாட்டேன், கொஞ்ச நேரத்தில் நானே சொல்வேன், பட் நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேவா? சோ இவர் யார் அப்படின்னா, சில பேரை மீட் பண்ணும்போது அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்து இருக்கும்ல, அப்புறம் வந்து அது ஒரு லவ் ஆகும், அப்புறம் ஒரு மேரேஜில் போகும்போது எனக்காகவே நீ பிறந்திருக்கியா என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்கணும்னு தோணும்ல. அதே போல் இவரோட மியூசிக்கை கேட்கும் போதெல்லாம் இசைக்காகவே நீங்கள் பிறந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம நினச்சிருப்போம். எஸ் இசைக்கு உயிர் கொடுத்த ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம், ஒரு புது மொழியை கொடுத்த ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் இவரை. ஸோ உலகம் முழுக்க இருக்கிற இசைக்காக இவர் வந்து உருவாக்கப்பட்டவரா அப்படின்னு நம்ம நிறைய முறை வந்து நினச்சிருக்கோம். மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பண்ணைப்புறம், எஸ் இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே தான் வந்து இவர் பிறந்தார். இவரோட உண்மையான பெயர் வந்து ஞான தேசிகன். வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம், பெரிய வசதி ஒன்றும் கிடையவே கிடையாது அவருக்கு, கஷ்டப்பட்ட குடும்பம் தான். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு மியூசிக் மேலே அவ்வளவு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போது நம்மலாம் வந்து இப்போ ஃபோன் இருக்குது, நமக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அப்போலாம் வந்து ரேடியோ கூட ஒரு வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்த ஒரு காலம். ஸோ அந்த குட்டி பையனுக்கு எதை கேட்டாலுமே அது ஒரு இசையாக வந்து பார்க்க ஆரம்பித்தாராம். எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும், இப்போ ஒரு மழை வருது, ஒரு மழை சத்தம்னா அதை ஒரு இசையாக பார்க்க ஆரம்பித்தாராம். ஒரு காற்று அடிக்குது அப்படின்னா அதோட ஓசையை கூட வந்து இசையாக பார்க்க ஆரம்பித்தாராம். பறவை வந்து பறக்குது அப்படின்னா அதையும் ஒரு இசையாக பார்த்தாராம். எல்லாமே அவருக்கு வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி தான் வந்து தோணியிருக்கு. ஸ்கூலுக்கு போனார், ஆனால் படிப்பு வந்து பெருசாக தலையில் ஏறலை. குடும்பம் கஷ்டம் வேறு ஒரு பக்கம் அதிகம். அப்போ தான் அவரோட அண்ணா அவர்கிட்ட வந்து ஒரு மீட்டிங்ஸ்லாம் போய் அவர் பேசுவார் போல், அங்கே வந்து அவருக்கு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது ஸ்டேஜில். ஸோ அப்போ வந்துட்டு நீயும் வா அப்படின்னு சொல்லி தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பாட வச்சுருக்காரு அவரோட அண்ணா. அப்படி தான் சின்ன வயசுலேயே ஸ்டேஜ் மேலே ஏறி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நின்று பாடியிருக்காரு. ஸோ பஸ்ஸில் வந்து ஊர் ஊராக சுற்றுவாங்களாம். ஸோ சாப்பாடு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம், பட் இந்த மியூசிக் வந்து விடக்கூடாது. எந்த ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாலுமே வந்து நம்ம வந்து பாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மூச்சாக நின்று ஒரு இசை மேலே இருக்க ஒரு காதலை வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு குட்டி பையன் யார் அவர், நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே. தெரிஞ்சது அப்படின்னா கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராமில், ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நவ மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasim Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடெக்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசு தொட்ட மெட்டுக்காக யார் என்ன சாங் கேட்டிருக்காங்கன்னா, மிஸ்டர் கார்த்திக் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து உன்னாலே உன்னாலே படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டை ப்ளே பண்ணுங்க. அந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தானே, ஒரு கஷ்டமான டாஸ்க் என்னை கொடுத்துட்டீங்களே. ஸோ உங்களுக்கும் பிடிச்ச பாட்டை வந்து நீங்கள் நம்ம தமிழ் எஃப்எம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே நம்பர், அதே டெய்லர், அதே வாடகைன்ற மாதிரி 050-252-8940 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக அப்படியே செலக்ட் பண்ணி நாங்கள் ப்ளே பண்ணிட்டே தான் இருக்கோம். எல்லாருக்கிட்ட பாட்டுமே வந்துட்டே தான் இருக்கு. கொஞ்சம் முன்ன முன்னா ஆச்சு அப்படின்னா கோச்சுக்க கூடாது, சரியா? ஸோ மனசு தொட்டமேட்டுக்காக வந்துட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம ஒரு ஸ்டோரி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் சாங் கேட்டு வந்துருங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940. மனசு தொட்டு மிட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. பண்ணைப்புறத்திலிருந்து ஞான தேசிகன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜில் ஏறி நின்று அந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு பாடினார். ஆனால் ஒரு க்வெஸ்சன் நமக்குள்ளே வந்து இருக்கும்ல, ஊரில் வந்து படிப்பு வந்து வரல, ஆனால் இசை மேலே வந்து அதிகமாக காதல் இருக்குது, கனவு வேற, ரொம்ப ஒரு பெரிய கனவு வேற, அதை தேடி போகணும் இல்லை. அதனால் ஒரு நாள் அவரோட கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. ஓகே, அந்த கனவை தேடி போகிறதுக்காக நான் மட்டும் போல, தம்பிகளாக நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அன்றைக்கி வந்து சென்னையில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அப்போது ஒரு புது ஊர், யாருமே தெரியாது, கையில் வந்து பெருசாக காசு கிடையாது, சினிமாலையும் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு புது ஊருக்கு போகிறீங்க, ஆனால் உங்களை யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்போம், துபாய்க்கு வரும்போது கூட நமக்கு வந்து கனெக்ட் ஆகும் இல்லையா, ஐயோ கையில் வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் மட்டும்தான் இருக்குது, எங்கே தங்க போகிறோம், கூட யார் இருக்க போகிறாங்க, ஆஃபீஸில் எப்படி இருப்பாங்க, ரொம்ப தூரம் வந்து கடல் கடந்து வந்திருக்கோமே அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. எஸ், அப்போவும் இவருக்கு அப்படி தான் இருந்தது. சென்னை போகும்போது கையில் காசு இல்லை, வெறும் கனவோடு மட்டும்தான் நம்ம வந்திருக்கோன்னு. ஸோ அப்போ ஒரு சின்ன கான்சர்ட், குட்டி குட்டி கான்சர்ட்லாம் வந்து நடக்குது, ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நடக்குது, ஆர்கெஸ்ட்ராலாம் வந்து எந்த ஆர்கெஸ்ட்ரா வந்தாலுமே சான்ஸ் கிடைச்சா வந்து பாட வந்து போயிடுவாராமா. ஸோ அவருக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு, நான் மியூசிக்கை விடவே மாட்டேன், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சரி நான் மியூசிக்கை விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ தான் அவர் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து வராரு, மியூசிக் கம்போசர் ஜி கே வெங்கடேஷ் அவர்கள். ஸோ அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணார். இது வந்து ஒரு சாதாரண ஜாப் கிடையாது, இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பயன்படுத்திக்கிட்டார். ஸோ மியூசிக் கம்போசர் பண்ணுறதெல்லாம் எப்படி கம்போஸ் பண்ணுறது, எப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு சீனுக்கு இமோஷன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும், மியூசிஷியன்ஸ்னால் வந்து எப்படி இருக்கணும், மியூசிஷியன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து, இந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல அது வந்து தண்ணியில் போட்டால் எப்படி வந்து அப்சர்வ் ஆகும்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ ஆனால் அதோட கற்றுக்கிறதோட நிற்கவே இல்லை அவர், இன்னும் புதுசாக என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சான்ஸ் வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அப்போது லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவரில் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதனால தான் வெஸ்டர்ன் கிளாசிக் மியூசிக்கையும் வந்து படிக்க ஆரம்பித்தார். ஸோ ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் எக்ஸாம்ஸ் வந்து எழுதினார். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கவங்க மத்தியில் வந்து சான்ஸ் கிடைக்கும்போது கிடைக்கட்டும், அது வரைக்கும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்போமே அப்படின்றதுக்கும் ஒரு தாட் வேணும், அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும். அது நம்ம ஹீரோக்கு வந்து முன்னாடி இருந்தே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, சினிமாவில் எப்படி அந்த ஒரு உயரத்தை வந்து தொட்டார், யார் அவர் அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
1: தொடர்புகளுக்கு 0555-241-336 அல்லது yaalkalviyagam.com. ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழகம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நிறைய பேர் துபாய்க்கு வரும்போது இல்லை எங்கேயோ அப்ராடில் வேலை தேடி போகும்போது எத்தனை மாடிப்படி ஏறி இறங்கியிருப்பீங்க, எத்தனை ஆஃபீஸ் வாசலில் வந்து மணிக்கணக்கில் காத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ கூட அது சில பேர் வந்து அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். பட் நம்ம ஹீரோ மாதிரி நீங்களும் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா எப்போது நமக்கு சான்ஸ் வரும்னு தெரியாது. அப்படி வரும்போது புதுசாக நமக்கு கற்றுக்கிறதுக்கு டைம் வந்து கிடைக்காது இல்லையா? ஏன்னா டைம் ஒன்ஸ் போனால் மறுபடியும் வரவே வராது. ஸோ அதை நம்ம ஹீரோ ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பண்ணார். ஒவ்வொரு தடவையும் சான்ஸ் கேட்டு போகும்போது அவர் கேட்ட வார்த்தைகள்லாம் என்னென்னா, கொஞ்சம் லேட்டாக வாங்களேன், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், இப்போது சான்ஸ்லாம் இல்லை அப்படின்னு அவர் கேட்ட வார்த்தைகள் தான் வந்து ஜாஸ்தி. ஸோ கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் மியூசிக்கில் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ லைஃப்பில் அந்த சான்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்மளை வந்து ரெடியாக வச்சுக்கணுன்றது மட்டும்தான் அவரோட மைண்டில் இருந்தது. ஸோ அவருக்கு அந்த சான்ஸை வந்து முதல்ல யார் வந்து கொடுத்தார், யார் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த படம் தமிழ் சினிமாவில் மியூசிக் ஹிஸ்ட்ரியை மொத்தமாக மாற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் அவர், நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள். ஸோ கண்டுபிடிச்சிட்டீங்க தானே, எனக்கு தெரியும். ஸோ ஒரு டைரக்டர், ஒரு புது மியூசிக் டைரக்டர் மேலே ஒரு நம்பிக்கை வந்து வச்சார். அது வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு சிறந்த முடிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட சவுண்டே வந்து அது அப்படியே திருப்பி போட்டு மாற்றி விட்டுச்சுல்ல. எஸ் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் 16 வயது நிலை, ஒரு இசை புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இஸ் லைஃப்பில் சில பேர் வந்து நம்ம டேலண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை வைப்பாங்க, ஏ உன்னால் முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பண்ணு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் பாரதிராஜா சார் வந்து அப்போ வந்து ஒரு புது டைரக்டர், சினிமாவில் ஒரு பெரிய ஒரு நேம்லாம் அவருக்கு வந்து இல்லை. ஏன்னா அவரும் ஒரு கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் அப்போ தான் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்தது, என் படம் வந்து வேறு மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி ராஜா சாருக்கும் ஒரு ட்ரீம் இருந்தது, என் மியூசிக் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு கனவு இருக்கு இல்லையா, அது ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிச்சு அந்த டைமில். அப்போ தான் 16 வயது நிலை படம் வந்துச்சு. இமேஜின் பண்ணுங்கள், அப்போ தமிழ் சினிமாவில் வந்து சாங்ஸ் வந்து ஒரே ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். சடனாக ஒரு புது சவுண்டு வந்து மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வில்லேஜ் ஸ்மெல் இருக்குது, அதே சமயம் வந்து ஒரு ஃபோக் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, அப்படியே அந்த இயற்கையோட அந்த ஒரு ஃபீல் இருக்குது. இதெல்லாம் தியேட்டரில் வந்து பீப்புள் வந்து ரசிக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன புது மியூசிக்காக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. செந்தூர பூவே பாட்டெல்லாம் வந்து ஆரம்பித்த உடனே வந்து தமிழ் சினிமாவோட ஒரு புது சாப்டரே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு ஹிட் சாங் மட்டும் கிடையாது, அது ராஜா சாரோட பெரிய இப்போ வரைக்கும் வந்து அது சொல்லக்கூடிய பேர் சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக வந்து இருக்குல்ல. ஸோ சக்ஸஸ் வந்த உடனே வந்து அந்த ஒரு சிம்பிளிசிட்டியாக இருக்கட்டும், அதே டெடிக்கேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அது மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back.
2: வெளிநாட்டு
3: இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
5: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏ ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
4: இந்த ஆஃபர் August 2 மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற இவெண்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 0564154242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 km வாரண்டி. ஜஸ்ட் 966 dirhams per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நம்ம ராஜா சார் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சக்சஸ் வந்ததுக்கு அப்புறமா, அந்த ஒரு முதல் படம் வந்து ஒரு சக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா மாறிட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதே சிம்பிளிசிட்டியா இருக்கட்டும், அதே டெடிக்கேஷனா இருக்கட்டும், ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் முதல் ஆளா வந்து உட்காந்துருவாராமா. ஸ்கோர் எல்லாம் ரெடி பண்றது, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது, மியூசிஷியன்ஸ் வரும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறது, பேப்பர்ல வந்து எழுதி வச்சுப்பாராம். அப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, சாஃப்ட்வேர் இல்லை, இந்த ஒரு கட் காப்பி பேஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா. நம்மளோட மைண்டு தான் கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட பிரெயினில் வந்து ஒரு லைவான ஒரு ஆர்கெஸ்ட்ரா வந்து இருக்கும். ஒரு வயலின் எங்கே வரும், ஒரு ஒரு ஒரு ஃப்ளூட்டு வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கும், ஒரு சைலன்ஸ் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாராம், ஸ்ட்ரிக்டாக இருப்பாராமா. அதனால தான் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்களா, ராஜா சார் மியூசிக்காக கம்போஸ் பண்ண மாட்டார், மியூசிக்கை வந்து உருவாக்குவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் வந்து மியூசிக்கு வந்து கேட்க நம்ம கேட்டு வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் சில பேருக்கு தான் மியூசிக்கை வந்து பார்க்க முடியும் இல்லையா. அது ராஜா சாருக்கு வந்து கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னே வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு படத்துக்கு அப்புறமா ஒரு டேரக்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி அதை விசாரிக்கிறதா இருக்கட்டும், மியூசிக் வந்து கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு பிகினிங் தான், இன்னும் வந்து அவர் நிறைய வந்து இதை செய்ய போகிறாரு, இன்னும் அதில் வந்து கிரியேட் பண்ண போகிறாரு, யாரும் இமேஜின் பண்ண அது அளவுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு ஹைப் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்களாமா. ஸோ ஆனால் அது வீண் போகவே இல்லை, எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி வந்து ராஜா சார் வந்து அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்தாரு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ படம் பண்ணணுமோ அதை தாண்டி வந்து நிறையவே வந்து பண்ணியிருக்காராம். ஸோ ஒரு நாளைக்கு 2-3 ரெக்கார்டிங் வந்து பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு 50 இல்லை 60 அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அதை விட அதிகமான படங்கள் வந்து ராஜா சார் வந்து பண்ணியிருக்காரு. இது எப்படி பாசிபிள்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: தானே? For details call 056-415-4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: Damn it.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. 24 hours நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒன்று கிடையாது இல்லையா? அப்போ இப்படி ஒருத்தர் மட்டும் 100 பேரை செய்கிற வேலையை அசால்ட்டாக வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. எஸ் ராஜா சாரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. இதுதான் இளையராஜா சார் அப்படின்னு எல்லாரும் பெருமையும் பட்டாங்க. ஒரு 80s-90s தமிழ் சினிமாவோட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடியோலையும் வந்து ஒரே ஒரு பேர் தான் வந்து கேட்டுகிட்டே இருக்குமா, ராஜா சார் வந்தாச்சா, மார்னிங் வந்து ஒரு ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஆஃப்டர்நூன் வந்து இன்னொரு படம் வந்து பண்ண போகிறாரா, ஈவினிங் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண போகிறாரா, அந்த மிக்சிங்லாம் எப்படி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்குன்னு தான். ஸோ சில நாட்களுக்கு 3 ரெக்கார்டிங் செஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காராமா. ஸோ அதை பார்த்தா மியூசிஷியன்ஸ் எல்லாமே வந்து ஷாக் ஆகிடுவாங்களாமா. ஏன் தெரியுமா, மற்ற கம்போசர்ஸ் வந்து ஹார்மோனியம் முன்னாடியே வந்து உட்காந்து யோசிப்பாங்க, ஓகேவா, டியூன் மாற்றுவாங்க, ட்ரையல் வந்து பண்ணுவாங்க. ஆனால் ராஜா சார் வந்து ரூம்குள்ளே நடந்து வருவாராம், அந்த சேரில் உட்காருவாராம், கொஞ்சம் அமைதியாக இருப்பாராம், ப்ரொடியூசர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி வந்து கேட்பாராம், சீன் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்பாராம். டைரக்டர் 2 நிமிஷம் வந்து ஸ்டோரி சொல்லுவாராம், அதுக்கப்புறம் அவர் பென்சில் எடுப்பாராம், பாட்டு எழுத ஆரம்பிச்சிருவாராமா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆர்கெஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்து ஐ மீன் மியூசிக்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. வயலினுக்கு என்ன, அந்த செல்லோ என்ன, ஃப்ளூட் என்ன, கிட்டார் வந்து எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து சரி பண்ணு அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ பார்க்குற மியூசிஷியன்ஸுக்கெலாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி வந்து இருக்குமா. ஒரு மியூசிஷியன்ஸ் வந்து சொன்னாராமா, ராஜா சார் வந்து கம்போஸ் பண்ணுறதை பார்த்தா அவர் மியூசிக் யோசிக்கலை, அவருக்குள்ள ஏற்கனவே வந்து ஒரு மியூசிக் வந்து ஓடிட்டுருக்கு, அதை தான் வந்து பேப்பர் எடுத்து எழுதுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களாமா. ஸோ என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை இதில். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ரெக்கார்டிங்கில் வந்து டிசிப்ளின் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இருப்பார். ஸோ லேட்டாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா மியூசிக்னா அவருக்கு வந்து ஒரு வேலை கிடையாது, அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஒரு ஒரு ஒரு கடவுளுக்கு பண்ணுற ஒரு பூஜை மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நிறைய பேர் போட்டி போட்டுட்ருப்போம். நம்ம கிருஷ்ணி பார்த்தீங்கன்னா ராஜா சார்னு உயிரே கொடுப்பாங்க. அந்த பக்கம் பிராவோ வந்து ஏஆர் ரஹ்மான் மாதிரி வருமா யுவன் மாதிரி வருமானு ஒரு ஒரு சின்ன ஒரு டிபேட் ஷோவே வந்து அடிக்கடி நடக்கும். எங்கள் ஆஃபீஸ் செம்ம ஃபன்னாக இருக்கும். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம வந்து எல்லாருக்கும் நியூட்ரல். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கூட பிராவோட்டை சொல்லிட்டு இருந்தேன், டே முன்னாடிலாம் வந்து எங்கள் அப்பா காரில் போயிட்டு இருக்கும்போது ஓல்டு சாங்ஸை வந்து கேட்டு போவார், நிறைய ராஜா சார் வந்து சாங்ஸ் வந்து கேட்டு போவார். அப்போல்லாம் நான் சொல்லுவேன், கொஞ்சம் புது பாட்டோ கேளுங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சண்டை போடுவேன். இல்லை இல்லை, நீ சாங்ஸை வந்து மாற்றினேன்னா நான் காரை ஓரமாக நிப்பாட்டிடுவேன், நீ ட்ரைவ் பண்ணிட்டு வா, நான்லாம் ஓட்ட மாட்டேன்னு எங்கள் அப்பா என்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காருடான்னு சொன்னேன். ஓல்டு சாங்ஸ் வந்து இப்போ கேட்க இப்போ நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கணும்னு தோணுது, ஏன் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த வயசாகுது, அதனால தான் வந்து பழைய பாட்டு பிடிக்குதா, இல்லை இப்போ வந்து ரசிக்கிற மாதிரியான பாட்டு வந்து எதுவுமே வரது இல்லையா, ராஜா சார் அளவுக்கு வந்து கம்போஸ் பண்ண முடியறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு டவுட் இருக்கு. ஸோ இப்போ கிருஷ்ணி வந்து உள்ளே வராங்க,
1: கடைசியாக நீங்கள் அங்கே தான் வரணும்.

இது சொல்லலாம் போல. ஸோ எனிவேஸ் எஸ் ராஜஸ்டர் ஸ்டோரி பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம். கம்மிங் பேக் டு தி ஸ்டோரி, இப்போது லைஃப்பில் வந்து சக்ஸஸ் வந்ததுக்கப்புறமா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆகிடும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது இல்லை. சில நேரங்களில் பெரிய சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் கூட சில நேரத்தில் பெரிய பிரிவுகளும் வந்து வரும் இல்லையா. ராஜஸ்டர் லைஃப்லேயும் வந்து அது நடந்தது. அவர் கூட வேலை செஞ்ச டேரக்டர்ஸ், லிரிசிஸ்ட், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், நிறைய பேர் அவரோட ஜேர்னியில் முக்கியமான இடம் பிடிச்சவங்க. அதில் ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் இருந்தது, ராஜா சாருக்கும் கண்ணதாசன் சாருக்கும். கண்ணதாசன் சார் எழுதின அந்த வார்த்தைகள்லாம் வந்து ராஜா சார் கம்போசிஷனில் வந்து பண்ண இசை ரெண்டுமே சேர்ந்தா அப்படியே ஒரு வேற லெவல் வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ வரைக்கும் கேட்கும்போது அடடே அடடேன்னு இருக்குல்ல. அது மாதிரி கண்ணதாசன் சார் மாதிரி பாட்டு வந்து எழுதவும் முடியாது. ஸோ ராஜா சார் அவரை பற்றி எப்போவுமே வந்து மரியாதையோடு தான் பேசுவார். அதே மாதிரி டேரக்டர்ஸ் பாரதி ராஜா சார், அவரோட காம்பினேஷனும் தமிழ் சினிமாவோட கோல்டன் ஏரா அப்படின்னே வந்து சொல்லலாம். வில்லேஜ்னால் வந்து எப்படி இருக்கணும், ஏன்னா ஸ்டூடியோவே இல்லாமல் ஏற்கனவே அவரை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன்ல, எல்லாருமே அந்த டைமில் சினிமானாலே சென்னையில் ஒரு பெரிய செட்டு போட்டு அதில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பிரேக் பண்ணவர் வாங்க மண் வாசனையை போய் நீங்களும் வந்து அதை வந்து ரசிங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடியோலாம் பிரேக் பண்ணிவிட்டு நிஜமாகவே வில்லேஜ் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் வந்து ரியலாக வந்து நடிங்க அப்படின்னு பண்ண வச்சவருமே பாரதி ராஜா சார் தானே. ஸோ காதல் வந்து எப்படி இருக்கணும், மண்ணோட வாசனை, மண் வாசனை எப்படி நம்ம மக்கள் ரசிக்கணும், இதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான், ராஜா சாரும் பாரதி ராஜா சாரும் சேர்ந்து தான் வந்து அதை நம்மளை ரசிக்கவே வச்சாங்க. அண்ட் அப்புறம் சில காரணங்களால் சில நட்புகள் வந்து பிரிஞ்சுது, சில கொலாபரேஷன்ஸ் வந்து அப்படியே வந்து முடிஞ்சுது. சினிமா வேர்ல்டுலேருந்து ஒரு என்னடா ஒரு புதுமையே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ராஜா சார் கூடையும் யார் கூடயும் வந்து பெரிய காம்படிஷன்லாம் அவர் பண்ணவே கிடையாது. ராஜா சார் நீ எனக்கு வந்து காம்படிஷன் அப்படின்னு யாரையுமே பார்த்தது கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரே காம்படிஷன் வந்து அவர் மட்டும்தான். ஸோ இல்லையா, அதனால தான் ஒரு படம் வந்து ஹிட் ஆச்சுன்னா கூட அது பெருசாக வந்து சந்தோஷப்பட்டுக்க மாட்டார், யார் கூடயும் வந்து பெருசாக வந்து இன்டர்வியூஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டார், என்னோட பாட்டு பேசட்டும் நான் பேச மாட்டேன் அப்படின்றதுல ஆரம்பத்துலேருந்தே வந்து அவர் கரெக்டாக இருப்பார். இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: செழித்தையும் தமிழை ஒளி.

நேயர்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எந்த ஒரு வேலையை ரசிச்சு பண்ணாலுமே வந்து ஒரு திருப்தி அப்படின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது தெரியுமா? ஏன்னா அதை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணிட்டே இருக்கும் இல்லை. ஸோ ஓகே, ஐம் ஹாப்பி, நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ எந்த ஒரு படம் எடுக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் ஒர்க்லேயே வந்துட்டு உங்கள் மேனேஜர் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக பண்ணியிருக்கலாமே, என்ன தான் அது நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட இன்னும் அதை பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் நான் யோசிப்பீங்க. ஸோ ஜாக்ஸ் எங்கள் கிட்டே கேட்டிங்கனாலும் அப்படி தான், இது உங்களோட பெஸ்ட்டான ஷோன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் அதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமே. இப்போ கிருஷ்ணகிட்ட கேட்டால் இன்னும் நியூஸ் வந்து பெட்டராக, ஏற்கனவே பெட்டராக தான் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டில் இன்னும் அப்படின்ற ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எஸ், ராஜா சார் மட்டும் என்ன, அவர் நமக்கெல்லாம் மேலே கடல் மாதிரி அவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனாலுமே கூட அடுத்து வாட் நெக்ஸ்ட், அடுத்து வந்து அதை எப்படி யோசிக்கலாம், அடுத்து புதுசாக வந்து எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாராமா. ஸோ நேற்று கம்போஸ் பண்ண ஒரு பாட்டை விட இன்னைக்கு வந்து பெட்டராக வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாராமா. ஒரு படம் வந்து ஹிட்டான சந்தோஷம் இருக்கும், ஃப்ளாப்பான வருத்தம் வந்து இருக்கும், ஆனால் என்ன வந்தாலுமே ஸ்டூடியோக்கு போய் அந்த டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறதுல அவரை பீட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. நம்ம லைஃப்லேயும் வந்து சில பேர் இருப்பாங்க, கொஞ்சம் தூரம் வந்து நம்ம கூட வந்து நடப்பாங்க, அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க, நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க. ஆனால் நம்ம கூடயே வருவாங்களாம் கேட்டால் இல்லை, ஒரு பாயிண்டில் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அவங்க நம்ம லைஃப்குள்ளே வந்ததுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் வந்து கொடுத்துட்டு போவாங்கல்ல. ராஜா சாரோட மியூசிக் கூட அந்த மாதிரி தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இன்னும் பல ஜென்ரேஷனாக இருக்கட்டும், யார் வந்தாலும் போனாலும் அவர் சாங்ஸ் கேட்டால் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும் இல்லை. அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு லெகசி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் தமிழ் சினிமாவை தாண்டி வேர்ல்ட் மியூசிக்குக்கும் ராஜா சாருக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: பி பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

பண்ணைபுரத்துல இருந்து லண்டன் வரைக்கும் டிராவல் பண்ண ஸ்டோரி பத்தி பேசலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. நம்ம ஒரு சின்ன ஊர்ல இருக்கோம், நம்ம வந்து இதை தாண்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருந்தது அப்படின்னா அது முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு நிறைய பேர் நமக்கு வந்து ஒரு உதாரணமா இருந்திருக்காங்க. அதுல ராஜா சாரும் ஒருத்தர். பண்ணைப்புறத்துல இருந்து லண்டன் வரைக்கும் அவரோட இசை போயிருக்கு, அவரோட கனவு வந்து போயிருக்கு அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாதுல. மியூசிக்கு லாங்குவேஜ் இருக்கா, தமிழ் மியூசிக் இருக்கு, ஹிந்தி மியூசிக் இருக்கு, இங்கிலீஷ் மியூசிக் இருக்கு. ஆனா இது வந்து நம்ம பிரித்து பேசுவோம்ல, ஆனால் உண்மையிலேயே மியூசிக்கு லாங்குவேஜே இல்லை. அது வந்து ப்ரூவ் பண்ணவங்க தான் வந்து இளையராஜா சார் இல்லையா? ஸோ பண்ணைப்புறத்தில் ஆரம்பித்து அந்த பயணம் வந்து ஒரு நாள் உலகம் முழுக்க வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு ஆர்கெஸ்ட்ரானா என்னன்னு தெரியுமா? 100 பேருக்கு மேலே வந்து ஒரு மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. வயலின், அதுக்கப்புறம் செல்லோ, பிராஸ், ஃப்ளூட், இது எல்லாமே வந்து இருக்கும். ஒவ்வொருத்தர் பேப்பரை பார்த்து வந்து வாசிப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ, நம்ம ராஜா சார் வந்து அந்த பேப்பர்லாம் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டார். ஏன்னா அது ஒரு சேலஞ்சிங்காக வந்து எடுத்துக்கிட்டு அவரோட லாங்குவேஜில். ஸோ அசால்ட்டாக லண்டனில் வந்து இருக்கிற அந்த வேர்ல்ட் கிளாஸ் ஆர்கெஸ்ட்ரா கூட அவரோட கம்போசிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார் இல்லையா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தமிழ் சினிமாவுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணினா ஒரே கம்போசர். அவரோட மியூசிக்கில் ஃபாரின் மியூசிஷியன்ஸ் வந்து உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் மட்டும் கிடையாது, தமிழ் மியூசிக்குக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த ஹைட்டுக்கு வந்து போனாலும் ராஜா சார் வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுப்பாரு. அந்த ஸ்டூடியோ, அந்த மியூசிக், அந்த வீடு, மறுபடியும் வந்து ஸ்டூடியோ, இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாரு, ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் அட்டன் பண்ணுவார். செல்ஃப் ப்ரொமோஷன்ஸ்னால் அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, மியூசிக் பேசட்டும்ப்பா அப்படின்னு மட்டும்தான் இருப்பார். இந்த ஆட்டிடியூட் தான் அவரை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் நம்ம வந்து போடுறோம் இல்லையா, ஆனால் ராஜா சார் வந்து பாட்டை ரிலீஸ் பண்ணுவார். அதுவே வந்து அவரோட இன்ட்ரடக்ஷனாக இருக்கும், அதுவே அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும், அதுவே அவரோட தனித்துவம், அந்த ஐடென்டிட்டியாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு 40-45 இயர்ஸ் ஆனாலுமே ஒரு ராஜா சாரோட மியூசிக் நைட்டு அப்படின்னு சொன்னால் டிக்கெட்ஸ் வந்து அப்படின்றதுக்குள்ளே வந்து சொல்லாயிரும் இல்லையா? கிடைக்கவே கிடைக்காது, அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து லைவாக ராஜா சாரோட வாய்ஸை வந்து கேட்குறதுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் வந்து இன்னமுமே வந்து இருக்குது. நம்ம தாத்தா பாட்டிக்கு பிடிச்சது, நம்மளோட அப்பா அம்மாவுக்கு பிடிச்சது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ நமக்கும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மெமரிஸ் இருக்குல்ல, அப்படியே ஜென்ரேஷனாக ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வந்து அப்படியே போயிட்டே இருக்குல்ல, அந்த மியூசிக்கோட காதல் ராஜா சாரோட நம்ம பயணிச்சுட்டே வந்து இருக்கோம்ல. ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், ஸ்கூல் லவ்வாக இருக்கட்டும், காலேஜ் டேஸாக இருக்கட்டும், அப்பா அம்மா கூட வந்து ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ராஜா சாரோட சாங் வந்து கனெக்ட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை தான் வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்போடு நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இவ்வளோ நேரம் ராஜா சார் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவரோட பாட்டு வந்து எத்தனை முறை கேட்டால் நமக்கு போர் அடிக்குதோ அதே மாதிரி அவரை பற்றி பேசினாலும் எத்தனை முறை பேசினாலும் போரே அடிக்காது அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாம் ஓகே பிரியா, பட் ராஜா சாருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்லேயே வந்து பெரியவங்க இருக்காங்க, நம்ம மேலே வந்து கோவப்படுவாங்க, ஆனால் அடுத்த செகண்டே வந்து நம்ம கிட்ட நம்மளால் பேசுவாங்கல்ல. அதே போல் ராஜா சாருமே நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்காரு, நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் நீங்கள் அதை வந்து தாங்கிக்கிறீங்க, மறுபடியும் என் பாட்டை வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரௌடாக வந்து சொல்லியிருப்பார். வருத்தமும் பட்டிருப்பார் கூட, கோவம் வருது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அது வந்து ஒரு மியூசிக் கொடுத்த அந்த மியூசிக் ஒரு ஒரு காட் மாதிரி இருக்கிறவர்கிட்ட நம்ம அந்த ஒரு ஈகோலாம் வந்து பார்க்க வேண்டாமே இல்லையா? ஸோ அப்படின்றதான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து அது. ஸோ வீட்டில் இருக்க ஒருத்தராக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த விஷயத்துலேயும் நம்ம நினைக்கலாம்ல அப்படின்னு. அண்ட் எனிவேஸ் இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் பிரியாக்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா ஆஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், ஹாய் பாய் சொல்லணும்னா கூட அங்கே வந்து நீங்கள் சொல்லலாம். அண்ட் 89.4 தமிழ்எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் 89.4 தமிழ்எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேர்ல்டில் எந்த கார்னரில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணும் நம்ம தமிழ்எஃப்எம்மில் ஆட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தாராளமாக வந்து ரீச் பண்ணலாம். ஸோ இப்போது அடுத்து நான் கிளம்புறேன், நாளைக்கு மீண்டும் நம்ம சந்திப்போம். இன் பிட்வீன் கேப்பில் ப்ரியாட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இஸ் நான் சொன்ன மாதிரி ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழக முதல்வர் விஜய் இன்று சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் இருந்து இன்று மாலை காரில் புறப்பட்டு அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வந்த முதல்வர் விஜய் மெட்ரோ ரயிலில் ஏறி நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் வரை பயணித்தார். பயணச்சீட்டு பெற்றுக்கொண்டு மெட்ரோ ரயிலில் மக்களுடன் அமர்ந்து பயணித்த அவருடன் பயணிகள் உற்சாகமாக கலந்துரையாடினர். நந்தனத்தில் இறங்கிய முதல்வர் விஜய் அங்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன தலைமையகத்துக்கு சென்று அதிகாரிகளுடன் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் அங்கிருந்து காரில் கிண்டி கத்திப்பாரா சென்ற முதல்வர் கிண்டியில் 101 அடி உயரத்தில் கட்டப்பட்ட மெட்ரோ பாலத்தை ஆய்வு செய்தார். தொடர்ந்து கிண்டியில் இருந்து சாலை மார்க்கமாக போரூர் சென்ற அவர் மெட்ரோ இரண்டாம் கட்ட வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் ஏறி பூந்தமல்லி வரை பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் அதே ஆளில்லா ரயிலில் போரூர் வரை பயணித்து போரூரில் இறங்கி ஆய்வை நிறைவு செய்தார். மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டின் இடங்களை இழக்கும் செய்தி வந்திருக்கின்றது என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்று தந்தது என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை காற்றில் பறக்கவிட்ட தாவைக்கா அரசு உச்சநீதிமன்றத்தில் வாய்ப்பொத்தி நின்ற தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் என்று அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஏன் ஆஜராகவில்லை? மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட இந்த வழக்கில் தொடக்கம் முதல் அலட்சியம் ஏன்? மூத்த வழக்கறிஞரை நியமிப்பதில் கூட ஏன் தாமதம் என்று பல கேள்விகளை இதனால் பாதிக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவர்கள் எழுப்புகின்றார்கள் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தாவைக்க அரசு இதில் உரிய விளக்கத்தை மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளித்தாக வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மத்திய தொகுப்புக்கு போகும் 151 உயர் சிறப்பு மருத்துவ கல்வி இடங்களை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிஎம் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ், தமிழர், தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிராக என்ன நடந்தாலும் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் என்றைக்கும் ஓரணியில் கைகோர்த்து களத்தில் நிற்கும் என்று திமுக இளைஞர் அணி செயலாளரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உதவும் கைகள் அறக்கட்டளை மற்றும் திணை நிலவாசிகள் ஒருங்கிணைந்த தகைசால் தமிழர் தோழர் இரா நல்லக்கண்ணு சிலை திறப்பு விழா மற்றும் அம்மாச்சி கற்பனையின் முதல் ஆசிரியர் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் நல்லக்கண்ணுவின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து நூலையும் வெளியிட்டார். இன்றைக்கு மக்களுக்கான களப்போராளிகளை கொண்டாடுவதை விட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுக்கும் போராளிகளைத்தான் இந்த சமுதாயம் அதிகமாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது என்று அவர் கூறினார். போராடினால் எதுவும் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பியவர் நல்ல கண்ணு. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் டெல்லியில் நடந்த போராட்டம் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீட் எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு புதிது கிடையாது. என்றைக்கு நீட் முதன் முதலாக வந்ததும் அன்றில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்று தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா எனப்படும் பொது தீர்வுகள் முறைகேடு தடுத்தல் திருத்த மசோதா 2026 மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக தலைநகர் டெல்லி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வினாத்தாள் கசிவை தடுக்க புதிய மசோதா கொண்டுவரப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருந்தார். அதற்கமைய கடந்த 27ஆம் தேதி மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பொது தேர்வு முறைகேடு தடுத்தல் திருத்த மசோதா 2026 மக்களவையில் தாக்கல் செய்தார். இந்த மசோதா மீது நேற்றும் இன்றும் விவாதங்கள் நடைபெற்றன. இம்மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்பட்டதுடன் குரல் வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்டது. 2024ஆம் ஆண்டின் முந்தைய வினாத்தாள் கசிவு தடுப்புச் சட்டத்தின் சேவை வழங்குநர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் 1 கோடியில் இருந்து 5 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகத்தினருக்கு விதிக்கப்பட்டிருந்த 3 முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் அபராதம் ஆகியவை உயர்த்தப்பட்டுள்ளன. முன்பு 1 கோடியாக இருந்த அபராதம் இப்போது 5 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை இருந்த சிறை தண்டனை இப்போது 5 முதல் 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளன. தற்போது முன்மொழியப்பட்ட மசோதாவின்படி பொறுப்பு வகிக்கும் அதிகாரிகளுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் 5 கோடி அபராதம் விதிக்கப்படும். திட்டமிட்ட குற்ற கும்பல்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க புதிய மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தற்போதுள்ள தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்புச் சட்டம் 1971 திருத்துவதற்கான இந்த மசோதாவை உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் தாக்கல் செய்தார். தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா 2026 தேசிய பாடலான வந்தே மாதரத்தை பாடும் கூட்டத்தை வேண்டுமென்றே தடுப்பதாகவோ அல்லது இடையூறு விளைவிப்பதாகவோ கண்டறியப்படும் எவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம். அத்தகைய செயல்களை தண்டனைக்குரியதாக மாற்றவும் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் பிரிவு 3 தேசிய பாடலையும் அதன் வரம்புக்குள் கொண்டுவரும் வகையில் திருத்தம் செய்ய முன்மொழியப்பட்டுள்ளதாக மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுதந்திர போராட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க பங்காற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதமான ஜனகன மனவுக்கு இணையான கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பெற வேண்டும் என்று அரசியலமைப்பு சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1950 கூறியிருந்ததையும் இம்மசோதா சுட்டிக்காட்டியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உள்ளிட்ட நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ளது.

0: தாழ 1 மணி நேரம் வரை நீடித்ததாக தெரிவித்தார். இதன்போது ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசியலமைப்பு திருத்தத்தை இச்சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ள வேண்டாம் என தமது சங்கத்தின் நிலைப்பாட்டை முன்வைத்து வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் குறித்த கோரிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தி அது தொடர்பான முடிவை அறிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகளிடம் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதமேந்திய குழுக்கள் மீது சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. அமெரிக்க படைகள் மற்றும் சவுதியின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துமாறு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால் பணிக்கப்பட்ட ஈரான் ஆதரவு குழுக்கள் மீது இத்தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா ஆயுதமேந்திய குழுக்களின் ஆதிக்கம் நிறைந்த ஈராக்கின் துணை ராணுவ அமைப்பு மீது அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்களில் சுமார் 20 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈராக் பிரதமர் அலி அல் சாயிதி மற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோருக்கிடையே நாளை ஜெத்தாவில் நடைபெறவிருந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களை இலக்கு வைத்து ஈராக்கில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் மீது ஈராக்கில் நடத்தப்பட்ட அமெரிக்கா சவுதி குண்டுவீச்சு பாக்தாத் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமது நாட்டின் நிலப்பரப்பில் நடைபெறும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு உள்ளது என்று ஈராக் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களை இலக்கு வைத்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈராக் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இன்று கூடியது. இதனைத் தொடர்ந்து ஈராக் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் தாக்குதல்களை தடுப்பதற்கும் ஈராக்கிய நிலப்பரப்பை பயன்படுத்தி பிற நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை தடுப்பதற்கும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு விரிவான பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2011 ஆண்டுடன் ஒப்பிடும்போது சாலை விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் 74% குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடுமையான சட்ட அமலாக்கம், நவீன தொழில்நுட்ப பயன்பாடு, மேம்படுத்தப்பட்ட சாலை உட்கட்டமைப்பு மற்றும் தொடர்ச்சியான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்களே இந்த குறைவுக்கு முக்கிய காரணம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். வலுவான நிர்வாக அமைப்பு, புதுப்பிக்கப்பட்ட சட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு அமைப்புகள், சாலை உட்கட்டமைப்பில் தொடர்ச்சியான மேம்பாடுகள் மற்றும் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட விரிவான சாலை பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் இந்த முன்னேற்றம் சாத்தியமாகியதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடல் பாதுகாப்பு தொடர்பான விதிமீறல்களுக்கு அபுதாபியில் 30,000 திர்ஹாம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஸ்மார்ட் கண்காணிப்பு மையம் மூலம் இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தண்ணீரில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட கட்டுப்பாட்டு மையமும் கடல் போக்குவரத்து உரிம விதிகளில் கடுமையான நடைமுறைகளும் அமல்படுத்தப்பட உள்ளன. கடல் பாதுகாப்பு விதிகளை மீறும் நபர்களுக்கு அபுதாபியில் அதிகபட்சமாக 30,000 திர்ஹாம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும். இந்த AI அடிப்படையிலான கட்டுப்பாட்டு மையம் கடல் நடவடிக்கைகளை கண்காணித்து பாதுகாப்பு விதி மீறல்களை கண்டறிந்து நீர்வழி போக்குவரத்தில் பாதுகாப்பை மேம்படுத்த உதவும்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையில் இந்திய அணியின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 801 புள்ளிகளுடன் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். நியூசிலாந்து அணியின் டெரில் மிச்சில் 794 புள்ளிகளுடன் முதலாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடத்துக்கு பின்தங்கியுள்ளார். இந்திய அணியின் விராட் கோலி 3வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் ஆப்கானிஸ்தானின் இப்ராஹிம் சத்ரான் 5வது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளனர். T20 போட்டிகளில் சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையில் 15 வயது இளம் துடுப்பாட்ட வீரர் வைபவ் சூரியவன்ஷி 230 இடங்கள் முன்னேறி 48வது இடத்தை பிடித்துள்ளார். ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரில் சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய அவர் இந்த முன்னேற்றத்தை பெற்றுள்ளார். இந்த பட்டியலில் 910 தரவரிசை புள்ளிகளுடன் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தில் உள்ளார். பாகிஸ்தானின் ஷஹீத் ஜாதா ஃபர்ஹான் 2வது இடத்திலும் இந்தியாவின் அபிஷேக் சர்மா

0: மூன்றாம் இடத்திலும் உள்ளனர். இங்கிலாந்தின் ஃபில் சால்ட் நான்காம் இடத்திலும், இலங்கையின் பத்தும் நிசாங்க ஐந்தாம் இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: இங்க நான்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Neengal kettukondirupadhu 89.4 Tamil FM.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
2: அர்த்தமாயிருந்தா.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழிய பாத்துட்டு இருக்க.
4: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: For details, call 056-415-4242.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds.